செஞ்சுடர் போல் மிளிர்வோனே. இங்கிதமாய் வரமருளும் ஸ்ரீயாஞ்சனேஜனே. செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டோம்.

ஆகாஷ் வாணி அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை 5:54. இனிய காலை வணக்கம் நேயர்களே. அலைகள் பாடும் தாளாட்டில் அமைதி மலரும் கரைப்பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. குமரிப்பண்பலை 101 MHz இனிதே ஆரம்பமாகிறது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று சக ஆண்டு 1948, அஷ்ட மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: மங்கள இசை கேட்டோம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.

0: இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கதிரவன் துயிலெழும் காலை 6:02.

0: மலர்களின் வாசமாய் பறவைகளின் ராகமாய் மனதோடு இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம் குமரி பண்பலை 101 மலர்ந்து நம் உள்ளங்களில் மனம் வீச காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரங்களை கேட்கலாம். இது நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவருக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் ஃபிலிம் ஹிட்ஸ். இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி, 10:02 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நேரலை, தொடர்ந்து திரை இசை. 11:00 ஏக் சூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு நேரலை. 11:20 கடிதமும் கருத்தும், 11:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் நீரிழிவு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi is holding delegation-level talks with his New Zealand counterpart, Christopher Luxon, in Auckland. Both leaders will be reviewing the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. In his opening remarks, Prime Minister Modi said that his visit to New Zealand marks a historic milestone in bilateral relations and will give fresh momentum to ties between the two countries. He said the two countries have now taken a significant step by establishing a strategic partnership which will guide future cooperation. Highlighting the shared democratic values and maritime ties between the two nations, Prime Minister Modi said India and New Zealand can play an important role in strengthening peace, stability and security in the Indo-Pacific region.

0: வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம், உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும், நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சு கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளூட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும், அடித்து குத்தி கிழித்தாலும், செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும், எதிர்த்து முட்டி தடுத்தாலும், தடைகள் தாண்டி நடை போட்டு தாவி செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும், வெட்டி கொத்தி சிதைத்தாலும், நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும், பலர் கைகொட்டி நகைத்தாலும், முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடருவோம். நம்பிக்கையாய் நடப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: இனிய காலை பொழுது 6:15. நன்மை நெறியில் நம்மை நாளும் வழி நடத்தும் இது குமரி பண்பலை 101, ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நன்மை நெறி சொல்ல வருகின்றது குரல் அமுதம்.

0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள்பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: இறந்தமைந்த சார்புடையாராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின்.
0: மிகச்சிறந்த பெருமையுடையவர்கள் கோபம் கொண்டால் அளவில்லாத ஆள்பலமும் பொருள்பலமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப்பிழைக்க முடியாது. குறள் எண் 900, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

வான்மலை என அருள்மலை பொழியும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். அகமதில் அருள் ஒளியேற்ற ஆரம்பமாகிறது பக்தி மாலை.

பக்தி மாலையில் முதலில் அரச மரத்தின் குளிர்நிழலாய் அருள்மிகு அமைதியை மனதில் தரவருகின்றது டி எல் மகாராஜன் பாடிய பாடல்.

இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. கருணையின் வடிவாய் காக்கும் கரமாய் நம்பிக்கை ஒளியேற்ற வருகின்றது வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

நேரம் இப்போது 6:31. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இறையருள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலையில். பேரண்ட பெருவெளியில் படைப்பாளி கடவுள் நம்மை தாங்கும் சக்தியாய் மனதில் இறையருள் பொழிய வருகின்றது ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

0: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிட்ஜஸ் காரை பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
2: செல்ல செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
2: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
2: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
2: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
2: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
2: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
3: நேரம் காலை 6:36. அகமதில் அருள் ஒளியேற்றி இகமதின் இருளை விளக்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. ஆசையுடன் கேட்போருக்கு அருள் அள்ளி வழங்கிட வருகின்றது நாகூர் இஎம் ஹனிஃபா பாடிய பாடல்.

திருநபி காட்டிய நல்வழி தினம் ஒளிரும் அருள்வொளி என சொல்லி வருகின்றது காயல் ஜலீல் பாடிய பாடல்.

0: பக்தி மலர் சூடி மனதில் இறைநாமம் பரப்பி நிறைவு பெறுகின்றது பக்தி மாலை.
1: டக் டக்,
0: யாரது?
1: நான் தான்.
0: என்ன வேணும்?
1: செய்தி வேணும்.
0: என்ன செய்தி?
1: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க. தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுகள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார்.

0: அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6,750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: நாமக்கல் மண்டலத்தில் 1000 மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர் கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2 கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
3: உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம் இது 6:55. மலை மீது மண் கொண்ட தனியாத தாகமாய் நாளும் மனதோடு தாகம் கொண்டிருக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று சக ஆண்டு 1948 அஷ்டமாதம் 20 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆணி மாதம் 27 2026 ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கடந்த நாட்களில் மழை 7.7 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது.

வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி லிட்டர் வீதம் வேர் வழியாக தெளிக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போயூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். நடவு செய்யப்பட்ட பல வகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரமிடலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பு பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெட் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்து கொள்ளலாம். கணிப்பு பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை 702 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழி விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பு நெற்பயிருக்கான இழப்பு தொகை ரூபாய் 37,741 ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்களால் ஏற்படும் இழப்பீடுகளுக்கு இக்காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீடு தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: வட்டார செய்திகள்.
1: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது அகத்தீஸ்வரம் வட்டாரத்தில் இம்மாதம் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தகவல். கன்னியாகுமரி மாவட்ட ரைமன் துறையில் மீன்பிடி துறைமுக பிரதான அலை தடுப்பு சுவர் நீட்டிப்பு பணி நடைபெறுவதை ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. நியாய விலைக்கடைகளில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்யும் முகாம் நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் அகத்தீஸ்வரம் வட்டாரத்தில் இம்மாதம் 15ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் மறுநாள் 16ஆம் தேதி காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்

0: வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 15ஆம் தேதி அன்று பிற்பகல் 4:30 மணி அளவில் இக்கூட்டத்தில் வந்து சேர்வார். சேர்ந்து பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். எனவே அகத்தீஸ்வரம் வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை அனைத்தும் தங்கள் பகுதிகளுக்கு முழுமையாக கிடைத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ரயிமன் துறையில் மீன்பிடி துறைமுக பிரதான அலை தடுப்பு சுவர் நீடிப்பு பணி நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். தேங்காய்பட்டம் மீன்பிடி துறைமுகமான பிரதான அலை தடுப்பு சுவர் நீட்டிப்பு பணி நடைபெற்று வருகிறது. மேலும் மாவட்டத்தில் கட்டுமானத்திற்கு தேவையான பெரிய கற்கள் கிடைப்பதில் சிரமம், பணி நடைபெறும் இடத்திற்கான அணுகுப்பாதையில் கனரக வாகனங்களின் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் கற்களை கொண்டு செல்வதற்கான இணையவழி அனுமதிகள் மற்றும் கடல் அலைகளின் சீற்றத்தால் பழைய அலை தடுப்பு சுவரில் ஏற்பட்ட சேதங்கள் உள்ளிட்ட காரணங்களால் பணிகள் நடைபெறுவதில் சிரமங்கள் நிலவின. தற்போது பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரும் அனைத்து பணிகளையும் விரைவில் முடித்து மீன்பிடி தொழிலை ஈடுபடும் மீனவர்களின் பயன்பாட்டிற்கு மிக விரைவில் கொண்டு வருமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலைக்கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைகளில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிகளுக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைகளுக்கு நாளை சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
8: குமரி FM 101, குமரி FM 101, குமரி FM 101.
0: புத்துணர்ச்சி தரங்கு அலையும் 7:05. பூத்திருக்கும் காலை பொழுதில் புத்துணர்ச்சி அளிக்க வருகின்றது முற்றத்தில் இன்று.

0: பள்ளிக்கூடத்துக்கு நேரம் டூ வீலர்ல போலான்னு நினைச்சிட்டு இருக்கியோ நேரத்துக்கு, அங்க பஞ்சராய் கிடக்கல, நடந்து போனோம், பேக்கையும் சாப்பாடு எல்லாம் தெளிவா எடுத்து வச்ச நீ, அந்த ஜாமெட்ரி பாக்ஸ், ஹோம்ஒர்க் பண்ண புக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கல, அங்க போய் அடி வாங்குற கால, உங்ககிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னால வேல் வருது, வீட்டுக்கு முன்ன நின்னா போதும், அழகா பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டுருவாங்க, சொன்ன கேக்குறியால உன் கூட தான் வருவேன் சொல்லி பைக்கு பின்னாடி யாரு இருந்துட்டு சீக்கிரம் வால, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, டேய் சூவையும் போட்டுட்டு அந்த மழை தண்ணி கட்டி கிடக்கக்கூடிய இடத்துல கார முக்குறியால, டேய் இவ்வளவு வளர்ந்த பிறகும் விளையாட்டு புத்தி உனக்கு போகல, என்ன நிக்கிய, டேய் ஏம்பே அப்படி நிக்க, என்னது ஜூஸ் வாங்கி தந்தா தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவியா, ஓ அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு 20 ரூபா ஜூஸ்ல ஒன்னு எடுங்க, ஐஸ் ஒண்ணு வேண்டாம் சாதா எடுத்தா போதும், என்னது ஐஸ் தான் வேணுமா,
1: ஏய் நம்ம தம்பி இல்ல எந்த கடையில ஜூஸ்
0: வாங்கிட்டு
1: நோய இவனே உருவாக்கிடுவான் போல் இருக்க, ஏய் சிவா என்னப்பா, ஏ உனக்கு இதெல்லாம் வாங்கி குடுக்கலாமாப்பா, இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்ச நோய் இல்லப்பா, ஏய் நீ என்னப்பா சத்தம் போடுக கடகாரன், என்னது உம சோலைய பாத்துட்டு போவா, ஏய் அண்ணன் கம்பங்கூழு கேப்ப கூழ்

0: என்னது
1: நீர் இந்த பக்கமா சாமான வாங்க வந்து பாருண்ணா, நீர் பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்னவா? சிவா பேசியத பத்தியா?
0: என்ன அவனுக்கு உங்களை பத்தி ஒன்னும் தெரியலனே.
1: ஏ தம்பி, கொஞ்சம் தள்ளி கூட்டிப்பா பிள்ளை.
0: என்னன்னு
1: அப்படியே குடிச்சிட்டு பாட்டில நடு ரோட்ல போடுதான் பாரு, இதான் வளப்பு முறையாப்பா.
0: ஏனே அவன் சின்ன பயம்னே.
1: ஐந்தில் விளையாதது ஐம்பதுல விளையுமா? சொல்லி கொடுக்கணப்பா.
0: சொல்றம்னே, சொல்லி கொடுக்கறம்னே.
1: இந்த கடையில வாங்கி கொடுத்த நீ ஒரு நாலு அடி தள்ளி போனா கம்பக்கூழு, கேப்பக்கூழு, மோர் என்னெல்லாமோ வச்சிருக்காங்களா?
0: ஏனே அவனுக்கு இதுல எல்லாம் பழக்கம் இல்லன்னு.
1: அங்க பாரு, இப்பவே எருமை தான் பாரு. என்னப்பா இது, ஒரு வகுப்பறையில அறுபது பிள்ளைகள் இருக்க இடத்துல இவன் மட்டும் எருமிட்டு இருந்தா நிலை என்ன? நினைச்சு பாரு.
0: ஏனே நீங்க சொல்றத பார்த்தா எங்கயோ உரைக்குதுன்னு. நாளையில இருந்து காலை ஆகாரத்தை சிறுதானியம் சார்ந்த உணவுகளை ஏதாவது குடுக்க வழி இருக்கானே? தோசையாட்டோ.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
0: ஏய் சீக்கிரம் உள்ள போல, பாத்திரத்தை நல்லபடியா படியில.
1: தம்பி, பிள்ளைகளை வந்து வளர்க்கறது நல்ல உடல் ரீதியா மன ரீதியா வலுவா வளர்க்கணும் அப்படின்னா சிறுதானிய ரீதியா ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும்ப்பா. சிறுதானியத்துல கம்பு அப்படிங்கறது அற்புதமான ஒரு சிறுதானியப்பா.
0: இந்த கம்புல தோசை இட்லி ஏதாவது செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கானே?
1: தோசை அழகா தோசை சுட்டு கொடுக்கலாம்ப்பா. தம்பி, ஒரு கப்பு இட்லி அரிசி, ஒரு தம்ளார் கம்பு, புரியா? அரைக்கப்பு உளுந்த பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம்.
0: சரி,
1: ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நான் இப்ப சொன்ன பாரு, இந்த பொருள் எல்லாம் நல்லா கழுவிட்டு அற்புதமா குவர வைக்கணும். குவர வச்சிருக்க பாரு அந்த அரிசி, அதை அரைச்சு பக்குவமா வச்சுக்கணும். அரைச்சதுக்கு பிறகு உப்பை வந்து அளவா போட்டுக்கணும். தம்பி, கம்புல உள்ள அந்த தோசை மாவு அப்படிங்கறத ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் தோசை சுட்டுட்டு அப்படி இருப்பு வைக்கமாய் தன்மை இருக்க கூடாது.
0: ஏய் அவளுகிட்ட இத பக்குவமா சொல்லணுமே. ஒரு நாள் தோசை மாவு அரைச்சா ஒன்பது நாள் வச்சிருக்கா. ஏனே இந்த கம்புல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன நோய் நிவாரணிகள் எல்லாம் இருக்குன்னு?
1: தம்பி, கம்ப பொறுத்த அளவுல நார்ச்சத்து, கால்சியம், புரதம், இரும்பு, வைட்டமின்கள் கொட்டி கிடக்க எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை கம்புக்கு உண்டுமே.
0: சரி,
1: ரத்த சோகை அப்படிங்கறது தலைகாட்டதுக்கு வாய்ப்பு இல்ல, உடல் வலுவா திகழ்றதுக்கு இந்த கம்பு அப்படிங்கிற சிறுதானியம் நமக்கு கை கொடுக்குமே. சிறுதானியங்களை பொறுத்த அளவுல நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல உற்பத்தி அப்படிங்கறது ரொம்ப குறவா இருக்கு. தம்பி கூட வீட்டுக்கு பின்னால அந்த அரை ஏக்கர் தரிசா கிடந்த அதை ஏதாவது கொத்தி சீர்படுத்திருக்கே அப்படி.
0: ஏனே அந்த ஆளை கிடக்குன்னு.
1: தம்பி ஒண்ணு பண்ணு, உனக்கு தெரிஞ்ச விவசாயிகளை பார்த்து அதுக்குள்ள வித்துகளை வாங்கி இந்த கம்பு பயிர ஒண்ணு பரிச்சாத்தமா விதைச்சு விட்டு பாரா.
0: ஏய் எங்க அண்ணனை பாரு, செழுமைப்படுத்துறது மாதிரி அற்புதமான ஆலோசனை சொல்லி இருக்காரு. ஏனே இவ்வளவு சொல்லி இருக்கீங்க, நம்ம குமரி மாவட்டமே திரும்பி பாக்குறது மாதிரி கம்ப நான் உற்பத்தி செய்யறோம்னே, நான் உற்பத்தி செய்யறோம்னே.
2: முற்றத்தில் இன்று

0: தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நுற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: இதழின் ஓரம் புன்னகை தரும் நேரம் காலை 7:10. இளைய அரும்புகளின் வசீகர பேச்சால் மழலை சிரிப்பில் மனதை மயக்க வருகின்றது குமரிப்பண்பலை 101.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
4: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் ஆடுகளை மைய விட்டுட்டு இருந்தான். அப்போ சிறுவன் வயல வேலை பார்த்தவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, சிறுவன், ஐயோ என்னோட ஆட்டுக்குட்டிய புலி கவண்டு போறி யாராச்சும் வாங்க அப்படின்னு சிறுவன் சத்தம் போட்டான். அப்போ வயல வேலை பார்த்தவங்க எல்லாரும் வந்து புளியங்க புளியங்க புடிங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்போ சிறுவன், நான் சும்மா சொன்னேனே, நக்கல் பண்ணேனே, நான் பொய் சொன்னேனே அப்படின்னு சொன்னா. அடுத்த நாள் சிறுவன் புளிய ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போறது யாராச்சும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ வயல வேலை பார்த்தவங்க எல்லாரும் வந்து புளியங்க புளியங்க யாராவது போய் பிடிங்க அப்படின்னு வயல வேலை பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க. அப்போ சிறுவன், நான் சும்மா சொன்னேனே, நக்கல் பண்ணேனே, பொய் சொன்னேனே. அடுத்த நாள் நெஜமாட்டியே ஆட்டுக்குட்டிய புளியே கவுண்டு போச்சு. அப்போ சிறுவன், யாராச்சும் வாங்க என்னோட புளி என்னோட ஆட்டுக்குட்டிய புளியே கவுண்டு போச்சு.

0: அப்படின்னு சத்தம் போட்டான சிறுவன். அப்போ யாருமே வரையில, வயல வேலை பார்த்தவங்க எல்லாரும் அவன நம்மளோட வேலையை கெடுத்து போடுறான், அவன் போய் சொல்றான், அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அங்க போக வேண்டாம் அப்படின்னு வயல வேலை பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சிறுவன், நம்ம ரெண்டு நாள் போய் சொன்னனால யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய வரல, இன்னும் நம்ம போய் சொல்லக்கூடாது, மீதி ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு சிறுவன் அழுதுட்டு வீட்டுக்கு போனா. இந்த கதையில அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நன்றி.
1: ஒரு அழகான தத்துவமான கதைய வந்து இந்த காலை வேளையில சொன்ன செல்லுக்குட்டியோட பேர் என்ன?
0: என்னோட பேர் நிலா.
1: நிலா, எங்க இருந்து வரீங்கம்மா?
0: மணக்குடி.
1: சரி, ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க?
0: அம்மா அப்பா.
1: அவங்க பேர் என்னம்மா?
0: எங்க அம்மாவோட பேரு லூர்து நாயகி, எங்க அப்பாவோட பேர் தாமஸ்.
1: சரி,
0: என்னோட பாட்டிக பேரு செசிந்தா, எங்க மேரி பாட்டிக பேரு மேரி, எங்க தம்பிக பேரு தாரிஷ், எங்க தாத்தாக பேரு அல்போன்ஸ். மேரி அடுத்து எங்க ரெண்டு தாத்தா உண்டு, சலமையாஸ் தாத்தா.
1: சரி, ஓகே, என்ன படிக்கிறீங்க?
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: அப்படியா? சரி செல்லக்குட்டி, ரொம்ப அழகா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க. அடுத்ததான் என்ன சொல்ல போறீங்க?

0: அழகா சூப்பரா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசிருக்கீங்க. நீங்க வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? இதனால உங்களுக்கு இந்த ஆசை?
1: நான் எல்லாரையும் டாக்டர் ஆன பிறகு பாக்குறதுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்.
0: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
2: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
5: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
3: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
6: பொதுநலன்
7: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
8: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
9: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின்போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி,

0: ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ரான் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுகள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பியபோது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகம் சந்தேகத்திற்குரிய எந்த

0: தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி, தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுகா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுகா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: மலர்கள் மலரும் நேரம் 7:25. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
5: மாபெரும்

சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் மக்கள் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணி இன்று காலை 10 மணிக்கு நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்று காலை 11:30 ஆசாரிப்பள்ளம் குருகுளம் சாலை டாக்டர் ஜெயசேகரன் செவிலியர் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. வளர்நகர் தம்பத்துக்கோணம் ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கள் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மதியம் 12 மணிக்கு உச்சிப்படைப்பு, மாலை 5:30 திருஏடு வாசிப்பு. களியங்காடு ஸ்ரீ மதுரா கிருஷ்ணன் ஆலயத்தில் இன்று காலை 9 மணிக்கு 10 லட்சம் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வரநாம பாராயணம், மாலை 4 மணிக்கு ஸ்ரீ லலிதா சரஸ்வரநாம பூஜை.

0: கி ஸ்ரீ லலிதா சரஸ்வர நாம பூஜை. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் சண்முகபுரம் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாம் இம்மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று சகாய நகர் ஈவினிங் ஸ்டார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இதற்காக இம்மாதம் 14ஆம் தேதி அன்று முன்னோடியாக மனுக்கள் பெறப்படவுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துறை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்படவுள்ளன. எனவே சண்முகபுரம் வருவாய் கிராமத்துக்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டிடத்தின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகளை குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 9445474716 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை 9445474716 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: வரலாற்றை படைக்கும் காலை இது 7:30. பாலை நிலத்தில் சோலை நிலையில் நாளும் நம்மோடு குமரி பண்பலை 101. மகிழ்வோடு மதியம் தர வருகின்றது குமரி பண்பலை 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே.
1: தாங்கள் அவசரமாக அழைத்ததாக சேவகன் கூறினானே.
2: ஆம், ஒரு மாற்று யோசனை கேட்கவே உம்மை அழைத்தேன். மந்திரியாரே, யாரேனும் தவறு செய்தால் அவர்களின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி எண்ணெய் சட்டியில் வறுத்தெடுப்பதுதானே நமது வழக்கமான தண்டனை. அதற்கு மாற்றாக வேறு ஏதேனும் தண்டனையை கூறுங்கள்.
1: ஏன் மன்னா, மிளகாய் பொடியின் எண்ணெயும் கட்டுப்படியாகவில்லையோ?
2: ஆம் மந்திரியாரே, மிளகாய் பொடி மூட்டை கணக்கிலும் எண்ணெய் பேரல் கணக்கிலும் அல்லவா வாங்கி வைக்க வேண்டியுள்ளது.
1: மன்னருக்கு கஜானாவில் உள்ள நிதிதான் பிரச்சனை. அப்படியெனில் பேசாமல் அந்த தண்டனைக்கு பதிலாக தோப்பு கர்ணம் போடுவதை தண்டனையாக கொடுத்தால் என்ன? அந்த தண்டனை பெறுபவர்களுக்கு உடற்பயிற்சியும் மனநல நன்மைகளும் கூடவே கிடைக்கும் அல்லவா?
2: ஆனால் நமது முன்னோர்களின் வழிபாட்டின் ஒரு பகுதி அல்லவா தோப்பு கர்ணம். ஒரு தண்டனை வழங்குவது அந்த குற்றம் செய்தவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. தோப்பு கர்ணம் எல்லாம் ஒரு தண்டனை. தப்பு செய்தவன் எப்படி திருந்துவான்?
1: மன்னா, உண்மையில் அது ஒரு நல்ல உடற்பயிற்சி. தோப்பு கர்ணம் போடும் போது காது மடல்களை பிடித்துக் கொள்கிறோம். காது மடல்களில் உடலின் உள்ள எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற புள்ளிகள் இருக்கின்றன. காது மடல்களை பிடித்து தோப்பு கர்ணம் போடும் போது உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் செயல்படுவதற்கான தூண்டுதல் கிடைக்கிறது. உடல் இயக்கம் சீர்படுகிறது. தோப்பு கர்ணம் போடும் போது உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்னும் தசை இயங்க ஆரம்பிக்கிறது. சோலியஸ் தசையால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். இதயத்தின் தசைகளை போன்றே இது வேலை செய்கிறது மன்னா.
2: அடடா, இவ்வளவு பலன்கள் கிடைக்கிறதா?
1: இது மட்டுமல்ல மன்னா, இன்னும் இருக்கிறது. ஏல் பல்கலைக்கழக நரம்பியல் நிபுணர் யூஜினியஸ் அங் இடது கையால் தோப்பு கர்ணம் போடுவதால் அக்குபஞ்சர் புள்ளிகள் தூண்டப்படுவதுடன் மூளை கலங்களும் சக்தி பெறுவதாக கூறுகிறார். வெளிநாடுகளில் சூப்பர் பிரெயின் யோகா என்ற பெயரில் நமது தோப்பு கர்ணம் அழைக்கப்படுகிறது.
2: வெளிநாட்டினருக்கு நமது பாரம்

0: பாரம்பரிய பயிற்சிகள் எல்லாம் புரிந்திருக்கிறது, பிடித்திருக்கிறது என்பது இதிலிருந்தே தெரிகிறது. ஆமாம், மனநலத்திற்கும் தோப்புக்காரணத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது?
1: மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோப்புக்காரணம் போடுவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் மன்னா. அது மட்டுமல்ல, தூக்கமின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை கொண்டவர்கள் உடல் வியர்க்கும் அளவுக்கு தோப்புக்காரணம் செய்வதன் மூலம் ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும்.
0: அதுவும் சரிதான். மன அழுத்தம் இல்லாமல் தினசரி நல்ல தூக்கம் இருந்தாலே ஆரோக்கியமான மனநிலை கிடைத்துவிடும். அப்போ மந்திரியாரி, இனி தவறு செய்தவர்களுக்கு தோப்பு காரணத்தை தண்டனையாக கொடுத்து விடுவோம் என்று கூறுங்கள்.
1: எல்லாம் ஓகேதான், தண்டனையாக கொடுத்து விடலாம்.
0: என்ன விடலாம் என்று ஜவ்வாக இழுக்கிறீர்?
1: அரண்மனையில் இருப்பவர்களும் பிரஜைகளும் தவறு செய்தால் தோப்பு காரண தண்டனை அவர்களுக்கு அளிக்கலாம். ஆனால் மன்னரே தவறு செய்தால் இந்த தண்டனை தங்களுக்கும் பொருந்தும் அல்லவா?
0: என்ன மந்திரியாரே, நான் நாடாளும் மன்னன், விட்டால் என்னையும் தோப்புக்கரணம் போட வைக்கலாம் என்று இன்டைரக்டாக சொல்கிறீர் போல.
1: இது என்ன இன்டைரக்ட் மன்னா, டைரக்டாக தான் சொல்றேன்.
0: மந்திரியாரே,

குட் மார்னிங் கன்னியாகுமரி. தென்றல் காற்று மனம் தழுவும் நேரம் இது 7:35. தேனின் மினிமே நாளம் தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். சூப்பரா டேவ ஸ்டார்ட் பண்றோம், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றோம் குமரி பண்பலை 101. புத்தமுது பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், இதே நாளில் உலகில் நடந்த அதிசய நிகழ்வுகள், உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உங்கள் பொது அறிவை வளர்க்கும் தகவல் களஞ்சியமாய் காலை பொழுதின் புத்துணர்ச்சியாய் ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை. இது குமரி மண்ணின் அன்பலை. அப்போ இன்றைய தென்குமரி தேனலைய ஒரு பொது அறிவு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? உங்களுக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் காலநிலை கண்காணிப்பு அமைப்பு எது? ஆமாங்க, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, வானிலை எப்போ எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு கணிச்சு முன்னறிவிப்பு கொடுக்கிற அந்த அமைப்பு எது அப்படிங்கறதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. சரி, ஓகே, கேள்விக்கான ஆன்சர் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அதுக்கு முன்னாடி அழகான ஒரு பாடல் செல்லம் கொண்டாட வருகின்றது. வாழை திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் தீ குரலில் கேட்டு ரசிப்போமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தென்குமரி தேனலையில சூப்பரான பாசிட்டிவ் நோட்டோட ஒரு சாங் கேட்டு வச்சிட்டோம். இப்போ பொது அறிவு கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கு மழை வரும், நாளை இவ்வளவு வெயில் அடிக்கும், இனி வருங்காலம் இந்த காலநிலையில் இருக்கும், இப்படி பல்வேறு முன்னறிவிப்புகளை தரும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் காலநிலை கண்காணிப்பு அமைப்பு எது அப்படிங்கிற கேள்விதான் இந்த பாடலுக்கு முன்னாடி கேட்டிருந்தோம். அதற்கான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? புயல், கனமழை, வெப்பம் மற்றும் குளிர் அலை போன்ற கடுமையான வானிலை நிகழ்வுகளுக்கான எச்சரிக்கையை வெளியிடும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் காலநிலை கண்காணிப்பு அமைப்பு IMD, இந்திய மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை ஆய்வு மையம், இந்திய அரசு.

புவி அறிவியல் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டு துறையில் செயல்படுகிறது. இந்த அமைப்பு 1875 தொடங்கப்பட்டது. இதன் தலைமையகம் நியூடெல்லியில் அமையப்பெற்றுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முக்கிய பணிகள் என்னெல்லாம், வாங்க பார்த்திடலாம். இந்தியா முழுவதும் வானிலையை கண்காணித்து தினசரி வானிலை முன்னறிவிப்பு வழங்குதல். பருவமழை, புயல், வெப்ப மற்றும் குளிர் அலைகள், கடுமையான வானிலை நிகழ்வுகளுக்கான முன்னெச்சரிக்கையை வெளியிடுதல். விவசாயம், விமானம், போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, நீர்வள மேலாண்மை போன்ற துறைகளுக்கு வானிலை தகவல் வழங்குதல்.

ஐஎம்டி அதாவது இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சென்னை, மும்பை, கொல்கத்தா, நாக்பூர், குவாட்டி, நியூ டெல்லி ஆகிய இடங்களில் 6 முக்கிய பிராந்திய மையங்களை கொண்டுள்ளது. இன்னைக்கு சூப்பரான ஒரு பொதறிவு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு முறை கேள்வியும் விடையும் தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் காலநிலை கண்காணிப்பு அமைப்பு எது? இதற்கான விடை IMD, இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேனலை குமரி மண்ணின் அன்பலை. காலத்தின் தடம் சொல்லும் நேரம் 7:45. தேதி தினமும் மாறிடும், ஆனால் நம் குமரி பண்பலை 101 செய்தி புதிதாய் வந்திடும். கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும். இன்று ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாள் இன்று. உலக மக்கள் தொகை நாள் என்பது ஆண்டுதோறும் ஜூலை 11 மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை உலகளாவிய ரீதியில் மக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு முயற்சியாக ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தினால் கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: மக்கள் தொகை தொடர்பான பிரச்சினைகள், அவற்றுடன் தொடர்புடைய சவால்கள் மற்றும் வளர்ச்சிக்கான அவற்றின் தாக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்றவை இத்தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கமாகும்.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1710 இதே நாளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த அழகு முத்துக்கோன் அவர்கள் கட்டாளங்குளம் சீமையின் அரசாக இருந்தவர் ஆவார்.
1: முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்த வீர அழகு முத்துக்கோன் அவர்கள் 1759 இவர் நடத்திய போர்தான் வெள்ளையர் அரசை எதிர்த்து நடைபெற்ற இந்தியாவின் முதல் விடுதலை போராகும்.
2: தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகு முத்துக்கோன் மணிமண்டபத்தில் ஆண்டுதோறும் ஜூலை 11 அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்றும் நடைபெற்று வருகிறது.
1: சமயம், இலக்கியம் மட்டுமின்றி பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்று பல துறைகளிலும் ஆழ்ந்த புலமை பெற்று குன்றக்குடி ஆதீனத்தின் மடாதிபதியாக இருந்த குன்றக்குடி அடிகளார் 1925 இதே நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில்

0: லேசர் ஒளியை முதலில் கண்டுபிடித்த அமெரிக்க இயற்பியலாளர் தியோடர் ஹெரால்ட் டெட் மைமன் அவர்கள் 1927 ஆண்டு இதே நாளில் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிறந்தார்.
1: தமிழக இதழாளர், கேலிச்சித்திர ஓவியர் மற்றும் திரைப்பட விமர்சகரான மதன் என்கிற மாடப்பூசி கிருஷ்ணசாமி கோவிந்தகுமார் அவர்கள் 1947

0: ஏழாம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: குறைந்த அளவில் கோடுகளை பயன்படுத்தி சிறப்பான கேலி சித்திரங்களை வரைவதில் திறமையானவராக அறியப்படும் இவர், வந்தார்கள் வென்றார்கள், மனிதனுக்குள் ஒரு மிருகம், மனிதனும் மர்மங்களும், மதன் கார்ட்டூன்ஸ் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார்.
0: பிரெஞ்சு வானியலாளர் ஜீன் லூயிஸ் போன்ஸ் அவர்கள் தனது முதலாவது வால்வெள்ளி கண்டுபிடிப்பை 1801 இதே நாளில் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்த 27 ஆண்டுகளில் இவர் மேலும் 36 வால்வெள்ளிகளை கண்டறிந்தார்.
1: வளிமங்களின் மூலக்கூறுகள் பற்றிய தமது குறிப்புகளை இத்தாலிய அறிவியலாளர் அமேடியோ அவகேட்ரோ அவர்கள் 1811 இதே நாளில் வெளியிட்டார்.
0: ஒளியின் வலுவை அளக்க பயன்படும் டயாப்டர் எனும் அலகினை 1872 ஆண்டு அறிமுகம் செய்தவரும், மோனோயர் விளக்கப்படம் எனும் பார்வை திறனை சோதிக்க பயன்படுத்தப்படும் அட்டவணையையும் கண்டுபிடித்தவரான பிரெஞ்சு கண் சிகிச்சை நிபுணர் ஃபெர்டினண்ட் மோனோயர் அவர்கள் 1912 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொண்டோம். அப்படியே ஜாலியான ஒரு பாடல் கேட்கலாமா? மனதில் உறுதி இருந்தா லைஃப் இஸ் சோ ஈஸி அப்படின்னு அழகான ஒரு பாடல் வருகின்றது. வானம் கொட்டட்டும் திரைப்படத்திலிருந்து சிவானந்த் வரிகளை ஸ்ரீராம் இசையமைத்து சஞ்சீவுடன் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
1: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
0: தோல் நோய்கள்,
1: வயிற்று செரிமான கோளாறுகள்,
0: மூட்டுவலி, வாதம்,
1: சுவாச கோளாறுகள்,
0: மூலம்,
1: தலைவலி, மைக்ரேன்,
0: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
1: 9443693100.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள் இடம்பெறும். ஜாலியா கேட்டு பல லாங்குவேஜ்ல சாங் கேட்டு வைப் பண்ற நேரம் தான் நம் குமரி பண்பலை 101 சனிக்கிழமை காலை 9:02. இன்றைக்கும் உங்களுக்கு பல பல மொழிகளிலிருந்து அழகான பாடல்கள் வலம் வர காத்திருக்கிறது, கேட்டு ரசியுங்க.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் இப்போது காலை 7:54 இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. ஓகே, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுப்போமா? இன்றைய பொது அறிவு கேள்வியோட தொடர்புடைய ஒரு தகவல் தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். நம்ம காலநிலைகள்ல இப்போ மான்சூன் காலநிலை நம்ம குமரியில நிலவுது. மான்சூன் அப்படின்னு சொல்றோம்ல, அது எந்த மொழியிலிருந்து வந்தது தெரியுமா? இப்ப யார் கேடலும் டக்குன்னு சொல்லிடுவோம், எங்க குமரியில இப்ப மான்சூனா இருக்கு, சூப்பரா இருக்கு, பச்சை பசல்னு இருக்கு, மலை துளிகள்லாம் விழுது அப்படின்னு மான்சூன் அப்படின்னு அழகா சொல்லிடுறோம். ஆனா அது எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்தது அப்படின்னு தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மான்சூன் அப்படின்னா பருவம், பருவமழை, காலநிலை அப்படின்னு பொருள்படும். மான்சூன் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை. இந்த ஆங்கில வார்த்தை மௌசிம் என்ற அரபு மொழியிலிருந்து வந்தது. மௌசிம் அப்படிங்கிற அரபு மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் மான்சூன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மான்சூன் அப்படின்னா காலநிலை, பருவம், பருவமழை அப்படிங்கிற பொருள்படும். சூப்பரா குமரியிலிருந்து மான்சூன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே மான்சூன் என்ஜாய் பண்ண போறோம் மழை காலத்துல. வாங்க அப்படி அசத்தலான ஒரு அற்புதமான ஆட்டம் போட வைக்கும் பாடல் கேட்டுட்டு வரலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் பாடிய ராயன் திரைப்பட பாடலோடு

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientiously Super Speciality Hospital.
2: தென்குமரி தென்னலையில் இணைந்து மகிழ்ந்திருக்கிறோம். மீண்டும் தொடர்வோம் செய்தி சுருக்கத்திற்கு பின்.
3: உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை.

0: 91.
1: ஜன்னலோர வசந்த காற்றை ரசிக்கும் நேரம் 8:02. ராகம் சேர்த்து தாளம் போட்டு இன்னிசை ராகங்கள் தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது தகவல்களின் நேரம். கேட்கலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் 90 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றிற்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 43 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சௌச்சவ் 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 40 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 75 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 50 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 53 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 48 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், ஒட்டுமாங்காய் 30 ரூபாய், வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய். இனி அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயுமாக விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 33.70 அடி, பெருஞ்சாணி அணை 66.50 அடி, சிற்றாறு 1 அணை 13.19 அடி, சிற்றாறு 2 அணை 13.28 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.88 அடி. காலை பசியை கிளப்பும் மனமும் மனதை வருடும் ஆட்டம் போடும் பாடலும் ஒன்றாக சேரும் நேரம் இது குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. வாங்க அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு வரலாம். திருச்சிட்டம்பலம் திரைப்படத்தில் இருந்து அனிருத் ரவிச்சந்திர இசையில் தனுஷ் பாடிய பாடல்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
3: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
3: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க.

0: அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-400-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-400-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.
2: தென்குமரி தேனலை சூப்பரா போயிட்டு இருக்கு. நாம இப்போ அப்படியே சில்லான மோட்டிவேஷன் லைன்ஸோட ஜாலியான வைபோட நிறைவு செய்ய போகிறோம். குட் நைட் திரைப்படத்துல இருந்து மோகன் ராஜன் இஸ் வரிகள்ல, ஷான்ரோடன் இசையில, அப்படியே பிரதீப் குமார் ஜாலி வைப் குரல்ல பாடல் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணி அப்படியே தென்குமரி தேனலையை நிறைவு செய்வோம்.

0: this December, becoming the first instance of a foreign cricket league playing in India. The dailies have also mentioned the Prime Minister's historic visit to New Zealand on first bilateral visit in 40 years, focusing on trade and eco-links. Kerala birth rate has reached an all-time low, states the Indian Express, dropping into single digit for the first time. A Sena team planned Bangladesh return in December, willing to face arrest or even death, states the Tribune. And finally, the Statesman cites a major milestone for breed conservation and preservation of two Himalayan Gaddi dogs who are integral to the culture and pastoral heritage of the Western Himalayas, getting official Kennel Club recognition. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. India and New Zealand signed 5 MOUs in key areas including defense, disaster management and animal husbandry to boost economic and strategic cooperation. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with New Zealand Prime Minister Christopher Luxon in Auckland, says India and New Zealand can play important role in strengthening peace and security in Indo-Pacific region. Indian Navy to commission indigenous stealth frigate Mahendragiri in Vishakhapatnam today. Home Minister Amit Shah reviews progress in rollout of Bureau of Port Security, directs stronger coastal security measures. In FIFA World Cup, Spain books spot in semi-finals, defeating Belgium 2-1. Norway to face England in third quarter-final tonight. And in Wimbledon tennis, Czechia Karolina Muchová to face compatriot Linda Noskova in women's singles final today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in. And with that, we end the morning news. Have a nice day.
2: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
3: கலகலக்கும் காலை 8:30. குமரியில் இருந்து இமயம் தாண்டி ஒழிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
5: சைபால்.
8: ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள், அதாவது அண்ணனும் தம்பியும். அந்த ரெண்டு பேரில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டுது, தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, வேணாம்னு இருந்துட்டான். அவங்க ரெண்டு பேருக்குமே சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்தது. அது எப்படிப்பட்ட நிலம்னா நல்ல விளையக்கூடிய நிலம், அப்பா விட்டுட்டு போன சொத்து, தனித்தனியாக விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ணங்காரன் கல்யாணம் ஆனவன், அவன் என்ன நினைப்பான்னா நமக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அதனால் கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதாவது முதுமையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் என் தம்பிக்கு தான் யாருமே இல்லை, அவன் கல்யாணமே பண்ணிக்கல, தனி ஆள், அவனுக்கு வயசானால் அவனை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அதனால் அவன் தான் அதிகமாக பணம் சேர்க்கணும், அதுக்கு நாம் தான் எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு அண்ணங்காரன் நினைப்பான். அதுக்காக என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுவான். ஒரு நாள் ராத்திரி ஒரு சாக்கு நிறைய நெல்லை போட்டு எடுத்து கட்டிட்டான், கட்டி தூக்கிட்டு போகிறான். தம்பி வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த களஞ்சியத்தில் நெல்லை கொட்டிவிட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டான். அவனுக்கு தெரியாமல் இதை செஞ்சுட்டான், ஏன்னா தம்பிக்கிட்ட நேரடியாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், அதனால் இப்படி ரகசியமாக போய் அவனுக்கு தெரியாமலே அவன் வீட்டு களஞ்சியத்தில் தானியத்தை கொட்டிவிட்டு திரும்பி வந்துட்டான். இதே மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்ருக்கிறான் அவனுக்கு தெரியாமல். ஆனால் இதே நேரத்தில் தம்பிக்காரன் என்ன யோசனை பண்ணான் தெரியுமா, நாம் வந்து தனி ஆள், ஆனால் அண்ணன் குடும்பம் பெருசு, அதனால் எனக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை, அண்ணனுக்கு தான் தேவை அதிகம், குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் காப்பாற்றணும், அவருக்கு தான் நாம் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சான். இவனும் அதே மாதிரி யோசனை பண்ணான், நேரில் கொடுத்தா அவர் எதுவும் வாங்கிக்க மாட்டார், நல்லா எப்படியாவது வேற வழி.

0: தான் நாம் அவருக்கு உதவி செய்யணும்னு யோசனை பண்ணான். அதனால் இவனும் ராத்திரியோட ராத்திரியாக ஒரு சாக்கு நிறைய தானியத்தை கொட்டி கட்டி எடுத்துக்கிட்டான். அண்ணனோட களஞ்சியத்தில் கொட்டிவிட்டு கம்முன்னு திரும்பி வந்துட்டான். இதே மாதிரி இவனும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதாவது அண்ணன் நல்லா இருக்கணுமேன்னு நினச்சி தம்பிக்காரன் கொண்டாந்து தானியத்தை கொட்டுறான், தம்பி நல்லா இருக்கணுமேன்னு நினச்சி அண்ணங்காரன் கொண்டாந்து தானியத்தை கொட்டுறான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? நடு ராத்திரி அண்ணங்காரன் எழுந்திரிச்சான். வழக்கம் போல் நெல் மூட்டையை தூக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போகிறான். அதே நேரம் தம்பியும் எழுந்திரிச்சான், நெல் மூட்டையை தூக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறான். ரெண்டு தெருவும் சந்திக்கிற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிமிந்து பார்க்குறாங்க யாருன்னு. அடடே தம்பி நீயாண்ணா அவன், ஆமாண்ணே நீங்களாண்ணா இவன். ரொம்ப காலமாக ரகசியமாக நடந்துக்கிட்டு இருந்தது என்னங்கிற விஷயம் அப்போ தான் அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது. இது நடந்து ரொம்ப காலம் கழித்து அந்த ஊரில் கோயில் கட்டுறதுக்கு ஒரு இடம் தேடினாங்களாம். ஒரு புனிதமான இடம் தேவை, நம்ம ஊரில் அப்படிப்பட்ட இடம் எதுன்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்களாம். எல்லாரும் ஒரு மனதாக முடிவு பண்ண இடம் எது தெரியுமா? அந்த அண்ணனும் தம்பியும் நடு ராத்திரியில் சந்திச்சுக்கிட்ட அந்த இடம்தான், அதுதான் புனிதமான இடம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த இடத்துல தான் கோயிலையும் கட்டினாங்களாம். கடவுளை வணங்குகிறவர் வணங்காதவர் அப்படிங்கிற அடிப்படையில் சமயத்தை கண்டறிவதில்லை. அன்பு செலுத்துகிறவர் செலுத்தாதவர் அப்படிங்கிற ரெண்டு வகையினரில்தான் சமயம் கண்டறியப்படுகிறது அப்படிங்கிறது பெரியவர்கள் கருத்து. இந்த காலத்திலெல்லாம் சகோதர பாசம் இப்படியா இருக்குது? ஒருத்தன் சொன்னான், எங்கள் வீட்டில் பங்கு பிரித்தப்போ எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எங்கள் அண்ணங்கிட்டே கொடுத்துருங்கோன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா ரொம்ப பெருமையாக. பரவாயில்லையே, உங்கள் அப்பா விட்டுட்டு போனது எவ்வளோ இருக்கும்னு. அது என்ன, சுமாராக ஒரு 50,000 இருக்கும்னா. என்ன சொத்தான்னு கேட்டேன். இல்லைங்க, கடன் அப்படின்னா. அதனால தான் கடன் இருக்குங்கிறதுனால தான் அண்ணங்கிட்டே கொடுத்துருங்கோ அப்படின்னு தாராளமாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். இப்படி இருக்குது சகோதர பாசம். ஆனால் பாசம்ங்கிறது ரொம்ப உயர்வானது. அது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அபூர்வ சகோதரர்கள் ஒரு உதாரணம். குடும்பத்தில் மற்றவர்கள்ட்ட நேசத்தோடையும் பாசத்தோடையும் பழகினாதான் வாழ்க்கை இனிமையாக அமையும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அறிவை அளித்தரும் நேரம் 8:36. உறவாக உணர்வாக உடன் பயணிக்கும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. தமிழின் உணர்வாய், ஆங்கிலத்தின் ஸ்டைலாய், அறிவியலின் சுவாரஸ்யமாய் இதோ ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை வேய். வேய் அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். சங்க இலக்கியங்கள்ல மூங்கிலை குறிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க.
6: உதாரணமா, மலையிலிருந்து வீழ்ந்த அருவி வேயின் காடுகளின் வழியே சலசலவென ஓடியது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நீங்க எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா அது என்ன காடுகள் அப்படின்னு யோசிக்காதீங்க, அது மூங்கில் காடுகளை தான் குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்
7: வேர்ட்.
6: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் ஸ்பொராடிக், SPORADIC. ஸ்பொராடிக் அப்படின்னா அப்பப்போ நடக்கிற, அதாவது தொடர்ந்து இல்லாம சீரான ஒரு இடைவெளியில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது.
5: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The city experienced sporadic rain throughout the afternoon. அதாவது மதிய வேளை முழுவதும் நகரில் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்தது. அதுதாங்க இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். இங்க ஸ்பராடிக் அப்படிங்கறது விட்டு விட்டு அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.

0: மற்றவங்களை சிக்க வைக்க வலை விற்கக்கூடிய சிலந்தி பூச்சி தான் பின்னக்கூடிய வலையில ஏன் சிக்கி கொள்றது இல்ல அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: சிலந்தி வந்து அதனுடைய வலைய பின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அது வந்து ரெண்டு வகையான நூல்களை வந்து பயன்படுத்துதாங்க. ஒன்னு ஸ்ட்ரக்சரல் த்ரெட்ஸ், இன்னொன்னு கேப்சர் த்ரெட்ஸ். ஸ்ட்ரக்சரல் த்ரெட்ஸ் அப்படின்னா இது வந்து வலையினுடைய சட்டகம் மாதிரியா, இதுல வந்து எந்த விதமான கம்மும் இருக்காது. சிலந்தி வந்து பெரும்பாலும் இந்த வழியா மட்டும்தான் டிராவல் பண்ணும். அதுவே கேப்சர் த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேர்லயே இருக்குது பாருங்க, கேப்சர் பண்ணும் அப்படின்னு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்துல பின்னப்படுபவை. இதுலதான் க்ளூ பால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டக்கூடிய அந்த திரவம் இருக்கும். குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இதுலதான் வந்து ஒட்டிக்கிட்டு சிக்கிக்கும்.
0: சிலந்தியோட கால்கள்ல ஒரு வகை எண்ணெய் போன்ற திரவம் சுரந்துட்டே இருக்கும். இது வலையில உள்ள ஒட்டும் பிசின் சிலந்தியினுடைய கால்கள்ல ஒட்டாம தடுக்குது. சிலந்தி தனது வலை முழுவதையும் ஒட்டும் தன்மையுள்ள நூல்களால பின்னக்கூடியது கிடையாது அப்படிங்கறத நம்ம முதலே பார்த்தோம். ஏன்னா அது ரெண்டு விதமான நூல்களை பயன்படுத்துது. வலையில ஆரக்கால்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி மட்டும் ஒட்டும் தன்மையற்றதா இருக்குது. சோ சிலந்தி நடக்கிறப்ப அந்த ஒட்டாத நூல்கள் மேலதான் காலை வச்சு நடந்து போகுது.
1: அதே மாதிரி சிலந்திகள் வந்து அடிக்கடி தங்களுடைய கால்களை வந்து சுத்தம் செஞ்சுட்டே இருக்குமா. எப்படி சுத்தம் செய்யும் அப்படின்னா காலில் ஏதாவது கம் மாதிரி ஒட்டிருச்சு அப்படின்னு அதுக்கு ஃபீல் பண்ணுச்சுன்னா உடனே தன்னுடைய வாயால அதை வந்து நீக்கிட்டு திரும்பவும் அந்த எண்ணெய் மாதிரியான ஒரு பூச்சை வந்து அது வந்து தடவிக்குமா.
0: சிலந்தி தயாரிக்கக்கூடிய நூலானது அதே தடிமன் உள்ள எக்கை விட 5 மடங்கு அதிக வலிமை கொண்டதா இருக்குமா. அதே சமயம் இது மிகவும் வீழ்தன்மை கொண்டது, அதாவது எலாஸ்டிசிட்டி தன்மை கொண்டது. இதனாலதான் வேகமா பறந்து வரக்கூடிய பூச்சிகள் அந்த வலையில மோதுறப்ப அந்த வலை அறுந்து போகாம ரப்பர் மாதிரி நீண்டிக்கிட்டே பூச்சிகளை போய் பிடிச்சுக்குமா.
1: அது மாதிரி சில சிலந்திகள் வந்து ஒவ்வொரு நாளுமே புது புது வலையை பின்னிக்கிட்டே இருக்குமா. அப்ப நேத்து பண்ண பழைய வலைய அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வீணாக்காதான், அந்த பழைய வலைய வந்து அதுவே சாப்பிட்டுருமா. சாப்பிட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து அது டைஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகி புதிய வலைய தயாரிக்க தேவையான எனர்ஜியோட அது வந்து மாறிடுமா.
0: அது மட்டும் இல்லங்க, சிலந்திகளுக்கு கண் பார்வை ரொம்ப தெளிவா இருக்காது. பூச்சி வந்து அந்த வலையில விழுந்துச்சுன்னா அதுல ஏற்படக்கூடிய மிகச்சிறிய அதிர்வுகளை வச்சு அது எந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படிங்கறதையும் இந்த சிலந்தியானது ரொம்ப சுலபமா கணிச்சிருமா.
1: இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: எட்டு மணி 40 நிமிடத்தில் குமரி பண்பலை 101 ஸ்டார்ட் ஆகிறது KK எக்ஸ்பிரஸ்.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நேரலை கேட்கலாம். குமரி பண்பலை 101 இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கே எக்ஸ்பிரஸ்.

0: இன்றைய கேகே எக்ஸ்பிரஸில் வளம் வந்தவை மாப்பிளை திருச்சிற்றம்பலம், டான் தக் லைஃப் மற்றும் வித் லவ் திரைப்பட பாடல்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டில் இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஒமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 269வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவசிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:02. வணக்கம் குமரி நெஞ்சங்களே. காலை வேளையின் இதமான தென்றலோடு உங்கள் இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் புன்னகையை ஏந்தி வருகிறது உங்கள் அன்பிற்குரிய குமரி பண்பலை 101.

மரக்காற்றும் கவிப்பாடும் தமிழும் இணையும் இந்த காலை வேளையில் உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜேஎஸ் முத்து ஆனந்தி. இசை, மொழி, இனம், மதம் இதையெல்லாம் தாண்டி நம் மனதால் உணரக்கூடிய ஒரு விஷயம். இதை உணர்த்த நமது பண்பலை தமிழ்மொழி பாடல்கள் மட்டுமில்லாமல் பிறமொழி பாடல்களையும் நாம் ரசிக்க நமக்காக ஏற்படுத்திய நிகழ்ச்சிதான் பன்மொழி பாடல்கள். இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஹிந்தி மொழி திரைப்பட பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஷர்ஷா. பாடலை பாடியவர்கள் ஜுபின் நௌட்டியால், அசீஸ் கார். பாடலுக்கு இசை தனிஷ்க் பக்சி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக

0: ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலைக் கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று வரும் 12 தேதி அன்று நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்கள் உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டையின் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேரம் காலை 9:09. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 பண்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் கம்பளிகுளா எனும் கன்னட மொழி திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை சிவபிரசாத், பாடலை பாடியவர் சித்தார்த்தா பெல்மனோ.

0: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
7: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
8: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
7: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
7: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
8: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 10:02 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு, மறக்காம கேளுங்க. நேரம் காலை 9:16. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் கோதா என்னும் மலையாள திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை ஷான் ரஹ்மான், பாடலை பாடியவர் கௌரி லட்சுமி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில்
3: நேர்களே, இன்று முற்பகல் 11:02 எக்ஸுரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றொரு எண் 2907722, முன் இணைப்பு எண்ணாக 04652. உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. நேர்களே, இன்று முற்பகல் 11:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள். உரையாடலில் பங்கு பெறுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர். மறக்காம கேளுங்க. நேரம் காலை 9:22. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி வருவது தேவுடு சேசின்ன மனசுலு எனும் தெலுங்கு மொழி திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை ரகு குஞ்சே, பாடலை பாடியவர் ஸ்ரேயா கோஷல்.
4: ஐயோ, ஏ செயின் போச்சே, யாரா

0: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேர்களே, நலமாய் வாழ இணைவோம் நமது குமரி பண்பலை 101.

0: நேர்களே, நலமாய் வாழ இணைவோம். நமது குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் வரும் நீரிழிவு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். மறக்காம கேளுங்க.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442498648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து
1: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:30. மனதிற்கு இனிய கானங்களை இப்பொழுது கேட்காமோ?

0: ടാറ്റാ ബൈ പറയുന്ന സമയം തന്നെയാണ്. ഇതുവരെ നിങ്ങളോട് ആർജെ ബൃന്ദജി, നിർമ്മാതാവും എസ് നവരത്ന, താങ്ക് യു ഓൾ. നമുക്ക് ഇനി അടുത്ത സാറ്റർഡേ കണ്ടുമുട്ടാം. നന്ദി, നമസ്കാരം.
1: கானக்கயிரலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து வருவது உலக மக்கள் தொகை தினத்தையொட்டிய விழிப்புணர்வு பேரணி நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,06,400 விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 10:02. புதிய இசை, புதிய செய்திகள், எப்போதும் புதுமை. இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நேரலையாக வழங்க இருக்காங்க நமது அறிவிப்பாளர்கள் ஏ கலைமகள் மற்றும் ஐ திலகவதி ஆகியோர். வணக்கம்.
3: வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி குமரி பண்பலை வழங்கும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மக்கள் நலம் வளர்ந்தால் நாடு வளம் பெறும் என்ற உயிரி எண்ணத்துடன் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நலவாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் விழிப்புணர்வு பேரணியிலிருந்து உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து தொடங்கியுள்ள இந்த பேரணிக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில தொடங்கியிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு ரத ஊர்வலம் புறப்பட்டு வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜர் சேவரை நடைபெற உள்ளது. உலக மக்கள் தொகை தினம் விழிப்புணர்வு பேரணி என்ற இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் மக்கள் தொகை மட்டுமல்ல ஆரோக்கியமான குடும்பம் பெண்கள்

0: குழந்தைகளின் நலன், குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் சமூகத்தின் முன்னேற்றம் பற்றிய விழிப்புணர்வை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பதே அப்படிங்கறத சொல்லிட்டு வாங்க இந்த உற்சாகமான பேரணியில் கலந்து கொள்ளலாம். சரி, பேரணியில கலந்து நிறைய மாணவிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். நிறைய மாணவிகள் கலந்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில, கலந்துருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
2: வணக்கம் ஏர்களே. அதாவது இந்த நிகழ்ச்சியானது ரொம்ப வெகு சிறப்பாட்ட ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நிறைய மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, நிறைய பெரிய பெரிய அலுவலர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, இப்பவும் உறுதிமொழி எடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து இதுல பரிசுகள் வாங்கி கொடுத்த கூட இருக்காங்க. அந்த பரிசுகள் வாங்கும் போது நம்முடைய கலைக்குழுவினர் நிறைய பேர் இங்க வந்து ஏற்கனவே வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல நம்முடைய இந்த கலைக்குழுல இருந்து வந்திருக்கவங்களும் ஒருத்தவங்க சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் என்ன?
3: என்னுடைய பேர் மா பியூலா சாந்தி.
2: எந்த கலைக்குழு?
3: நாங்க பழனியா பிள்ளை அவருடைய கலைக்குழுல இருந்து வந்திருக்கிறோம்.
2: விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நம்ம பழனியா பிள்ளை சாரோட கலைக்குழுல இருந்து வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வந்து எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சியில, நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சி?
3: மக்களுக்காக பணி சேர்வது எங்களுடைய வேலையா இருக்குது. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து கலை மூலம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால நாங்க இந்த பணியை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம்.
2: எவ்வளவு வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: இது கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவம் வந்து 25 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்குது.
2: ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த தப்பட்டை ஒரு இசை அப்படிங்கும் போது எப்படி வந்து மனசுக்கு வந்து ஒரு ஆர்வமா இருக்குமோ, அவங்களுடைய தப்பட்டை இசையிலேயே நாங்க ரொம்ப நேரம் லைட் நின்றுட்டு இருந்தோம். முதல்ல அவங்களதான் பாத்துட்டு இருந்தோம். ரொம்ப நன்றி மேடம். இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க ஏற்கனவே இது மாதிரி எத்தனை நிகழ்ச்சிகளை கலந்துருக்கீங்க?
3: எண்ணிக்கை எதில் கிடையாது, எல்லா அரசு நிகழ்ச்சிகளுமே நாங்க தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
2: ரொம்ப நன்றி மேம், வாழ்த்துக்கள் மேம். இப்ப நாம இருக்கிற இடத்துல சுத்தியும் நேர்மறையான ஒரு ஆற்றலோட ஒரு கைகள விழிப்புணர்வு பதாகைகளோட வருங்கால செவிலிய மாணவ மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இந்த பேரணி நடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இப்ப வந்து வெயில் வர தொடங்கிட்டு, இந்த வெயில் வரக்கூடிய நிலையிலையும் நம்ம மாணவர்கள் வந்து அந்த பதாகை விழிப்புணர்வு பேரணியில அவங்க வந்து ஊர்வலமா போறதுக்கு. உங்க பேர் என்ன? ஸ்ரேயா. ஸ்ரேயா, எங்க இருந்து வரீங்க, எந்த ஊர் உங்களுக்கு?
4: எங்களுக்கு மார்த்தாண்டம்.
2: மார்த்தாண்டத்துல இருந்து உங்க கையில இருக்க பிளக்கார்டோட அந்த வாசகங்களை வாசிக்க முடியும்?
4: குழந்தை திருமணத்தை தடுத்திடுவோம், லட்சியம் வெஞ்சிட காத்திடுவோம்.
2: இதனுடைய அர்த்தம் என்ன?

0: நிறைய குழந்தைங்களை வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு படிப்புல அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதை பெற்றோர்கள் வந்துட்டு யோசிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. அதனால அவங்க லட்சியம் வந்து அவங்க அது ஜெயிக்க முடியாம வேலை வாய்ப்பு கிடைக்காம பொருளாதாரத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இல்லாம இனிமே குழந்தைங்களை படிக்க அனுப்பிச்சு அவங்களோட லட்சியத்தை வென்றிட நம்ம உதவி செய்யணும். அதான்
1: இந்த நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கும்போது ஊர்வலம் நடக்க தொடங்க ரெடி ஆயாச்சு. நம்முடைய மாணவர்கள் வந்து வரிசையா அவங்களுடைய கையில உள்ள பதாகைகளை வச்சு நடந்துட்டே இருக்காங்க. நீங்க நடந்து போங்க போங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியை தொடர்றாங்க திலகவதி பிரம்மபுத்திரன்.
2: இன்று நாம் நடந்து செல்வது ஒரு சாலையில் மட்டும் இல்லைங்க, விழிப்புணர்வு அப்படிங்கிற பாதையில தான். இந்த பேரணி சொல்லும் ஒவ்வொரு வாசகமும் ஒவ்வொரு முழக்கமும் சமூக முன்னேற்றத்தை ஒரு அழைப்பதாகும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் எல்லாம் வரிசையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தொடர்ந்து நம்மளும் அதுக்கு கூடவே தொடர்ந்து நடக்க போறோம். குமரி பண்பலை 101 வாயிலாக உங்களையும் நாங்க அழைத்து செல்றோம் பேரணியில் அப்படிங்கறத சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சோ உங்க பேர் சொல்லுங்க மேம்.
3: ஜெய் டாக்டர் சரயு பிரியா, பிரின்சிபல் ஜெயசேகரன் காலேஜ் ஆஃப் நர்சிங்.
2: சரி, இந்த பேரணியில கலந்துகிட்டது உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: இது நாங்க இன்னைக்கு நடக்கிறது இல்ல, லாங் பேக் இட் ஹஸ் பீன் ஸ்டார்டட் அண்ட் இட் இஸ் அவர் ஐ ஃபீல் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி நர்சஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் டு என்கேஜ் ஆர் செல்ஃப் இன் த வேர்ல்ட் பாப்புலேஷன் டே.
2: ஓகே, இதோட கருத்து அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதோட முக்கியத்துவம் அப்படின்னா என்ன?
3: நம்ம முக்கியத்துவங்கும் போது இப்போ நான் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஃபர்டிலிட்டி ரேட் நம்ம கம்மியாக தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நமக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா, யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, அதே மாதிரி ஓல்டு பாப்புலேஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. அந்த கேப் வந்து வி ஹவ் டு ஃபில். So we need to take a lot of initiative to educate the young people regarding the family planning and spacing and all. And we have to take care of the old people also. So it is the responsibility of the all healthcare professional to empower the women, not only to take care of herself, even the ultimately the family and the society also.
2: Okay, maru baraha sanninge, romba nandri.
1: விழிப்புணர்வு பேரணியில உள்ள ரத யாத்திரையை தொடங்க போகுது. இப்ப ரத யாத்திரையில வந்து மாணவர்களும் நம்முடைய அவங்களை வழி நடத்துறவங்களும் அந்த பேரணியை வந்து சிறப்பா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நாங்க இருக்கோம். இப்ப வந்து ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையே எத்தனை கால இடைவெளி வேண்டும், தாய் சேய் நலம், கிராமப்புற பெண்களுடைய நலம், இதெல்லாம் பத்தின விழிப்புணர்வை வந்து இவ்வளவு நேரம் அழகா அருமையா வந்து ஒலிபெருக்கு மூலமா சொல்லிட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கு இடையே சரியான இடைவெளி இருக்கும்போது குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு பதாகையோட இந்த விழிப்புணர்வு பேரணி வந்து நடந்து போய்கிட்டே இருக்கு. இது மாவட்ட குடும்ப செயலகம், குடும்ப நல செயலகம் வந்து இந்த பேரணியை நடத்திட்டு இருக்கு. இதுல நம்ம முக்கியமான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
4: என் பேர் வந்து சுரேஷ்குமாருங்க. நான் மாவட்ட விரிவாக்க கல்வியாளரா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கேங்க.
1: இதுல இந்த விழிப்புணர்வு பேரணியில கலந்துக்கிறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இந்த பேரணி பத்தி சொல்லுங்க சார்.
4: இந்த விழிப்புணர்வு பேரணியே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தகவல் தொழில்நுட்ப அலுவலர்களான இங்க நாங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்றோம். இதை வந்து ஆர்கனைஸ் பண்றதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: வேற ஏதாவது இந்த ஏற்பாட்டுக்கு வந்து வேற என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி?
4: இந்த ஏற்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும் நாங்க வந்துட்டு அழைச்சிருந்தோம். பட் அவருக்கு வந்து வேறு அலுவல்கள் இருக்கிறதுனால அவரால் வர முடியாம போயிடுச்சு. பட் இந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா உலக மக்கள் தொகை தினன்றது பாத்தீங்கன்னாக்கா 1987 உலக மக்கள் தொகை 500 கோடியை வந்துட்டு எட்டியதுனால அந்த நாளை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா 1989 இருந்து உலக ஐக்கிய நாடுகள் சபை வந்து மக்கள் தொகை தினமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணி 1990 இருந்து இந்த உலக மக்கள் தொகை தினம் உலகம் பூராவும் அனுசரிக்கப்படுகிறது.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். அதாவது பேரணியில வந்து இவ்வளவு நெருக்கடியிலையும் நமக்கு நேரம் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்து நம்முடைய முக்கியமான அலுவலர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம் சார், உங்க பேர் என்ன, நீங்க என்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்?
5: வணக்கம் மேடம், என்னோட பெயர் வந்து டாக்டர் ரவிக்குமார். இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் கன்னியாகுமரி மாவட்டம். இன்றைய தினம் மக்கள் தொகை தினம், உலக மக்கள் தொகை தினமாக தடைபட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்துல மக்கள் தொகை கட்டுப்பாடு என்ற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தினமானது, கடைபிடிக்கப்பட்ட ஒரு தினமானது, இன்றைய தினத்தில் பெண் கல்வி, பெண்களின் உரிமை, வளரிளம் பெண்களின் சுகாதாரம், சரியான வயதில் திருமணம், இளவயதில் திருமணத்தை தடுத்தல், ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைக்கும் இடையே போதிய இடைவெளியை உருவாக்குதல், ஒரு பெண் கருவுற்றிருக்கும் போது

0: அவளுக்கு கொடுக்க வேண்டிய சுகாதாரமான உணவு பழக்க வழக்கங்கள், அவளுக்கு உரிமை ஆகியவற்றை கடைபிடிப்பதாக அமைகிறது. எனவே இதனை வலியுறுத்தி இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தினம்.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சியில அவங்க பரபரப்பா இருந்தாலும் சுத்தி முத்தி எல்லாரையும் ஒழுங்குபடுத்திட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நமக்காக நேரம் ஒதுக்கி பேசியிருக்காங்க. நம்ம மாணவர்கள் வந்து இப்ப பதாகைகளுக்கு ஏந்தி நடந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன?
2: எனது பெயர் ஆர் தேவிகா, பட்டர சுகாதார புள்ளியாளராக பணிபுரிகிறேன்.
3: நீங்க என்ன ஆண்டோட கருப்பொருள் என்ன?
2: தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காகவும் திட்டமிடப்படாத கற்பங்களை தடுப்பதற்காகவும் கற்பங்களிடையே ஆரோக்கியமான கால இடைவெளியினை பேணுவோம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். அடுத்ததா இருக்காங்க,
4: உங்க பேர் என்ன?
1: சஜீனா.
4: சரி, என்ன பண்றீங்க?
1: தக்கலை வட்டாரத்துல வட்டார சுகாதார புள்ளியாளரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்.
4: சரி, மக்கள் தொகை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: மக்கள் தொகை பாதிப்புகள்னா இயற்கை வளங்கள் மேலே அழுத்தம் அதிகமாகுது, குடிநீர் பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம், சுற்றுச்சூழல் பாதிப்பு. தனி குடும்பத்தை எடுத்துக்கிட்டா அதுல அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எனது போதிய கல்வி வசதி, கல்வி அதுகளுக்கு சுகாதாரம், வேற எனது இது அவங்களுக்கு தேவையான வசதிகள் இதெல்லாம் செய்து கொடுக்க முடியாம ஒரு குடும்பம் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனா போதிய இடைவெளியுடன் குறைவான குழந்தைகள் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிறது. கல்வியில் முன்னேற்றம், எல்லா பாதிப்புகளும், எல்லா என்னது எல்லா வசதிகளும் அவங்களுக்கு கிடைக்குது.
1: நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டே இருக்கு. அதுல வந்து நம்முடைய நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் வந்து அவங்களாவே வந்து பேச வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க.
6: என்னோட பேர் வந்து சித்ரா, நான் வட்டார சுகாதார புள்ளியலாளராக பணிபுரிந்து வருகிறேன்.
1: ரொம்ப நன்றிமா. அதாவது ஒரு கர்ப்பத்துக்கும் இன்னொரு கர்ப்பத்துக்கும் இடையே ஆரோக்கியமான கால இடைவெளின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
6: அதாவது உலக சுகாதார நிறுவனத்தோட வழிகாட்டுதலின்படி ஒரு பிரசவம் முடிஞ்சு அடுத்த கர்ப்பத்துக்கு நடுவுல குறைந்தது 3 வருட ஆரோக்கியமான கால இடைவெளி இருக்கணும். அது
1: கால இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து இது போய் சேர அளவுல இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து எல்லாரும் என்ன விழிப்புணர்வு அப்படின்னு தோணும். விழிப்புணர்வு அப்படின்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதுக்கேத்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பதாகைகள் வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அதை பத்தின அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்க கூட நடந்துட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு அமைதியா ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று போயிட்டு இருக்காங்க. கூட இருக்கவங்க கூட அனுசரிச்சு ரொம்ப சிறப்பான இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுட்டே இருக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என்னோட பேர் அபிஜித் மேடம்.
1: என்ன பண்றீங்க?
7: நான் திருவட்டாறு வட்டார சுகாதார புள்ளியாளராக இருக்கேன்.
1: ரொம்ப நன்றி சார். இப்ப நீ 18 வயதுக்கு கீழே திருமணம் பண்ணா அதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
7: பெண்களுக்கு 18 வயதுக்கு முன் திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம். இளம் வயது கர்ப்பம், தீவிர இரத்த சோகை, பிரசவ கால மரணங்கள் மற்றும் உடல்நலக் குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். குழந்தையின் ஆரோக்கியத்துக்கும் அதே மாதிரி பிறக்கும் குழந்தையின் குறைப்பிரசவமாகவோ அல்லது எடை குறைவாகவோ பிறக்க அதிக வாய்ப்புள்ளது. திருமணத்தை விடுத்து பெண்களின் கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதே சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். அதாவது நிகழ்ச்சியில நீங்களும் வந்து ஒரு பங்கெடுத்ததுக்கு நாங்க குமரி பண்பலி ஒன்று சார்பாக நன்றி சொல்லியிருப்போம் சார். வணக்கம் சார். ஒரு கிராமப்புறத்துல உள்ள பெண்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பதாகைகள் கூட இருக்கு. அதாவது படிப்பறிவு பெண்களுக்கு எவ்வளவு தேவை, அந்த படிப்பறிவுனால உலக மக்கள் தொகைக்கு வந்து அவங்க எப்படி ஈடுபடுத்தி நடக்கிறாங்க, ஒரு மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது என்னன்னா உலகத்துல உள்ள சுற்றுச்சூழலையே முதல்ல பாதிக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்குடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், அப்புறமா வந்து வேலையின்மை, அப்புறம் எல்லா இதுலயுமே தட்டுப்பாடு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலதான் இருக்கும். இப்ப நம்ம மாணவர்கள் வந்து வரிசையா போயிட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். அதாவது மாணவர்களை வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய மாணவர் அப்படின்னு சொல்லலாம், அவங்க ஒரு ஆசிரியர். அவங்க வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
8: அஷிபா, டாக்டர் ஜெயசேகரன் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல இருந்து வர்றேன். ஓகே, அந்த 2 குழந்தைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது ஏன், எதனால?
6: பிரசவங்களுக்கு இடையே 2 முதல் 3 ஆண்டுகள் இடைவெளி அவசியம். இது தாயின் இரத்த தொகையை தடுத்து உடல் தேய்ச்ச உதவுகிறது. முதல் குழந்தைக்கு போதிய தாய்ப்பால் மற்றும் கவனிப்பு கிடைக்க செய்கிறது. திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுத்து ஆபத்தான கர்ப்ப கலப்புகளை தவிர்க்கிறது.
8: அதாவது இடைவெளி அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது.
6: ஆமா ஆமா,
8: நன்றிமா, நன்றி.
1: இந்த நிகழ்ச்சி வந்து பிரதான நெடுஞ்சாலையில நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இப்ப பேரணி நடந்து போயிட்டே இருக்கு. மக்கள் தொகை அப்படிங்கறது வெறும் எண்ணிக்கை அப்படிங்கறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறதையும், திட்டமிட்ட குடும்பம், ஆரோக்கியமான சமூகம், வளமான எதிர்காலம் இதெல்லாம் வலியுறுத்துற ஒரு தினமும் கூட. இதை மனசுல வச்சுக்கிட்டு விழிப்புணர்வோட வாழ்வோம், வளமான உலகை உருவாக்குவோம் அப்படிங்கிற செய்தியோட இன்னைக்கு இந்த மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணியில கலந்துகிட்ட மகிழ்ச்சியோட

0: சிவகங்கை நூற்று வந்து ரொம்ப பெருமை அடைகிறது. இதோட பேரணி தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மனநிறைவோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி, திலகவதி பிரம்மபுத்திரன்.
1: நேர்கள் இதுவரை உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நமக்காக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர்கள் ஏ கலைமகள் மற்றும் ஐ திலகவதி ஆகியோர்.

0: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: AMP ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMP பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:02 எக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு, இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, முன் இணைப்பு எண்ணாக 04652.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேர்களே, இன்று முற்பகல் 11:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள். கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர். மறக்காம கேளுங்க.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:30. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
3: கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட என்ன கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம்.
4: இரணியல் பழனியாண்டி பிள்ளை இந்த நேரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் சென்ற மாதம் 28 காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள் கல்வியின் பெருமைகளை எடுத்துரைத்த விதம் பாராட்டுக்குரியது. இம்மாதம் 1 காலை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் நம் வாழ்க்கையில் நாம் நல்ல நண்பர்களுடன் பழக வேண்டும், அதுவே நம் வாழ்வில் துணையாக நிற்கும் என சொன்ன விதம் அருமை. சென்ற மாதம் 26 காலை மணி 7:05 மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனையில் காந்தியின் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் சென்ற மாதம் 26 இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமான முஹரம் குறித்தும், 28 காற்று மாசு ஏற்படும் போது நம் உடல்நிலை பாதிக்கும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள முகமூடி கவசம் மிகவும் நன்மை பயக்கும் எனவும், 30 நாம் வெளிநாடு செல்ல தேவையான பாஸ்போர்ட் குறித்தும், இம்மாதம் 1 தேசிய மருத்துவ தினத்தின் முக்கியத்துவம் குறித்தும் மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. சென்ற மாதம் 26, 29, 30 ஆகிய நாட்களில் காலை வலம் வந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலும் பயனுள்ளதாக இருந்தது. சென்ற மாதம் 26 காலை மணி 10:02 இளஞ்சாரல், இதில் விடாமுயற்சி வளர்ச்சி, அது நம்மை பாழ வைக்கும். கல்லூரி மாணவிகள் வளர்ச்சியை பற்றி விரிவாக கூறினார்கள். நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுகள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த GM தர்ஷினிக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும், பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். சென்ற மாதம் 28 காலை மணி 10:03 இளைய பாரதம் கேட்டேன், மிக மிக அருமை. நினைவூட்டுவோம், நடப்பு நிகழ்வுகள் யாவும் சிறப்பாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த டி அனுசா சாஜி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். இம்மாதம் 1 காலை மணி 10:03 வாசிப்பை சுவாசிப்போம், இதில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தின் கருத்துக்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணியம், பதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். சென்ற மாதம் 30 காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் தேரி மேல்விளை பி செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், அவரின் அனுபவ கருத்துக்கள் யாவும் சுவாரஸ்யமானதாக இருந்தன. உடன் உரையாடி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழிநடத்திய அறிவிப்பாளர் என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 29 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் முக யோகா குறித்து ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் பீனா தரேஸ் அவர்கள் எடுத்துரைத்த கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. 30 நலமாய் வாழ்வோம், இதில் சார் யோகா குறித்து கூறிய விதம் அருமையிலும் அருமை. தினமும் பகல் 1 வலம் வரும் செய்தி தெரியுமாவில் சென்ற மாதம் 27 ஹெலன் கல்லர் குறித்தும், 30 சர்வதேச சிறிய கோள்கள் தினம் ஆதலால் அது குறித்தும் நிறைய

விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சென்ற மாதம் 29 பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் நம் வாழ்க்கையில் சேமித்து சிக்கனமாக இருந்தால்தான் முன்னேற முடியும் என்பது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். அனைத்து கருத்துக்களும் பயன் தரும் வகையில் அமைந்திருந்தன. பாராட்டுக்கள். சென்ற மாதம் 27 பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்களும் அதற்கான இணைப்புரையும் மிக மிக அருமை. பாராட்டுக்கள். இம்மாதம் 3 பிற்பகல் 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் தமிழ் திரைப்பட நடிகர் கே பாக்யராஜ் அவர்களை பற்றிய தகவல்களும் அவர் இயக்கிய படங்களிலிருந்து வலம் வந்த பாடல்களும் அருமையாக இருந்தன. 28 உழவர் உலகம் இதில் கொக்கோ சாகுபடி குறித்து நித்திர வேளை பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. திட்டு விலை சாபி இந்த நேயரின் கடிதம் சென்ற மாதம் 18 காலை 7:30 இன்றைய குறுஞ்செய்தியில் அனைவருக்கும் பிடித்த மசாலா டீ பற்றி கூறி நேயர்களை மனதளவில் குடிக்க வைத்து உற்சாகப்படுத்தி மசாலா டீ பற்றிய வரலாறை அறிய செய்த குமரி பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் இந்த நேயரின் கடிதங்கள் சென்ற மாதம் 25 முற்பகல் 11:05 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் வெட்டோனி மடம் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனுள்ள சிறுகதைகள் பொது அறிவு வினாடி வினா கேள்வி பதில் என அசத்திவிட்டார்கள். 25 இரவு உழவர் உலகம் இதில் ஏத்தன் வாழை சாகுபடி அனுபவம் குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 27 பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. அன்றைய தினம் இரவு இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் பேராசிரியை விஜிலா ஜாஸ்மின் அவர்கள் குமரி மாவட்ட பழமொழிகள் எனும் தலைப்பில் வழங்கிய கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த RR குமுதினிக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். சென்ற மாதம் 29 பிற்பகல் 3:02 தேனி நேரம் குயில் பாட்டு இதில் நேர்களின் கவிதை தொகுப்புகள் அனைத்தும் அருமை. இடையிடையே வரம் அந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. அன்றைய தினம் இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் சிறுவர்கள் இருபாலரும் கலந்து கொண்டு திருக்குறள் பாட்டு துணுக்குகள் என கலகலப்பாக கூறியதுடன் படித்து என்னவாக வேண்டும் என சொன்ன விதம் அருமை. 30 காலை என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இதில் தேரி மேல் விளை பி செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், கூட்டு குடும்பத்தில் பிறந்து அவரின் பள்ளி படிப்பு விளையாட்டில் ஆர்வம் பரிசுகள் பெற்றது என நிறைய விஷயங்களை எடுத்துச் சொன்னார். உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். சென்ற மாதம் 30 உழவர் உலகம் இதில் வாழை சாகுபடி அனுபவம் குறித்து நாவல் காடு கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், வாழை சாகுபடி அனுபவம் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்க கிருஷ்ணபிள்ளை அவர்களின் பதிலுரை மனதுக்கு நிறைவாக இருந்தது. இம்மாதம் 3 இரவு திரைக்களஞ்சியம் இதில் மஞ்சள் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. அன்றைய தினம் முப்பகல் 11:08 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் வெட்டூர்ணி மடம் அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு இறைவணக்கம் பாடல் கதை கவிதை என அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன் இருவருக்கும் பண்பலைக்கும் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். இம்மாதம் 2 உழவர் உலகம் இதில் பழங்கள் சாகுபடி குறித்து திருமூலர் நகர் ஆரோக்கிய அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், பழங்கள் சாகுபடியின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 3 இரவு திரைக்களஞ்சியம் இதில் நாகர்கோவில் அகிலா அவர்களின் தேர்வாக குடும்பம் ஒரு கோவில் எனும் கருத்தில் அமைந்த பாடல்கள் யாவும் அருமை. பல நிகழ்வுகளை இணைத்து ஏற்புரையாக வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் ஜமுனா பென்னட் அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் நம்பியடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேரின் கடிதங்கள் சென்ற மாதம் 29 முற்பகல் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி இடைக்கால கானங்களால் களை கட்டியது. நேர்கள் தங்களது கற்பனை வளத்தை நினைவில் கொண்டு கடிதங்களை கவிதையாக படைத்தனுப்புகின்றனர். அந்த வகையில் June 29 தேனி நேரத்தில் வடிவமைக்கப்பட்ட கவிதைகளை படிக்கப்பட்ட விதம் அருமை. ஒலிம்பிக் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது என்பன போன்ற கேள்விகளை பொது அறிவு பாசறையில் கேட்கப்பட நமது நேயர்கள் டக் டக் என சரியான பதிலை தந்தனர். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வளரிளம் தலைமுறையினருக்கு கல்வி மட்டுமே முக்கியமானதல்ல, மாறாக எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்க போகும் சிக்கல்களையும் எதிர்கொள்ள பயிற்சி இன்றியமையாதது. இது போன்ற பயனுள்ள பற்பல தகவல்களை July 2 சந்திப்போம் சிந்திப்போம் நேர்முகம் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது. சட்ட விழிப்புணர்வுக்காக வழக்குரைஞர் பழனி முருகன் அவர்களிடமிருந்து பற்பல விஷயங்களை நாம் அறிய வாங்கி தந்த RJ-க்கும் பண்பலை 101-க்கும் பாராட்டுக்கள். போதையால் மனிதர்களின் உறுப்புகள் உபாதைக்கு உள்ள

என முனைவர் சுதர்சன் போதை காட்டும் அழிவு பாதை எனும் தலைப்பில் ஜூலை மாதம் 6 வழங்கிய எனைத்தானும் நல்லவை கேட்க சிறப்பானதே அப்படின்னு எழுதியிருக்காங்க. புத்தேரி என் லக்ஷ்மணன் இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 2 பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. மகளிர்களின் உரையாடல் மரங்களின் மனங்கள் பேசியது போல அமைந்தது. 3 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. அன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சியில் நெகிழியை தவிர்ப்பது எப்படி எனும் தலைப்பில் தோழியர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. அன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியும் கேட்பதற்கு ரம்யமாக இருந்தது. அன்றைய தினம் 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம், இதில் உறவுகளை வைத்து பாடல்கள் அருமையாக வலம் வந்தன. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. செட்டியார் மடம் சி மணிகண்டன், இந்த நேரின் கடிதங்கள். சென்ற மாதம் 26 8:30 திரைக்களஞ்சியம், இதில் நேரம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. 27 காலை சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. 28 காலை முற்றத்தில் என்று, இதில் தேசிய எண்ணெய் வித்து பயிர்கள் குறித்து அண்ணனும் தம்பியும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. சென்ற மாதம் 27 பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம், இதில் சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்களும் அதற்கான இணைப்புரையும் சூப்பராக இருந்தன. 28 பிற்பகல் 3:02 தேனி நேரம், இதில் மறக்க முடியாத நினைவுகள் குறித்து நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 30 காலை இன்றைய குறுஞ்செய்தியில் பாஸ்போர்ட் குறித்து மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் சிறப்பாக இருந்தது. அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. இம்மாதம் 1 காலை முற்றத்தில் இன்று, இதில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் குறித்து அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் தமிழ் திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் கே பாக்கியராஜ் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சிறப்பாக இருந்தன. பாராட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. சக்தி கார்டன் சரஸ்வதி, இந்த நேயரின் கடிதங்கள். சென்ற மாதம் 27 முற்பகல் 11:08 குமரி பண்பலையுடன் நேரலையில் சிறிய முயற்சியால் கிடைத்த பெரிய வெற்றி எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. இம்மாதம் 1 காலை தென்குமரியில் தேனலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி பதிலும் பயனுள்ளதாக இருந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சென்னை பாரிநகரில் இருந்து எம் சுபா, இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 1 பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் நடிகர் மற்றும் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களை பற்றிய தகவல்களும் அவர் இயக்கிய படங்களிலிருந்து வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 3:08 திரைக்களஞ்சியம், இதில் குடும்பம் ஒரு கோவில் என்ற கருத்தமைந்த பாடல்கள் யாவும் அருமையாக இருந்தன. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய் மீனாட்சி, இந்த நேயர்களின் கடிதம். சென்ற மாதம் 30 பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. நல்ல வண்ணம் தொகுத்தளித்த அறிவிப்பாளர்கள் பிருந்தாஜி, சுஜாதா ஜாய்ஸ் இருவருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அகஸ்தீஸ்வரத்திலிருந்து சி பால்மணி, இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 3 8:30 திரைக்களஞ்சியம், இதில் குடும்பம் ஒரு கோவில் எனும் தலைப்பில் அருமையான பாடல்களை தேர்வு செய்து குடும்பத்தின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய பாடல்களோடு இணைப்புரை வழங்கியும் தொகுத்தும் நிகழ்ச்சியை இனிமையாக்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 4 பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நெஞ்சை நெருடியது. வாழ்வு எனும் தலைப்பில் அர்த்தமுள்ள அற்புத பாடல்களை தேர்ந்தனுப்பிய செம்மன் விளை செல்லன் அவர்களுக்கும் இதமான இணைப்புரையை வழங்கிய அறிவிப்பாளர் ஐ மணிகண்ட பிரபு அவர்களுக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். அன்றைய தினம் இரவு இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கை நாகரீகத்தை தத்ரூபமாக தனது உரையில் சல்மானின் 2 ஜாமங்களின் கதை வாயிலாக எடுத்துரைத்த முனைவர் மெர்லின் மினி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பண்பலை 101 இதயபூர்வமான பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: நாகர்கோவில் கோபால். கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, பாராட்டுக்கள். குளச்சல் அபிஷா. இம்மாதம் 4ஆம் தேதி காலை மணி 10:02 சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது நிகழ்ச்சி. அரை மணி நேரம் போனதே தெரியவில்லை. அறிவிப்பாளர்கள் லிஜு, ஜபின், நெக்ஸலின் இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அதே தின பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேரம் திரைக்களஞ்சியம், இதில் வாழ்வு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்களும் அதற்கான இணைப்புறையும் சூப்பராக இருந்தன. 5ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் நான் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் ஒரு பொருள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட சுவையான அனுபவ கருத்து அருமையிலும் அருமை. நேர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் தீப்திகா அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். 6ஆம் தேதி காலை மணி 10:02 படிப்பும் பணியும் நிகழ்ச்சியில் வலம் வந்த வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்கள் யாவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன, பாராட்டுக்கள். 7ஆம் தேதி இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாட்டு, திருக்குறள், கதை, விடுகதை என்று அசத்திவிட்டார்கள். 8ஆம் தேதி முற்பகல் மணி 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் எனக்கு கிடைத்த

பாராட்டும் அதன் பின்பு என் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றங்களும் எனும் தலைப்பில் நேயர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தன. மேலும் அன்றைய தினம் பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். சிறு வயது முதல் குழந்தைகளுக்கு பெற்றோராகிய நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அதே தினம் முற்பகல் மணி 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இறைவிளக்கம் பாடல் கதை கவிதை விடுகதை என அசத்திவிட்டார்கள். மேலும் அதே தினம் பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் திரைப்பட இயக்குநர் மணிரத்னம் அவர்களின் திரையுலக பயணம் சார்ந்த தகவல்களும் அவர் இயக்கிய திரைப்படங்களில் இருந்து வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 9 காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் இறுதி சுற்றில் வண்ணத்து பூச்சியாக மாறி பேசியது அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் வி சுகுமார் சரண்யா இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் மாணவர்கள் பாட்டு கவிதை விடுகதை கரிஜோக்ஸ் மாத்தியோசி என அசத்திவிட்டார்கள். பாராட்டுக்கள். பொதுக்குடியிருப்பு ஏ கலில் ரஹ்மான் இம்மாதம் 4 முற்பகல் மணி 11:10 குமரி பண்பலையுடன் நேரலையில் தலைக்கவசம் அணிவது நமது பாதுகாப்பிற்கா அல்லது கட்டாயத்திற்காகவா எனும் தலைப்பில் நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 5 முற்பகல் மணி 11:10 தேனி நேரம் பொது அறிவு நேரலையில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. அதேதினம் பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் இதில் நீங்கள் நீண்ட நாட்கள் பயன்படுத்தும் பொருட்கள் எனும் தலைப்பில் பல நேயர்களும் கலந்து கொண்டு பலவிதமான கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. 6 முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஆதினி ராஜேஷ் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் பல சிறுவர்கள் சிறுமிகள் கலந்து கொண்டு அற்புதமான கருத்துக்களையும் நகைச்சுவைகளையும் சொல்லி அசத்திவிட்டார்கள். 7 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் அருமையாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் நிருத்தியா அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் தெரியாத பொது அறிவு கேள்விகளுக்கு பதில்களும் தெரிந்த கேள்விகளுக்கு தெளிவும் கிடைத்தது. மொத்தத்தில் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். 8 காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல கனவுகள் நல்ல நினைவுகள் என்ற புத்தகத்தின் கருத்துக்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. அன்றைய தினம் முற்பகல் மணி 11:40 குமரி பண்பலையுடன் நேரலையில் எனக்கு கிடைத்த பாராட்டுகளும் அதைத் தொடர்ந்து நடந்த மாற்றமும் எனும் தலைப்பில் நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 9 காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். பாராட்டுகள். குளச்சல் பிரசாந்த் இம்மாதம் 4 காலை மணி 9:30 கான கைரளை நிகழ்ச்சியில் வலம் வந்த மலையாள திரைப்பட பாடல்களும் அதற்கான இணைப்புரையும் அருமையிலும் அருமை. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மிகவும் ரசித்து வருகிறோம். நேர்களின் கடிதங்களையும் கருத்துக்களையும் இனிமையாக பகிரும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பிடித்தமானது. பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிவது பாதுகாப்புக்காகவா கட்டாயத்தின் பேரிலா எனும் தலைப்பில் நேர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. 5 முற்பகல் மணி 11:10 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. 6 முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடல்களை பாடியும் அசத்திவிட்டார்கள். 7 இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மழலை செல்வங்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய விதம் அருமையிலும் அருமை. பாராட்டுக்கள். 8 காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை வாசித்த விதம் அருமையிலும் அருமை. மேலும் அன்றைய தின முற்பகல் மணி 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் எனக்கு கிடைத்த பாராட்டுகளும் அதனால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களும் எனும் தலைப்பில் நேர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் மிக மிக அருமை. மேலும் அன்றைய தின பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் சிறு வயது முதல் பெற்றோர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளி
இத்திரையில் நடிகர் மற்றும் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களை பற்றிய தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. தினசரி காலையில் மணி 7:10 ஒலிபரப்பாகி வரும்.

0: அரும்புகளின் குறும்புகள் நிகழ்ச்சி கேட்டு வருகிறேன். மலரி செல்வங்கள் பேசுவதை காலையில் கேட்கும் பொழுதே மனதிற்கு ஒரு ஆனந்தம். குழந்தையோடு குழந்தையாக நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக நெறிப்படுத்தி வரும் அறிவிப்பாளர் ஜெபின் நக்சலின் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனம் நிறைந்த பாராட்டுகள். 9ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் மிக அருமையாக பேசியும் நடித்தும் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். பாராட்டுகள். தொடர்ந்து வந்த கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. பாராட்டுகள். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. இம்மாதம் 3ஆம் தேதி இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம். இதில் உறவுகள் எனும் தலைப்பில் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 4ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் திரைக்களஞ்சியம். இதில் செம்மன்விளை செல்லன் அவர்களின் தேர்வாக வாழ்வு எனும் தலைப்பில் பாடல்கள் ஒலிவலம் வந்தன. இணைப்புறையும் மிக மிக அருமை. பாராட்டுகள். 6ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் நமது நேயர்களின் கவிதை தொகுப்புகள் யாவும் அருமையாக இருந்தன. கவிதைகளுக்கு ஏற்ப நல்ல நல்ல பாடல்களை ஒலிபரப்பி நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய அறிவிப்பாளர் முத்துவானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மேலும் அன்று 2:08 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் குழந்தைகள் கலந்து கொண்டு பாடல், கதை, கவிதை, விடுகதை, திருக்குறள் என அசத்திவிட்டார்கள். 7ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களும் கூடுதல் தகவல்களும் மிக மிக அருமை. பொது தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் உகந்ததாக நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. 8ஆம் தேதி காலை மணி 10:03 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல நினைவுகள், நல்ல கனவுகள் என்ற புத்தகத்தின் கருத்துக்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. அன்றைய தினம் பிற்பகல் மணி 11:08 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் வட்டவிளை அரசு நடுநிலை பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு இறை வணக்கம், பாடல், கதை, விடுகதை போன்ற பல விஷயங்களை தெரிவித்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுகள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் வெள்ளித்திரையில் இயக்குநர் மணிரத்னம் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வரும் அந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. இடையன் விளை வசந்தி பிரேம்குமார். இம்மாதம் 5ஆம் தேதி காலை இன்றைய குறுஞ்செய்தி கேட்டேன், புரசை மரத்தின் வேறு பெயர்கள் என்னென்ன என்றும் அதனுடைய மருத்துவ பயன்கள் குறித்தும் மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. அன்று முற்பகல் மணி 11:02 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. பாராட்டுக்கள். துவரங்காடு முத்து ஆசாரி. இம்மாதம் 2ஆம் தேதி காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. 2ஆம் தேதி இரவு உழவர் உலகம். இதில் நாவல்காடு கிருஷ்ணபிள்ளை அவர்கள் மட்டிப்பழ சாகுபடி குறித்து நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார். 3ஆம் தேதி இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம். இதில் நாகர்கோவில் அகிலா அவர்களின் தேர்வாக குடும்பம் ஒரு கோவில் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. 4ஆம் தேதி காலை தென்குமரி தேனிலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி பதிலும் பயனுள்ளதாக இருந்தது. 5ஆம் தேதி காலை தென்குமரி தேனிலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி வாயிலாக உலகிலேயே அதிக சூடான இடம் எது என்பதற்கான பதிலை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்று பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம். இதில் நீங்கள் அனுதினமும் உபயோகிக்கும் ஒரு பொருள் என்பது குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 8ஆம் தேதி முற்பகல் மணி 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் வட்டவிளை அரசு நடுநிலை பள்ளி மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இறைவணக்கம், பாடல், கதை, கவிதை, விடுகதை என அசத்திவிட்டார்கள். தொடர்ந்து வந்த குமரி பண்பலையுடன் நேரலையில் பாராட்டு பெற்ற விதமும் அதனால் பெற்ற பயன்களும் எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் சுவாரஸ்யமானதாக இருந்தது.
1: நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
2: மிக்க நன்றி நேயர்களே.
1: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
2: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குநர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
1: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா. நேயர்கள் இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: நேயர்களை செய்த உங்கள்

நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி அவர்கள். மறக்காம கேளுங்க. இன்று பிற்பகல் 3:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் மாவட்ட குடும்ப நல செயலக விரிவாக்க கல்வியாளர் ஏ என் ஷீலா ஜோதி ஆகியோர். கேட்டு பயன்பெறுங்கள். இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டில் இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கதிரவன் உலகை பொன்னொழியால் நினைக்கும் நேரம் 11:02. அன்பிற்கு இலக்கணமாய் ஆக்கத்திற்கு உற்றா இன்றும் நம்மோடு குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். யாரும் ஒரே யாவரும் ஒன்றே என இசையால் உணர்த்த ஆரம்பமாகிறது எக்ஸூர்.

மனம் குளிரும் நேரம் 11:08. புத்தம்புது தகவல்களை நாளும் தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் நேரலை. நிலம் விதைக்கும் நம்பிக்கை, நீர் வளர்க்கும் வாழ்வு, நெருப்பு தரும் ஒளி, காற்று தரும் உயிர் மூச்சு, வானம் விரிக்கும் எல்லையற்ற கனவு, அத்தனையும் இயற்கை தந்த வரம்.

0: இயற்கையிடமிருந்து பெற்ற வரங்களை பாதுகாப்பது நம் கடமைதானே. அட ஆமங்க, இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு. இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு, அதாவது இயற்கையை பாதுகாக்க நம்ம என்னெல்லாம் பங்களிக்கலாம், இதை பற்றிய உங்களது கருத்துக்களை தான் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் நம் நேரலை நிகழ்ச்சியில். நாம் ஏன் இயற்கையை பாதுகாக்க வேண்டும்? நாம் இன்று இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை மட்டுமல்ல நம் பல தலைமுறைகளை பாதுகாக்கும். வாங்க, நமக்காகவும் நம்ம அடுத்த தலைமுறைக்காகவும் இயற்கையை பாதுகாக்க நாம் என்னெல்லாம் பங்களிக்கலாம் அப்படின்னு பேசுங்க இன்றைய நேரலை நிகழ்ச்சியில். நேரலையில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ அல்லது 2907222 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். ஆஹா, அழைக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நேயர்கள் 3 லைன்லயுமே அழைக்கிறாங்க. யார் முதல்ல தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கொடுத்துடலாம். அதாவது இயற்கை பாதுகாப்பில் பங்களிப்பு நிறைய இருக்கும், நீங்க முதன்மையா கருதுறதும் இருக்கும். ஆனா நேர்கள் வேற யாராவது முதல்ல அந்த கருத்தை சொல்லிட்டா நீங்க வேற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கருத்துக்கள் நிறைய இருக்கு, வரவேற்கப்படுகின்றன. புது புது கருத்துக்கள் மிகவும் வரவேற்கப்படுகின்றன. இப்போ யாரோட கருத்து முதல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் குமரி பண்பலையுடன் நேரலை, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். இனிய சகோதரருக்கு உற்சாகமான முற்பாக வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலீல் ரஹ்மான் ஐயா.
0: வணக்கம் ஐயா. இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு.
1: இயற்கையின் பாதுகாப்பில் நமது பங்கு ஒரு அருமையான தலைப்பு. கால சூழ்நிலைக்கு ஏற்ற தலைப்பு தந்த குமரி பண்பலைக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கிறேன்.
0: நன்றி ஐயா. இப்ப கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
1: நன்றி சார். அதாவது பொதுவாகவே இயற்கை பாதுகாப்பு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு தலையாய கடமை.
0: கண்டிப்பா
1: தலையாய கடமையில நான் இயற்கை பாதுகாப்புல என்ன மாதிரி
0: கடைபிடிக்கிறேன்னா,
1: இந்த குப்பைகள் எடுக்க வராங்க துப்புரவு தொழிலாளர், அவங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு
0: கொடுப்பேன்.
1: நம்ம இந்த சாதா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னுட்டு ரெண்டு தனித்தனியா பிரிச்சு நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட ஒரு உசாரான, அதாவது நல்ல விழிப்புணர்வு தகவலையும் சொல்லி நான் நம்ம தெருவில் உள்ள மக்களுக்கு அவ்வளவு பேருக்குமே சொல்லி அந்த அளவுக்கு ஒரு
0: விழிப்புணர்வு. நம்ம மட்டும் கரெக்டா இருந்தா போதாது, நம்ம சுத்தி இருக்க எல்லாரும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அழகா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க.
1: இயற்கை வந்து இயற்கை வளங்கள் நல்லா இருந்தா தான் நம்ம நாட்டு வளமும் நல்லா இருக்கு, நம்ம தனிப்பட்ட வாழ்வு நலமும் நல்லா இருக்குங்கிறது ஐயா என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா ஐயா, அழகான ஒரு கருத்தை முதல் நேரம் வந்து வச்சீங்க. நன்றி.
1: நன்றி ஐயா.
0: சூப்பர்ல. நான் மட்டும் கிளீனா இருந்தா போதாதுங்க, நான் மட்டும் குப்பைகளை தனித்து பிரித்து கொடுத்தால் சரியல்ல, என்னை சுத்தி இருப்பவர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் கொடுத்து நானும் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு புதுக்குடியிருப்புல இருந்து ஹலீல் ரஹ்மான் ஐயா அழகா சொன்னாங்க. அடுத்த நேயர் என்ன பங்களிப்பு கொடுக்கறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் அருமணி கமலா, கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இயற்கையை பாதுகாத்து அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும்.
0: அதுதான் என்ன அப்படின்னு கேக்குறோம். எந்த முறையில நீங்க பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியதான் இன்றைக்கு நேரலையில வச்சிருக்கிறோம்.
2: இயற்கையை அழிக்காமல் அதை தகுந்த முறையில் பயன்படுத்தி நாம் சிங்கியம் பண்ணாமல் தகுந்த முறையில் நல்ல முறையில் பாதுகாத்து,
0: அந்த முறைதான் எந்த முறை அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு நேரலையில வச்சிருக்கிறோம்.
2: மேலும் வளப்படுத்தி நாம பாதுகாக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, முறைகள் சொல்லலைனாலும் முறைகள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல கருத்தை நீங்க சொன்னீங்க, நன்றி. அடுத்ததாக யாரோட கருத்து? வணக்கம்
3: சார். வணக்கம்.

0: பால்மணி அகஸ்தி படம்.
1: பால்மணி ஐயா சொல்லுங்க
0: சார். வந்து சுப்பிர சார் குளக்கரை ஆத்தங்கரையில வந்து திறந்த வழியில் மலஞ்சலம் கழிப்பதை தடுத்து அதற்காக போர்டுகள் வைத்து கண்காணிப்பது.
1: கண்டிப்பா நல்ல கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.
0: நன்றி நன்றி.
1: சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும், அதுக்கு நம்ம அரசும் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. பொதுமக்கள் நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அப்படின்னாதான் அது முழுமை பெறும். இயற்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூமியோட பஞ்சபூதங்களையும் பாதுகாத்தாதான் அது ஒரு முழுமை அடைந்த பாதுகாப்பாக இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், இந்த பஞ்சபூதங்களையும் சரியாக நாம பயன்படுத்தணும். அடுத்த நேயர் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் ஐயா, நீங்களும் நல்லா இருக்கீங்க. நம்புறோம். யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை சொல்லலாம்.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னா, இயற்கையா நம்ம கண்டிப்பா பாதுகாப்பே தேரணும்.
1: கண்டிப்பா.
2: அது மட்டுமில்ல, இங்க வீட்டு போயிட்டு அழகா வேப்ப மரம் வளர்த்துட்டு வரோம். வேப்ப மரம்
1: சூப்பர்.
2: கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆச்சு, ரெண்டு கண்ணு சின்ன கண்ணா வந்துட்டு இருக்கு. அது யாருமே கை கொடுக்க முறையை சுத்தி மரத்தை மரத்து மேலையில வச்சிருந்து
1: விட்டுருக்கேன்.
2: டெய்லி அதுதான் காலத்துல ஏறி பாப்பேன். பாக்கவே ஒரு ஆனந்தம்.
1: கண்டிப்பா. சூப்பர். மரங்களை நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா மூலிகை மரங்களை நட்டு வளர்க்கறது, நட்டுறது நடுறது மட்டும் இல்ல, அதை சுத்தி வேலி அமைச்சு அதை வளர்க்கணும் அப்படிங்கறது ஒரு கருத்தையும் வச்சிருக்கீங்க. நன்றி.
2: வணக்கம்.
1: நேர்கள்லாம் அழகா கருத்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. குப்பைகளை தனியா பிரிச்சு கொடுக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவு நன்மைகளை பண்ணணும் அப்படின்னு இப்ப வந்து நேர் கூட அழகா சொன்னாங்க. மரங்கள் நட்டு வளர்க்கணும், நட்டு வளர்க்கணும். நடுறதோடி நிறைய பேர் நிப்பாட்டிடுறோம், ஆனா அதுகளுக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்து முறையா வளர்க்கணும் அப்படிங்கிற கருத்தையும் சொன்னாங்க. மனதை குளிர வைக்கும் கருத்துக்களை நேர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மனதுல ஒரு பசுமையான நினைவை பரப்புற மாதிரி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மணமகன் திரைப்படத்திலிருந்து

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20.
4: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
5: ஒரு மரம் நட்டால் உயிர் வளரும், ஒரு துளி நீர் சேர்த்தால் நாளை வளரும். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலையுடன் நேரலை.

0: இன்றைக்கு இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் அழகாக தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நேரம் இப்போ 11:24 ஆயாச்சு. தன்னோட கருத்தை பகிர்ந்துகிட வரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நல்லம் நல்ல மரியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நன்றி ஐயா. வணக்கம். நல்லா இருப்பீங்க நீங்க அப்படின்னு நம்புறோம்.
1: மகிழ்ச்சி.
0: உங்க கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம்.
1: கேள்விக்கு நீரின்றி அமையாது உள்ளது அப்படித்தானே?
0: கண்டிப்பா.
1: நம்ம நீர்நிலைகளை மாசுபடுத்த கூடாது பாருங்க. ஏன்னா நீர்நிலைகள் வந்து உரக்கிடங்களா மாற்றும் போது நமக்கு வந்து நீர்ங்கிறது அது அசுத்தமாகும். அப்ப நீர் வந்து நமக்கு கிடைக்கிறதும் சிரமமா போயிடும்.
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி அந்த நீர்ல நம்ம அசுத்தப்படுத்துறது அந்த காற்று தான் ஆவியாகி மேகத்துல போவோம். அப்ப நாம வந்து இந்த டயர் இதெல்லாம் கொளுத்துறதை கூட அந்த காற்று கூட மாசுபடும்.
0: கண்டிப்பா. நீர் காற்று இதெல்லாம்
1: பஞ்சபூதங்கள்னு சொன்னீங்க.
0: ஆமா.
1: நான் நீரும் காற்றையும் பற்றி சொல்லியிருக்கேன். அது ரெண்டுமே மாசுபடாம வைத்திருந்தால் ஓரளவு இயற்கையை காக்குறதுக்கு நாம வந்து உதவிகரமாக இருக்கலாம்.
0: கண்டிப்பா. அழகா பேசுனீங்க. நிகழ்ச்சியில கருத்து பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நீரில் தொழிற்சாலை கழிவுகளை கலப்பதை தடுக்கலாம். நீர் வீணாவதை கண்டால் உடனே தடுத்து நிறுத்தலாம். நீர் வீணாகிறத நாங்க எப்படி தடுத்து நிறுத்துறது? நம்ம சும்மா போயிட்டு இருக்கும் போது ஒரு பைப்ல தண்ணி சொட்டி சொட்டா சொட்டிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணி டேப் கூட நீங்க க்ளோஸ் பண்றதுனால கூட நீரை சேமிக்கலாம். தொழிற்சாலை கழிவுகள் நீரில் கலக்கிறத நம்ம எப்படிங்க தடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்க எந்த தொழிற்சாலையில இப்படி முறைகேடுகள் நடக்குதோ நீங்க அதை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உடனே தெரியப்படுத்தலாம். இதுவும் ஒரு பெரிய பங்களிப்பு தான். தொடர்ந்து பேசுவோம் நேயர்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கமா. யார் இங்க பேசுறீங்க? சொல்லுங்க சபரியம்மா, என்ன கருத்து பயந்து போறீங்க? நீங்களும் ஒரு தடவை கூட வலியுறுத்தி இருக்கீங்க. நன்றி.
2: இல்ல சார்.
0: நம்ம வீட்டு குப்பைகளை ஒழுங்கா நம்ம பயன்படுத்தினாலே போதும், அதை கரெக்டா முறையான முறையில டிஸ்போஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு பேசுறாங்க. அடுத்த நேயரோட கருத்தை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் 12 சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நலமாக இருக்கிறோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம்.
3: நமது இயற்கை பாதுகாப்புன்னு சொன்னீங்க.
0: ஆமா.
3: நமது எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பை வாழும் விஷயம்.
0: கண்டிப்பா.
3: மரங்களை வளர்த்தல், தண்ணீரை சேமித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவற்றை நமக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இயற்கையை அழிக்கக்கூடாது. அதற்கு ரொம்ப
0: இயற்கை நம்மளை பாதுகாத்துக்கிடும் அப்படின்னு இரணியல்ல இருந்து பழனியாண்டி பிள்ளையா நல்லா பேசுனீங்க. நன்றி. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேர்களே, இன்று மாலை 4:00 முதல் 5 மணி வரை ஒளிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் உடனே நீங்க இப்போ மொபைல எடுங்க, குறுஞ்செய்தியை அனுப்புங்க. அதுக்கான நம்பரை சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 9495963210. இந்த நம்பருக்கு நீங்க குறுஞ்செய்தி அனுப்பணும். எப்படி அனுப்பணும் அப்படின்னா, NGL அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க பெயர், ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களோட நாங்க சொன்ன நம்பர் 9495963210 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்புங்க. SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேரம் இப்போ 11:28 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இருந்து இது குமரி பண்பலையுடன் நேரலை. இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு, யார் என்ன பங்கு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
4: டென்ஸ்லி கர்ணதாஸ்.
0: சொல்லுங்கம்மா.
4: இயற்கை

0: அப்படிங்கறது நமக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை சார், அனைத்து உயிர்களுக்குமானது.
1: கண்டிப்பாமா, சூப்பரான ஒரு கருத்து. யாரடா சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சொல்லிட்டீங்க, சொல்லுங்க.
0: நம்ம பயன்படுத்திட்டு அடுத்த சந்ததிக்கும் விட்டுட்டு போகணும், அனைத்து உயிர்களுக்கும் விட்டுட்டு போகணும்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
0: தவிர எந்த உயிரினமும் இயற்கைய அழிக்கிறதே இல்லை.
1: கண்டிப்பா,
0: மனித மிருகத்தை தவிர நம்ம மட்டும்தான் எல்லாத்தையும், நம்ம சுயநலத்துக்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம்.
1: ஓகே,
0: இது வரைக்கும் எந்த நீர்நிலையிலையும் எந்த கழிவுகளையும் சுத்தினதே கிடையாது.
1: ஓகே, இது மாதிரி அடுத்தவங்களும் ஃபாலோ பண்ண நீங்க சொல்லி இருக்கீங்களா?
0: நாளுமே நான் வந்து அத சத்தம் போடுவேன், இல்ல இத பண்ணாதீங்க அப்படின்னு.
1: கண்டிப்பாமா, சூப்பர் சூப்பர்.
0: இது வரைக்கும் கொத்தினதே கிடையாது. அப்படி கொத்தினது அப்படி எல்லாம் பாக்கும் போதே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்.
1: கண்டிப்பா,
0: நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பணம் காசு சொத்து இதை விட்டுட்டு போறது இல்ல. குழந்தைங்க அதை சம்பாத்தியம் பண்ணிக்குவாங்க, ஆனா சம்பாத்தியம் பண்ணவே

0: இயற்கை நமக்கானது மட்டுமல்ல, அது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது அப்படின்னு அழகா பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம இந்த பறவைகள் எல்லாம் இப்போ எல்டினோ வேற வரப்போகுது, வெப்ப அலைகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம அறிவிப்புகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல நம்ம அனைத்து ஜீவராசிகளுக்காக என்ன பண்ணலாம், நம்ம மொட்டை மாடியில ஒரு சின்ன குவளையில தண்ணி வைக்கலாம். இதனால பறவைகள் வந்து தண்ணியை குடிச்சு இளைப்பாரும். இல்ல நம்ம வீடுகள்ல ஒரு சின்ன அட்டைப்பெட்டியில, ஒரு பேப்பர் அட்டைப்பெட்டியிலயோ இல்ல காகிதங்கள்லயோ சின்ன கூடுகள் மாதிரி தயாரித்து வைக்கலாம். அந்த குருவிகளோ பறவைகளோ அதுல வந்து தங்கும். இது போன்ற ஏற்பாடுகளை நம்ம செய்யும் போது அது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சோ எல்டினோ காலங்கள் எல்லாம் நீங்களும் சேஃபா இருங்க, நம்மள சுத்தி இருக்கிற ஜீவராசிகளையும் சேஃபா வச்சுக்கோங்க. அடுத்ததா கருத்து சொல்ல வரும் நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? இது குமரி பண்பலையுடன் நேரலை.
1: வணக்கம், நான் புத்தேல இருந்து இந்திரா பேசுறேன்.
0: இந்திராமா சொல்லுங்க.
1: நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு மரம் வளர்க்கோம்.
0: ஓகே.
1: அந்த மரம் வளர்த்தாலுமே அந்த மரத்துல உள்ள காத்து நமக்கு எல்லாம் சுகாதாரமான காத்தும் கிடைக்கும். அப்புறம் நமக்கு வந்து மழை வர்றதுக்கும் அது உதவியா இருக்கும். பறவைகளும் வந்து கூடு கட்டி எல்லாம் இருக்கும்.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா. நம்ம வாழ்க்கை ஒரு மரமாவது வளர்க்கலாம் அப்படின்னு இந்திராமா அழகா பேசுனீங்க, நன்றிமா.
1: நன்றி.
0: மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னா நிலங்கள்லாம் செழிப்பா இருந்தாதான் மரங்கள் அழகா வளரும். நிலத்தின் தன்மையை மலடாக்கும் பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்க்கலாம். மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன உரங்களையும் நாம் தடுக்கலாம். இது மண்ணின் மலட்டு தன்மையை உண்டாக்கும். அதனால ரொம்பவே ரசாயனம் அதிக நச்சுத்தன்மை கொண்ட உரங்களையும் நாம தவிர்த்து இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தலாம். ஓகே, இந்த தகவலோட அப்படியே ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். பைசன் காலம் அடைந்த இடத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில். இன்றைக்கு இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் அழகா பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா யாரு கருத்தை பகிர்ந்துகிட்ட வராங்கன்னு சந்திக்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா உங்கள் கருத்துக்களை.
1: ஐயா, புவி வெப்பமயமாதல் இத மனிதர்கள் தடுக்கணும், அப்போ இயற்கைய பாதுகாக்கலாம்.
0: எப்படி தடுக்கலாம்?
1: முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அப்படின்னா, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன்ல ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்றோம், ஏசி யூஸ் பண்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்றது, ஏசி அப்படிங்கறத ஒரு 4-5 மணி நேரம் தேவைக்குரிய சமயங்கள்ல மாத்திரம் போட்டுக்கிறதுனால, அதனால அந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்னால ஹீட் எவாப்ரேட் ஆகி வெளியில போய் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கறத நம்ம தடுக்க முடியும். அப்போ நம்மளுடைய சில தியாகங்கள் அப்படிங்கறத நம்ம மாடிஃபிகேஷனா படுத்து மாதல் அப்படிங்கறத தடுத்து இயற்கையை பாதுகாப்பு நம்ம அதை விட்டு கொடுத்து செய்யக்கூடாது. இதுவும் யோசிக்கலாமே.
0: கண்டிப்பா யோசிக்கலாம் ஐயா, அழகான ஒரு யோசனையை முன்னெடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி.
0: சொகுசு அதிகமாக பயன்படுத்தாமல் நம்ம குறைந்த அளவில் பயன்படுத்தி நம்ம இயற்கையை பாதுகாக்கலாம் அப்படின்னு அழகா கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலைக்கடைகளில் பதிவு செய்ய கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைகளில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும்.

0: மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைகளுக்கு சென்று நாளை நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வளங்கள் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலைக்கடைகள் விற்பனையாளர்களிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேரம் இப்போது 11:41. குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் இன்று இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு யாரோட கருத்து அடுத்ததா வரப்போகுது? வணக்கம்.
1: வணக்கம், நான் குளச்சலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா.
1: இயற்கையின் பாதுகாப்பு பங்குன்னு சொல்லியது எனக்கு வந்து என் வீட்டு பக்கத்துல அடுத்த காம்பவுண்ட்ல ரெண்டு மரம், வேப்ப மரம் ஒண்ணு, நச்சு மரம் ஒண்ணு. அவங்க ஜனாதிபதிகளா இருக்குன்னு அவங்க வெட்ட வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இது வளர்ந்த மரம், நீங்க இருந்தால இதை வெட்டாதீங்க, இது எல்லாருக்குமே நன்மை ஆட்டுள்ளது, இயற்கை காற்றானது இதுல வருது, அதனால நீங்க இதை தயவு செய்து வெட்டாதீங்கன்னு சொன்ன. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. நான் எனக்கு இடைஞ்சலை பத்தி இங்க பாக்கவே வேணாம், நான் பாத்துக்கிடுவேன். இது எல்லா பேருக்கும் வாரத்துக்குள்ளது மருந்து இது.
0: கண்டிப்பா இது எனக்கு கொடை அப்படின்னு சொல்லி அழகா மரத்தை காப்பாத்தி இருக்கிறீங்க. இது மாதிரி எல்லாரும் பண்ணணும் அப்படிங்க அறிவுறுத்துறீங்க. நன்றிமா.
1: நன்றி நன்றி.
0: மரங்கள் எல்லாம் நமக்கு இடையூறு அல்ல, அது நம் வரம் அப்படின்னு அழகா பேசினாங்க.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லைச்சரம்.
0: இயற்கை பாதுகாப்பில் தனது பங்கை கூற வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இது குமரி பண்பலையுடன் நேரலை. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. கண்ணன் ஐயா,
4: இயற்கையின் அதாவது இயற்கை வந்து நம்ம உச்சியிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் நோய்களை தீர்க்கக்கூடிய வந்து மூலிகை. அந்த மூலிகைகள் வந்து நமது நம்ம வந்து
0: என்ன பங்களிப்பு குடுக்கறீங்க அப்படிங்கறத பேசலாம். இப்போது அந்த மூலிகைகளை பாதுகாக்க நீங்க என்னலாம் பண்றீங்க
4: அப்படிங்கறது?
0: சரி, ஓகேயா, மூலிகைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற காமனான கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு அப்படிங்கிற குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில நேர்கள்லாம் அழகா பேசினாங்க. குப்பைகளை தனியா பிரித்து கொடுக்கணும், நீரை மாசுபடுத்தக்கூடாது, காற்றை மாசுபடுத்தக்கூடாது, நெருப்பை மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற தங்கள் கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு நிறைய நேயர்கள் சொன்னாங்க. அப்புறம் இப்ப நிறைவா வந்த நேயர் கூட மூலிகைகளை நாம் வளர்க்க வேண்டும், அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசினாங்க. இயற்கை பாதுகாப்பில் நாம் சிறு சிறு உதவிகளை செய்வதே அது பெரிய வெற்றியாக மாறும். சூரிய ஆற்றல்களை பயன்படுத்தலாம், காற்றாலை போன்ற தூய்மையான ஆற்றல் வளங்களை அதிகம் பயன்படுத்தலாம், அதிக புகை வெளியிடும் எரிபொருட்களை நாம் பயன்பாட்டை குறைக்கலாம், பொது போக்குவரத்துகளை அதிகம் பயன்படுத்தலாம், இதனால் காற்று மாசுபாடும் குறைகிறது.

இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு அப்படின்னு நேர்கள் அழகா பேசினாங்க. மரங்களை அதிகம் நட்டு வளர்ப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வீணாக்காமல் இருப்போம், மின்சாரத்தை தேவைக்கு பயன்படுத்துவோம், குப்பைகளை மக்கும் குப்பை மக்கா குப்பை என பிரித்துக் கொடுப்போம், காற்று மற்றும் நீர் மாசுபாட்டை தடுத்து அதற்கான முயற்சிகளை எடுப்போம், விலங்குகள் பறவைகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் அப்படின்னு அழகா பேசினாங்க. இயற்கை நமக்கு சொந்தமல்ல, முந்தைய தலைமுறையிடமிருந்து நாம் வாங்கிய பொக்கிஷம். இயற்கையை மேன்மைப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டியது நமது கடமை. நிறைவு பெறுகிறது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்று இயற்கை பாதுகாப்பில் நமது பங்கு எனும் தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடனான் ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்லைன். நிறைவாக இட்லி கடையிலே திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருது, கேட்டு ரசித்துக் கொண்டே நிரலையை நிறைவு செய்கிறோம்.

மனம் விழிக்கும் நேரம் 11:50. கடல் அலை பாடும் காவியமாய், கதிரவனின் வண்ண ஓவியமாய், மனதில் என்றும் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 இல் இப்போது கேட்கலாம்

0: உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் பங்கேற்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி உரையாடல் கேட்கலாம். உரையாடலில் பங்கு பெறுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர்.
1: ஹாய் அஞ்சலி.
2: ஹாய் கதிர், என்ன இந்த பக்கம்?
1: இன்னைக்கு உலக மக்கள் தொகை தினமாச்சே, இன்னமும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற பழைய ஸ்லோகனை வச்சுதான் விழிப்புணர்வு பண்ண போறோமா, இல்ல புதுசா ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கோமா?
2: ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினத்துக்காக நம்ம காலேஜ்ல விழிப்புணர்வு பேச்சு போட்டிக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓ சூப்பர். ஆனா மக்கள் தொகை தினத்தை எதுக்காக அனுசரிக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியுமா அஞ்சலி?
2: கண்டிப்பா. 1987 ஜூலை 11 அன்னைக்கு உலக மக்கள் தொகை 5 பில்லியனை, அதாவது 500 கோடியே தொட்டுச்சு. அந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கத்தான் 1981 இருந்து ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இப்போ உலக மக்கள் தொகை 8.2 பில்லியனையும் தாண்டி போயிட்டு இருக்கு.
1: ஆமா, மக்கள் தொகை அதிகமாகறதால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: மக்கள் தொகை அதிகமாகும் போது இயற்கை வளங்கள் மேல அழுத்தம் அதிகமாகும். குடிநீர் பற்றாக்குறை, வேலை வாய்ப்பின்மை, சுற்றுச்சூழல் மாசுபாடு, வறுமை மற்றும் சுகாதார குறைபாடுகள், இப்படி பட்டியல் நீளமா போயிட்டே இருக்கும்.
1: நீ சொல்றது உண்மைதான். ஆனா மக்கள் தொகை அதிகரிப்ப வெறும் பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது. இந்த வருஷம் ஐக்கிய நாடு சபையோட கருப்பொருள் என்ன சொல்லுது அப்படின்னா, இளைஞர்களின் நம்பிக்கையும் விருப்பங்களையும் நனவாக்குதல் இன்னைக்கும் எதிர்காலத்துக்கும் அப்படிங்கிறது தான்.
2: இப்ப சூழல் மொத்தமா மாறிடுச்சு. இப்ப இருக்கிற மிகப்பெரிய சவாலே காலநிலை மாற்றமும் வளங்கள் பற்றாக்குறையும் தான். உலக மக்கள் தொகை 8.2 பில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு, ஆனா பூமி ஒண்ணுதான் இருக்கு. நம்ம கார்பன் உமிழ்வை குறைக்கலனா இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்.
1: நீ சொல்றது உண்மைதான் அஞ்சலி. ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சியா, இந்தியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க, ஆனா ஜப்பான் சீனா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள்ல மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அங்க முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது.
2: ஆமா கதீர், அதை மக்கள் தொகையியல் என்று சொல்றாங்க. ஒரு பக்கம் மக்கள் தொகை பெருக்கும் சவாலா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பிறப்பு விகிதம் குறைந்து வயதானவர்கள் அதிகமா இருக்கிறதும் பொருளாதார ரீதியா பெரிய சவால் தான். அவங்கள பாத்துக்க போதிய இளைஞர்கள் இல்ல.
1: சரியா சொன்ன அஞ்சலி. அதனாலதான் இப்போதைய சூழ்நிலையில மக்கள் தொகை பெருக்கத்தை வெறும் எண்ணிக்கையா மட்டும் பார்க்காம தகுதியுள்ள மனித வளமா பாக்கணும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துது. குறிப்பா இப்ப இருக்கிற செயற்கை நுண்ணறிவு மற்றும் தானியங்கி உலகத்துல இளைஞர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது, காலத்துக்கு ஏத்த தொழில்நுட்ப திறன்களையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது.
2: மிகச்சரியா சொன்ன கதீர். அது போல இந்த மக்கள் தொகை தினத்துல நாம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பெண்களின் உரிமையும் மற்றும் ஆரோக்கியமும். பெண்களுக்கு சரியான கல்வி, பொருளாதார சுதந்திரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு குறித்த சுய முடிவு எடுக்கும் அதிகாரம் கிடைச்சாலே மக்கள் தொகை தானாகவே ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடும்.
1: உண்மைதான் அஞ்சலி. அது மட்டும் இல்லாம பெருநகரங்கள்ல மக்கள் குவியறத தடுத்து கிராமப்புறங்களையும் தொழில்நுட்ப முறையில முன்னேற்றணும். அப்பதான் இட நெருக்கடி, போக்குவரத்து நெரிசல், சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற இன்றைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.
2: ஆக மொத்தத்துல இன்றைய சூழ்நிலையில் உலக மக்கள் தொகை தினங்கிறது வெறும் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, மக்கள் தொகையை நிலைப்படுத்தணும், பூமியை காப்பாத்திட்டு இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தரமான பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்யறது தான்.
1: சூப்பர் அஞ்சலி. இந்த தலைமுறையோட யதார்த்தமான சிந்தனையே இதுதான். இன்னைக்கு ஜூலை 11 இத நம்மோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விழிப்புணர்வு பேச்சு போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு வழங்கியும் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வச்சும் இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க.
0: இதுவரை உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்டீர்கள். உரையாடலில் பங்கு பெற்றவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20 வரை. நேரம் இப்போ 11:50.

5 நிமிடம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 அழகான பாடல் ஒன்று கேட்கலாம். அழகு திரைப்படத்திலிருந்து

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: மனதின் குரலாக,
5: சிரிப்பின் மகிழ்வாக,
4: ஆனந்தத்தின் நிறைவாக
5: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
4: குமரி பண்பலை 101.
6: இன்றைய நாளின் மைய நேரம் 12 மணி.

0: இப்பொழுதும் இப்பொழுதும் இப்பொழுதும் உங்களோடு நம்மோடு குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தித்திக்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரங்களை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று பகல் 12:10 மனம் அலையும் மதுர மலை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் நீரிழிவு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரையிசை. 1 மணிக்கு செய்தி தெரியுமா. இன்று பகல் 1:10 சித்திரம் பெருமை மிகு பாரதம் ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம் எழுதியவர் எம் சண்முகம் அவர்கள். 1:55 திரையிசை. 2:15 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி அவர்கள். 2:30 நாட்டுப்புற கீதங்கள் கே பொன்னுத்தாயி குழுவினர் வழங்கும் கரகாட்டம். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இன்று முற்பகல் 3:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள். உரையாடலில் பங்கு பெறுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் மாவட்ட குடும்ப நல செயலக விரிவாக்க கல்வியாளர் என் ஷீலா ஜோதி ஆகியோர். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 5:50 உலக மக்கள் தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் ஏ சுரேஷ்குமார் ஆகியோர். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 உழவர் உலகம் இதில் உழவருக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் சி சுஜா அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபி பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 இலக்கிய சோலை இதில் இலக்கிய சுடர் தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புறவளரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே பெர்லின் மினி அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் பி உமாதேவி உஷாதேவி அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. 10 மணிக்கு அகில பாரத சங்கீத சபா டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீண இசை. இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி, தி நியூஸ், ரெட் பை ஷகுன் சோப்ரா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 1.

நேரம் பகல் 12 மணி 11 நிமிடம். காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இசைத்துளியாய் மனதில் விழுந்து பழைய நினைவலைகளை பரப்ப வருகின்றது மனம் நனையும் மதுரமலை. இது தேரில் சுவையில் சாரலிசை.

மனதை மதுரமலையில் நனைய வைக்க வரும் முதல் பாடல் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து. புன்னகையில் பூக்கும் சிட்டு, மௌன மனம் கொண்ட மெட்டு, மனம் வீசும் மலரின் வண்ணப்பட்டு, அவள் பொத்தி வைத்த மல்லிகை மொட்டு.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. தேரல் சுவையில் சாரலிசையாய் வருவது கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய கிழக்கே போகும் ரயில் திரைப்பட பாடல். கிராமத்தின் அழகிய கவிதை, மஞ்சள் நிற புன்னகையின் சொந்தம், மண்ணின் மனம் சொல்லும் குணம், கண்களில் மலரும் ஆனந்தம், நீ என்றும் பூவரசம் பூ.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாளும் வாழ நலமாய் வாழ நம் குமரி பண்பலை 101 தினமும் பலம் வருகிறது. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் ஆமியர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் இடம்பெறும். இதில் கர்ப்ப காலத்தில் வரும் நீரிழிவு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. பனிரெண்டு மணி 23 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதை இசையால் நனைக்க வருகின்றது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மலேசிய வாசுதேவன் வாணிஜெயரம் பாடிய அந்த 7 நாட்கள் திரைப்பட பாடல். மௌனம் கூட மொழியாகும் நேரம் இது, மனதில் எண்ணங்கள் மலரும் நேரம் இது, கனவின் பாதையில் கைகோர்க்கும் நேரம் இது, இது எண்ணியிருந்த யாவும் நிறைவேறும் நேரம்.

நேர்களை நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 2:15 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இது மனம் நனையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை. உங்கள் மனங்களை இணைக்க வருகின்றது பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையில் சுஜாதா குரலில் வெளியான காயத்ரி திரைப்பட பாடல். இரவெல்லாம் வானம் நிலவுக்கு எழுதும் அன்பின் கடிதத்தின் முத்து துளி காலை பணி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20.
5: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல,
6: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
5: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
6: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
6: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
5: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
6: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

இறைவான மதுரமலை பொழிய வருவது இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் நெஞ்சத்தை கிளாதே திரைப்படத்திலிருந்து. புல்வெளியில் துள்ளி குதிக்கும் மான்குட்டியாய் நீ, உன் காலடி சத்தத்தில் பூங்கா மரங்களெல்லாம் புது ராகம் மீட்டிடுதே.

தேரல் சுவையில் சாரலிசை தந்து நிறைவு பெறுகிறது மனம் நனையும் மதுரமலை. முயற்சிகள் தொடரட்டும், வெற்றிகள் குவியட்டும்.

0: இந்த நாள் இனிய நாளாக அமைந்து எந்நாளும் மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்து கூறி விடைபெறுவது ஆர்ஜேடி ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில்

0: உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது, தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர்

0: எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வு அறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட வானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16,740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1000கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை மணி 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நதி. அதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது உங்கள் நேசத்திற்குரிய வானொலி குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:50. நலமாய் வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.

0: நலமாய் வாழ்வோம். கர்ப்பகாலத்தில் வரும் நீரிழிவு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
1: டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி, இது இப்ப இந்த காலத்துல மோஸ்ட் ஆஃப் தி தாய்மார்களுக்கு இந்த நீரழிவு நோய் வருது. இது இருந்துச்சுனாலே அம்மாக்கும் குழந்தைக்கும் கொஞ்சம் ரிஸ்கான ஒரு இதுதான். இது யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க, இல்லாட்டி வந்து நீர் கட்டி இருக்கிறவங்க, இல்லாட்டி அவங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் சுகர் இருக்கிறவங்க, இல்லாட்டி மொத பிரெக்னன்சில சுகர் இருக்கிறவங்க, இல்லாட்டி சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் அதிகப்படியாட்டு சுகர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, அம்மாவுக்கு வந்து நீர்க்குடம் நிறைய தண்ணி நிறைய இருக்கும், அப்புறம் வந்து குழந்தை பெரிய குழந்தையா இருக்கும், இன்ஃபெக்ஷன் வரலாம், ப்ரெஷர் வரும், அப்புறம் டெலிவரி டைம் வந்து ரொம்ப ப்ரொலாங்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து LSS ஆபரேஷன் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்ப குழந்தைங்களை பாத்தீங்கன்னா, குழந்தைங்க பெரிய குழந்தைங்க இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ப்ரீ மெச்சூரிட்டி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால்தான் நம்ம வந்து பிரெக்னன்சி காலத்தில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 3 சுகர் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி 3 சுகர் டெஸ்ட் இங்கே பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் வாங்கி அதை வந்து மகப்பேறு டாக்டர்கிட்ட காமிச்சு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க்கை உங்கள் மதருக்கும் உங்கள் குழந்தைக்கும் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.
0: கர்ப்பகாலத்தில் வரும் நீரிழிவு குறித்து விளக்கியவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:54. நேர்கள் இப்பொழுது இதயம் திரைப்படத்தில் இருந்த இளையராஜாவின் இசையில் பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: நேயர்களே, இது உங்களுக்கான ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலை கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று நாளை நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
2: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1

0: மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்
3: தலைவலி மைக்ரேன்,
2: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
3: 9443693100.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: இந்த உலகத்துல நாம வாழ்றோம், சிரிக்கிறோம், கனவு காண்றோம், சாதிக்கிறோம். ஆனா இந்த பூமியில வாழும் ஒவ்வொருவருக்கும் போதுமான வளங்கள் கிடைக்கணும் அப்படின்னா மக்கள் தொகையும் வளங்களும் சமநிலையில இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் July 11, அதாவது இன்று, உலகம் முழுவதும் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. 1987 July 11, உலக மக்கள் தொகை 5 பில்லியன், அதாவது 500 கோடி என்ற மைல்கல்லை எட்டியது. அதனால இந்த நாள் 5 பில்லியன் டே அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதன் பின்னர் மக்கள் தொகை வளர்ச்சி உலகின் எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல 1989 ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி திட்ட அமைப்பான UNDP உலக மக்கள் தொகை தினத்தை அறிவிச்சாங்க. அதன் பின்னர் 1990 முதல் ஒவ்வொரு ஆண்டும் July 11 இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. மக்கள் தொகை அதிகரிக்கிறது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா உண்மையில பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அனைவருக்கும் சமமான கல்வி, சுகாதாரம், குடிநீர், வேலை வாய்ப்பு, பாதுகாப்பான வாழ்க்கை ஆகியவை கிடைக்கிறதா அப்படிங்கறதா கேள்வியா இருக்கு. 2026 உலக மக்கள் தொகை தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர், இளைஞர்களின் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் நனவாக்குதல் இன்றும் எதிர்காலத்திற்கும், அதுதாங்க இதுக்கான அர்த்தம். இன்று இளைஞர்களுக்கு தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, பாலின சமத்துவம், சுகாதார சேவைகள் மற்றும் குடும்ப திட்டமிடல் பற்றிய சரியான தகவல்கள் கிடைக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு தாயும் பாதுகாப்பான மகப்பேறு சேவையை பெற வேண்டும். ஒவ்வொரு இளைஞரும் தன் கனவுகளை நிறைவேற்றும் வாய்ப்பை பெறணும். அப்போதுதான் மக்கள் தொகை ஒரு எண்ணிக்கையா மட்டும் இல்லாம ஒரு நாட்டுடைய வலிமையா மாறும். இந்த உலக மக்கள் தொகை தினத்துல வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவோம், பெண்களின் கல்வியை ஊக்குவிப்போம், இளைஞர்களின் கனவுகளுக்கு துணை நிற்போம், ஆரோக்கியமான குடும்பங்களையும் வளமான சமூகத்தையும் உருவாக்குவோம். நம் எண்ணிக்கையை மட்டும் உயர்த்தாமல் வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்துவோம்.
9: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI

0: வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி போக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். டிஎன்சி அப்ளை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பவர் பாண்டி. பாடலை பாடியவர்கள் ஷான் ரோல்டன் மற்றும் அனந்து. இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய செய்தி தெரியுமா. இனி கேட்கலாம் பெருமைமிகு பாரதம் சித்திரம் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். ராஜஸ்தான் கோட்டைகள் உரைச்சித்திரம் கேட்கலாம்.

0: எழுதியவர் எம். சண்முகவேல்.
1: இந்தியாவின் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தின் முக்கிய மையமாக விளங்குகிறது ராஜஸ்தான் மாநிலம். குறிப்பாக இம்மாநிலம் அதன் பிரம்மாண்டமான கோட்டைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்கிறது.
0: கோட்டைகளின் நிலம் என்று அழைக்கப்படும் ராஜஸ்தானில் ராஜ்புத் அரசர்களின் வீர வரலாறு, அரசாட்சி திறன் மற்றும் கலைநயம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் ஏராளமான கோட்டைகள் காணப்படுகின்றன.
1: இக்கோட்டைகள் வெறும் பாதுகாப்பு அரண்களாக மட்டுமல்லாமல் அரசர்களின் ஆட்சி மையங்களாகவும் கலாச்சார சின்னங்களாகவும் விளங்கின.
0: ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரங்கள், பாலைவன பகுதிகள் மற்றும் சமவெளிகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோட்டைகள் அக்கால பொறியியல் திறனின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
1: ஆம்பர் கோட்டை, சித்தோகர் கோட்டை, கும்பல்கர் கோட்டை, ஜெய்சால்மர் கோட்டை, மெஹ்ராங்கர் கோட்டை மற்றும் ஜுனாகர் கோட்டை போன்றவை ராஜஸ்தானின் புகழ்பெற்ற கோட்டைகளாகும்.
0: இவற்றில் உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள், அழகிய அரண்மனைகள் மற்றும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன.
1: இன்றும் இந்த கோட்டைகள் ராஜஸ்தானின் பண்பாட்டு அடையாளங்களாகவும் முக்கிய சுற்றுலா தலங்களாகவும் திகழ்கின்றன.
0: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள பல கோட்டைகள் இந்திய கட்டிடக்கலையின் பெருமையையும் ராஜ்புத் வீர மரபின் மகத்துவத்தையும் உலகிற்கு எடுத்துரைக்கின்றன.
1: எனவே ராஜஸ்தான் கோட்டைகள் இந்திய வரலாற்றின் அழியாத சின்னங்களாக போற்றப்படுகின்றன.
0: ஆம்பர் கோட்டை என்பது ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூருக்கு அருகில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற கோட்டைகளில் ஒன்றாகும்.
1: ஜெய்ப்பூர் நகரத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை ராஜ்புத் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது.
0: கச்வாகா வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் ராஜா மான்சிங் அவர்களால் கிபி 1592 கட்ட தொடங்கப்பட்ட இந்த கோட்டை பின்னர் அவரது வாரிசுகளால் விரிவுபடுத்தப்பட்டது.
1: சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெண்மையான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள ஆம்பர் கோட்டை வெளிப்புறத்தில் வலிமையான ராணுவ கோட்டையாகவும் உட்புறத்தில் ஆடம்பரமான அரச அரண்மனையாகவும் தோற்றமளிக்கிறது.
0: கோட்டையை சுற்றியுள்ள உயரமான மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அக்கால ராணுவ கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக்காட்டுகின்றன.
1: ஆம்பர் கோட்டையின் முக்கிய பகுதிகளில் சூரஜ் போல், ஜலேப் சவுக், திவான் இயாம், திவான் ஈகாஸ், சுக்னிவாஸ் மற்றும் சீஷ்மஹால் ஆகியவை அடங்கும்.
0: குறிப்பாக சீஷ்மஹால் அல்லது கண்ணாடி மாளிகை உலக புகழ் பெற்றது. ஆயிரக்கணக்கான சிறிய கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியே முழு அறையையும் பிரகாசமாக ஒளிரச் செய்யும்.
1: கோட்டையின் கட்டிடக்கலையில் ராஜ்புத் மற்றும் முகலாய பாணிகளின் கலவை தெளிவாக காணப்படுகிறது.
0: அழகிய வளைவுகள், செதுக்கப்பட்ட தூண்கள், பால்கனிகள், குவிமாடங்கள் மற்றும் அலங்கார சுவர்கள் ஆகியவை இதன் கலைநயத்தை தெரிவிக்கின்றன.
1: கோட்டையின் உட்புறத்தில் அமைந்திருக்கும் தோட்டங்கள் மற்றும் நீரூற்றுகள் பாலைவன பகுதியில் வாழ்ந்த மக்களின் சுற்றுச்சூழல் அறிவையும் நீர் மேலாண்மை திறனையும் எடுத்துக்காட்டுகின்றன.
0: மௌதா ஏரிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோட்டை இயற்கை அழகும் வரலாற்று பெருமையும் ஒன்றிணைந்த இடமாக விளங்குகிறது. கோட்டையின் உயரமான பகுதிகளிலிருந்து சுற்றியுள்ள மலைகள் மற்றும் ஏரியின் காட்சியை ரசிக்க முடியும்.
1: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள ராஜஸ்தான் மலைக்கோட்டைகளில் ஒன்றான ஆம்பர் கோட்டை ராஜ்புத் அரசர்களின் வீரத்தையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்தும் அற்புதமான நினைவு சின்னமாக திகழ்கிறது.
0: ஜெய்கர் கோட்டை என்பது ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் நகரத்திற்கு அருகில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வரலாற்று கோட்டையாகும்.
1: ஆம்பர் கோட்டைக்கு மேல் உயரமான மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை ராஜ்புத் அரசர்களின் ராணுவ வலிமையையும் பாதுகாப்பு திறனையும் வெளிப்படுத்தும் முக்கிய நினைவு சின்னமாக திகழ்கிறது.
0: கச்வாகா வம்சத்தைச் சேர்ந்த மகாராஜா 2 சவாய் ஜெய்சிங் அவர்களால் கிபி 1726 இந்த கோட்டை கட்டப்பட்டது. அவருடைய பெயரையே தாங்கி இந்த கோட்டை ஜெய்கர் என்று அழைக்கப்படுகிறது.
1: ஜெய்கர் கோட்டை முதன்மையாக பாதுகாப்பு மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக கட்டப்பட்டது. ஆம்பூர் கோட்டையையும் அரச குடும்பத்தின் செல்வங்களையும் பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
0: கட்டிடக்கலை நோக்கில் ஜெய்கர் கோட்டை எளிமையும் வலிமையும் கொண்ட வடிவமைப்பை கொண்டுள்ளது. சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை சுமார் 3 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள மதில்களை கொண்டுள்ளது.
1: கோட்டையின் உயரமான அமைப்பு எதிரிகளின் நகர்வுகளை தொலைவிலிருந்தே கண்காணிக்க உதவியது. மேலும் மழை நீரை சேமிக்கும் திறமையான நீர்த்தேக்க அமைப்புகளும்

0: இதில் காணப்படுகின்றன.
1: ஜெய்கர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு ஜெய்வானா பீரங்கி ஆகும். உலகின் மிகப்பெரிய சக்கரங்களுடன் கூடிய பீரங்கிகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஆயுதம் ராஜ்புத் ராணுவத்தின் வலிமையை எடுத்து காட்டுகிறது.
0: கோட்டையின் உள்ளே அரண்மனை பகுதிகள், தோட்டங்கள், ஆயுத காட்சியகம் மற்றும் கண்காணிப்பு மாடங்கள் உள்ளன.
1: பழமையான வாள்கள், கவசங்கள், துப்பாக்கிகள் மற்றும் போர்க்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அருங்காட்சியகம் அக்கால ராணுவ வரலாற்றை அறிய உதவுகிறது.
0: அடுத்து நகர்கர் கோட்டை. ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூரை ஒட்டியுள்ள ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான பகுதியில் அமைந்திருக்கும் முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும் இது.
1: ஆரம்பத்தில் இந்த கோட்டைக்கு சுதர்ஷன்கர் என்று பெயரிடப்பட்டது. நகர்கர் என்பதற்கு புலிகளின் உறைவிடம் என்ற பொருளும் உண்டு.
0: நகர்கர் கோட்டையின் முக்கிய நோக்கம் ஜெய்ப்பூர் நகரை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதாகும்.
1: கட்டிடக்கலை நோக்கில் நகர்கர் கோட்டை ராஜ்புத் மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் கலவையை கொண்டுள்ளது. உயரமான மதில்கள், அழகிய நுழைவாயில்கள், விரிவான முற்றங்கள் மற்றும் கலைநயமிக்க அறைகள் ஆகியவை இதன் சிறப்பம்சங்களாகும்.
0: இதில் ஒவ்வொரு அறையும் அழகிய சுவர் ஓவியங்கள், வண்ண அலங்காரங்கள் மற்றும் செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகர்கர் கோட்டையின் மிகப்பெரிய ஈர்ப்பு அதனுடைய இயற்கை காட்சிகளாகும்.
1: தனித்தனியாக அமைக்கப்பட்ட அறைகள் மற்றும் அவற்றை இணைக்கும் நடைபாதைகளும் இங்கு காணப்படுகிறது. கோட்டையின் உச்சியிலிருந்து ஜெய்ப்பூர் நகரம் முழுவதையும், குறிப்பாக இரவு நேரங்களில், நகரின் ஒளிரும் தோற்றத்தையும் ரசிக்க முடியும்.
0: சித்தோர்கர் கோட்டை. ராஜஸ்தானின் சித்தோர்கர் நகரில் அமைந்திருக்கும் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளில் ஒன்றாகும். சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் இந்த கோட்டை இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 180 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோட்டை பல நூற்றாண்டுகளாக மேவார் ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கியது.
0: சித்தோர்கர் கோட்டையின் வரலாறு கிபி 7 நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. இந்த கோட்டை பல்வேறு படையெடுப்புகளையும் முற்றுகைகளையும் எதிர்கொண்டுள்ளது.
1: குறிப்பாக அலாவுதீன் கில்ஜி, குஜராத் சுல்தான் பகதூர் ஷா மற்றும் முகலாய பேரரசர் அக்பர் ஆகியோரின் தாக்குதல்கள் சித்தோர்கரின் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இப்போர்களின் போது ராஜ்புத் வீரர்கள் காட்டிய துணிச்சலும் பெண்கள் மேற்கொண்ட தியாகங்களும் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாக போற்றப்படுகின்றன.
0: கட்டிடக்கலை நோக்கில் சித்தோர்கர் கோட்டை ஒரு அற்புதமான படைப்பாகும்.
1: கோட்டைக்குள் அரண்மனைகள், கோயில்கள், நினைவு கோபுரங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் மண்டபங்கள் அமைந்துள்ளன. கோட்டையின் முக்கிய ஈர்ப்புகளில் விஜய் ஸ்தம்பம் மற்றும் கீர்த்தி ஸ்தம்பம் குறிப்பிடத்தக்கவை.
0: கோட்டைக்குள் அமைந்திருக்கும் ராணா கும்பா அரண்மனை, ராணி பத்மினி அரண்மனை மற்றும் பல ஜைன மற்றும் இந்து கோவில்கள் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும்.
1: மேலும் 80 மேற்பட்ட நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் அமைக்கப்பட்டிருந்ததால் நீண்டகால முற்றுகைகளின் போதும் கோட்டை தன்னிறைவு பெற்றிருந்தது.
0: 2013 ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் சித்தோர்கர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
1: இன்றும் சித்தோர்கர் கோட்டை ராஜ்புத் மக்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் சுயமரியாதையின் அடையாளமாக விளங்குகிறது.
0: கும்பல்கர் கோட்டை. ராஜஸ்தானின் ராஜ்சமந்த் மாவட்டத்தில் ஆரவல்லி மலைத்தொடரின் நடுவே அமைந்திருக்கும் இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாகும்.
1: மேவார் அரசின் புகழ்பெற்ற மன்னரான ராணா கும்பா அவர்களால் கிபி 15 நூற்றாண்டில் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இது மேவார் ராஜ்யத்தின் இரண்டாவது முக்கிய கோட்டையாகவும் அவசர காலங்களில் அரச குடும்பத்தினரின் பாதுகாப்பு மையமாகவும் விளங்கியது.
0: கும்பல்கர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் பிரம்மாண்டமான மதில்களாகும்.
1: சுமார் 36 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த மதில் உலகின் இரண்டாவது நீளமான தொடர்ச்சியான மதிலாக கருதப்படுகிறது. இதனால் கும்பல்கர் கோட்டை இந்தியாவின் பெரிய சுவர் என்றும் அழைக்கப்படுகிறது.
0: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை சுற்றியுள்ள மலைகளால் இயற்கையாகவே பாதுகாக்கப்படுகிறது.
1: உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு அமைப்புகள் இதன் ராணுவ முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த மதிலின் அகலம் 8 குதிரைகள் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு பரந்ததாக உள்ளது.
0: கட்டிடக்கலை நோக்கில் கும்பல்கர் கோட்டை ராஜ்புத் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
1: கோட்டை

0: போல் 300க்கும் மேற்பட்ட கோயில்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஹிந்து மற்றும் ஜைன கோவில்கள் குறிப்பிடத்தக்கவை.
1: இந்த கோட்டை புகழ்பெற்ற மேவார் வீரரான மகாராணா பிரதாப் பிறந்த இடமாகவும் அறியப்படுகிறது. இதனால் வரலாற்று முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது. கோட்டையின் உச்சியிலிருந்து ஆரவல்லி மலைத்தொடரின் அற்புதமான இயற்கை காட்சிகளை நம்மால் ரசிக்க முடியும்.
0: கோட்டையின் உயரமான பகுதியில் அமைந்துள்ள பாதல் மஹால் மிகவும் பிரபலமானது. இதன் வண்ணமயமான சுவர் ஓவியங்கள் மற்றும் அழகிய ஜன்னல்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன.
1: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் கும்பல்கர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
0: ஜெய்சல்மர் கோட்டை ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாகும்.
1: மஞ்சள் நிற மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை சூரிய ஒளியில் பொன்னிறமாக ஜொலிப்பதால் பொற்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது.
0: கிபி 1156 ராஜ்புத் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ராவல் ஜெய்சால் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது.
1: திரிகுடா மலையின் உச்சியில் சுமார் 76 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை பாலைவன பகுதியில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக மையமாக செயல்பட்டது.
0: இந்தியாவிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் இடையிலான பழமையான வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துவதில் இந்த கோட்டை மிக முக்கிய பங்கு வகித்தது.
1: கோட்டையின் முக்கிய சிறப்பு அதன் கட்டுமான பொருட்களாகும். முழுவதும் மஞ்சள் மணற்கற்களால் கட்டப்பட்டிருப்பதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் இது பொன்னால் செய்யப்பட்ட கோட்டை போல ஒளிர்கிறது.
0: கோட்டையை சுற்றி அமைந்துள்ள 99 பாதுகாப்பு கோபுரங்களும் வலிமையான மதில்களும் இதன் ராணுவ முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன.
1: ஜெய்சால்மர் கோட்டையினுடைய மற்றொரு முக்கியமான தனிச்சிறப்பு இது ஒரு வாழும் கோட்டை என்பதாகும்.
0: இன்னும் உலகில் மக்கள் வசித்து வரும் சில பழமையான கோட்டைகளில் ஒன்றாக இது திகழ்ந்து வருகிறது.
1: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் ஜெய்சால்மர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
0: மெஹ்ராங்கர் கோட்டை ராஜஸ்தானின் ஜோத்பூர் நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மற்றும் புகழ்பெற்ற கோட்டைகளில் ஒன்றாகும்.
1: நகரத்தின் மேல் உயர்ந்து நிற்கும் இந்த கோட்டை ராஜ்புத் வீரத்தையும் கட்டிடக்கலை சிறப்பையும் பிரதிபலிக்கும் முக்கியமான வரலாற்று சின்னமாக விளங்குகிறது.
0: ரத்தோர் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ராவ்ஜோதா அவர்களால் கிபி 1459 இந்த கோட்டை கட்டத் தொடங்கப்பட்டது.
1: சுமார் 125 மீட்டர் உயரம் இருக்கும் பாறை மலையின் மீது அமைந்திருக்கும் இந்த கோட்டை தொலைவிலிருந்தே கம்பீரமாக காட்சியளிக்கிறது.
0: மெஹ்ராங்கர் என்ற பெயர் சூரியனின் கோட்டை என்று பொருள்படும் என்று கருதப்படுகிறது. ரத்தோர் அரசர்கள் தங்களை சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பியதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது.
1: கோட்டையினுடைய மிக முக்கிய சிறப்பம்சம் அதன் வலிமையான பாதுகாப்பு அமைப்பாகும்.
0: உயரமான மதில்கள், வலுவான நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவை எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்க உருவாக்கப்பட்டிருந்தன.
1: தற்போது கோட்டையின் ஒரு பகுதி அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. இதில் அரச குடும்பத்தின் ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான இசைக்கருவிகள், பல்லக்குகள் மற்றும் வரலாற்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
0: பல போர்களின் அடையாளங்களாக சில வாயில்களில் இன்னும் பீரங்கி தாக்குதல்களின் சுவடுகள் காணப்படுகின்றன. கோட்டையின் உச்சியிலிருந்து ஜோத்பூர் நகரின் நீல நிற வீடுகள் நிறைந்த காட்சியை நாம் ரசிக்க முடியும். இதனால் ஜோத்பூர் நீலநகரம் என்ற பெயராலும் அறியப்படுகிறது.
1: ஜுனாகர் கோட்டை ராஜஸ்தானின் பிகானேர் நகரில் அமைந்திருக்கும் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டடக்கலை சின்னமாகும்.
0: ரத்தோர் வம்சத்தைச் சேர்ந்த பிகானேர் அரசரான ராஜா ராய்சிங் அவர்களால் கிபி 1589 இந்த கோட்டை கட்டத் தொடங்கப்பட்டு 1594 நிறைவு பெற்றது. சமவெளியில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோட்டை.
1: முகலாய பேரரசர் அக்பரின் படையில் முக்கிய தளபதியாக இருந்த ராய்சிங் தனது செல்வாக்கையும் ஆட்சித்திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த கோட்டையை உருவாக்கினார்.
0: பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசியல் மாற்றங்களை சந்தித்த போதும் இந்த கோட்டை பெரும்பாலும் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது.
1: கட்டிடக்கலை நோக்கில் ஜுனாகர் கோட்டை ராஜ்புத், முகலாய மற்றும் குஜராத்தி பாணிகளின் அழகிய கலவையாக விளங்குகிறது. சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெண்மையான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை கலைநயமிக்க வடிவமைப்புகளால் பார்வையாளர்களை கவர்கிறது.
0: ஜுனாகர் கோட்டை வலிமையான பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு உயரமான மதில்கள்,

0: அகழிகள், பல நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவற்றையும் கோட்டையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
1: கோட்டையின் உள்ளே தற்போது அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இதில் அரச குடும்பம் பயன்படுத்திய ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான கையெழுத்து பிரதிகள், இசைக்கருவிகள் மற்றும் வரலாற்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
0: இவை பிக்கானேர் அரச மரபையும் அக்கால வாழ்க்கை முறையையும் அறிய உதவுகிறது.
1: தாராகர் கோட்டை ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரை ஒட்டியுள்ள ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வரலாற்று கோட்டையாகும்.
0: இந்தியாவின் மிக பழமையான மலைக்கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோட்டை ராஜஸ்தானின் வீர வரலாற்றையும் ராணுவ கட்டிடக்கலை திறமையையும் பிரதிபலிக்கிறது.
1: கிபி 8ஆம் நூற்றாண்டில் சௌகான் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் அஜய்பால் சௌகான் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன.
0: அஜ்மீர் நகரத்தை நிறுவியவரும் அவரே ஆவார்.
1: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 870 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை அஜ்மீர் நகரத்தை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: இதன் உயரமான அமைப்பு காரணமாக எதிரிகளின் நகர்வுகளை முன்கூட்டியே அறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிந்தது.
1: எனவே தாராகர் கோட்டை பல நூற்றாண்டுகளாக முக்கியமான ராணுவ அரணாக விளங்கியது.
0: கோட்டையின் முக்கிய சிறப்பம்சம் அதன் வலிமையான மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளாகும். தடித்த கல் சுவர்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் குறுகிய நுழைவு பாதைகள் ஆகியவை எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்க வடிவமைக்கப்பட்டிருந்தன.
1: கோட்டையின் பல பகுதிகள் இயற்கையில் அமைந்த பாறைகளுடன் இணைந்து கட்டப்பட்டிருப்பதால் அது மேலும் உறுதியான பாதுகாப்பு பெற்றது.
0: கட்டிடக்கலை நோக்கில் தாராகர் கோட்டை எளிமையான ஆனால் வலிமையான வடிவமைப்பை கொண்டுள்ளது.
1: இங்கு காணப்படும் பெரிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் அக்கால பொறியியல் அறிவின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
0: பாலைவன மற்றும் வறண்ட பகுதிகளில் நீரை சேமித்து பயன்படுத்துவதற்கான திறமையான முறைகள் இதில் காணப்படுகின்றன.
1: இதனால் நீண்டகால முற்றுகைகளின் போதும் கோட்டை தன்னிறைவு பெற்றிருந்தது.
0: கோட்டையின் உள்ளே பல பழமையான கட்டிடங்கள், படை வீரர்கள் தங்கும் இடங்கள் மற்றும் பாதுகாப்பு மண்டபங்கள் இருந்தன.
1: காலப்போக்கில் சில கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தாலும் கோட்டையின் வரலாற்று பெருமை இன்னும் நிலைத்திருக்கிறது.
0: மேலும் கோட்டையின் உச்சிப்பகுதியில் இருந்து அஜ்மீர் நகரம், அனாசாகர் ஏரி மற்றும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளின் அழகிய காட்சிகளை ரசிக்க முடியும்.
1: ரந்தம்போர் கோட்டை ராஜஸ்தானின் சவாய் மாதோபூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும்.
0: ரந்தம்போர் தேசிய பூங்காவின் மையப்பகுதியில் உயரமான மலையின் மீது அமைந்துள்ள இந்த கோட்டை இந்தியாவின் பழமையான மற்றும் வலிமையான மலைக்கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: சுமார் 700 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இக்கோட்டை சுற்றியுள்ள காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: இந்த கோட்டையின் வரலாறு கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது.
1: ஆரம்பத்தில் சௌகான் வம்ச அரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னர் பல்வேறு அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது.
0: குறிப்பாக ராணா ஹமீர் தேவ் சௌகான் ஆட்சி காலத்தில் ரந்தம்போர் முக்கியமான அரச மற்றும் ராணுவ மையமாக விளங்கியது.
1: 1301ஆம் ஆண்டு டெல்லி சுல்தான் அலாவுஜின் கில்ஜி இந்த கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றிய நிகழ்வு இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.
0: கட்டிடக்கலை நோக்கில் ரந்தம்போர் கோட்டை பாதுகாப்பு அம்சங்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் இயற்கை மலை பாதுகாப்பு அமைப்புகள் இதன் முக்கிய அம்சங்களாகும்.
0: கோட்டைக்குள் பல பழமையான அரண்மனை இடிபாடுகள், மண்டபங்கள் மற்றும் கோவில்கள் காணப்படுகின்றன.
1: இவை அக்கால கட்டிடக்கலை மற்றும் கலைநயத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன.
0: கோட்டையின் உள்ளே அமைந்துள்ள கணேஷ் கோயில் மிகவும் புகழ்பெற்றது. இந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர்.
1: மேலும் சிவன் கோவில் மற்றும் ஜெயின கோவில்களும் இங்கு காணப்படுகின்றன. இதனால் ரந்தம்போர் கோட்டை வரலாற்று முக்கியத்துவத்துடன் மத முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது.
0: ரந்தம்போர் தேசிய பூங்காவின் அடர்ந்த காடுகள், ஏரிகள் மற்றும் வனவிலங்குகள் வாழும் பகுதிகளை கோட்டையின் உச்சியிலிருந்து பார்வையிட முடியும்.
1: இதனால் இயற்கை மற்றும் வரலாறு இணைந்த ஒரு தனித்துவமான அனுபவத்தை இங்கு நாம் பெறலாம்.
0: புலிகள் வாழும் பகுதிகளுக்கு அருகில் அமைந்துள்ளதால் இந்த கோட்டை சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான இடமாக விளங்குகிறது.
1: 2013ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின்

0: மலைக்கோட்டைகள் தொகுப்பில் ரந்தம்போர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
1: காக்ரோன் கோட்டை ராஜஸ்தானின் ஜாலாவர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும். இந்தியாவில் அரிதாக காணப்படும் நீர்க்கோட்டை வகையைச் சேர்ந்த இந்த கோட்டை இதன் தனித்துவமான அமைப்புக்காக உலக புகழ் பெற்றுள்ளது.
0: காளிசிந்த் மற்றும் ஆஹு என்ற இரண்டு நதிகள் சங்கமிக்கும் பகுதியில் அமைந்திருப்பதால் கோட்டையின் மூன்று பக்கங்களும் இயற்கையாகவே நீரால் சூழப்பட்டுள்ளன.
1: நான்காவது பக்கத்தில் உயரமான மலை அமைந்துள்ளதால் இது மிகவும் வலிமையான பாதுகாப்பு அரணாக விளங்கியது.
0: இந்த கோட்டை கிபி 12 நூற்றாண்டில் டோட் பர்மார் அரசர்களால் கட்டப்பட்டதாக

0: வகையைச் சேர்ந்த இந்த கோட்டை இதன் தனித்துவமான அமைப்புக்காக உலக புகழ் பெற்றுள்ளது.
1: காளிசிந்த் மற்றும் ஆஹூ என்ற இரண்டு நதிகள் சங்கமிக்கும் பகுதியில் அமைந்திருப்பதால் கோட்டையின் மூன்று பக்கங்களும் இயற்கையாகவே நீரால் சூழப்பட்டுள்ளன.
0: நான்காவது பக்கத்தில் உயரமான மலை அமைந்துள்ளதால் இது மிகவும் வலிமையான பாதுகாப்பு அரணாக விளங்கியது.
1: இந்த கோட்டை கிபி 12 நூற்றாண்டில் டோட் பர்மார் அரசர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது.
0: பின்னர் கீச்சி சௌகான் அரசர்களின் ஆட்சியில் முக்கியமான ராணுவ மையமாக வளர்ச்சி பெற்றது.
1: கட்டிடக்கலை நோக்கில் காக்ரோன் கோட்டை மிகவும் சிறப்பானது. உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள் இதன் முக்கிய அம்சங்களாகும்.
0: இதனால் எதிரிகள் கோட்டையை எளிதில் கைப்பற்ற முடியாத நிலை உருவானது.
1: கோட்டைக்குள் பழமையான அரண்மனை இடிபாடுகள், கோவில்கள், மசூதிகள் மற்றும் நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன.
0: மேலும் சூஃபி ஞானியான மிதேஷாவின் தர்கா இங்கு அமைந்துள்ளதால் இது மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் விளங்குகிறது.
1: இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்களின் கலவையும் கோட்டையின் சிறப்பை அதிகரிக்கிறது.
0: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் காக்ரவுன் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
1: லோகாகர் கோட்டை ராஜஸ்தானின் பரத்பூர் நகரில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் ராணுவ கோட்டைகளில் ஒன்றாகும்.
0: இதற்கு இரும்பு கோட்டை என்று பொருள். இந்த பெயர் இதன் வலிமையான பாதுகாப்பு அமைப்பை குறிக்கிறது.
1: கிபி 1733 பரத்பூர் அரசின் ஆட்சியாளரான மகாராஜா சூரஜ்மால் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது.
0: லோகாகர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் அபாரமான பாதுகாப்பு அமைப்பாகும். கல் மதில்களுடன் சேர்த்து மண் மற்றும் களிமண் அடுக்குகளால் வலுப்படுத்தப்பட்ட தடித்த சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
1: இதனால் பீரங்கி தாக்குதல்களையும் எளிதில் தாங்கும் திறன் கோட்டைக்கு கிடைத்தது.
0: பிரிட்டிஷ் படைகள் பலமுறை தாக்குதல் நடத்திய போதும் இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாமல் போனது.
1: கோட்டையை சுற்றி அகழிகளும் நீர்நிலைகளும் அமைக்கப்பட்டிருந்ததால் எதிரிகள் நேரடியாக நுழைவது மிகவும் கடினமாக இருந்தது.
0: பாதுகாப்பு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்புகள் அக்கால ராணுவ பொறியியல் அறிவின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
1: கோட்டையின் உள்ளே கிஷோரி மஹால், மஹால் காஸ் மற்றும் பல பழமையான அரண்மனை கட்டிடங்கள் காணப்படுகின்றன.
0: மேலும் ஜவஹர் புர்ஜ் மற்றும் பதேபுர்ஜ் போன்ற வெற்றி கோபுரங்களும் அமைந்துள்ளன.
1: இவை பரத்பூர் அரசர்களின் ராணுவ வெற்றிகளை நினைவுகூரும் வகையில் கட்டப்பட்டவை.
0: கோட்டையின் கட்டிடங்களில் ராஜ்புத் மற்றும் முகலாய பாணிகளின் தாக்கம் காணப்படுகிறது.
1: இன்றும் லோகாகர் கோட்டை பரத்பூரின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது.
0: அதன் வரலாற்று பெருமை, வெல்ல முடியாத பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ராணுவ முக்கியத்துவம் ஆகியவை இதனை இந்தியாவின் சிறந்த கோட்டைகளில் ஒன்றாக உயர்த்துகின்றன.
1: பட்னேர் கோட்டை ராஜஸ்தானின் ஹனுமன்கர் நகரில் அமைந்திருக்கும் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளில் ஒன்றாகும்.
0: இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த கோட்டை ராஜஸ்தானின் மிக பழமையான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கிபி 3 பாட்டி ராஜ்புத் அரசர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
1: இந்த கோட்டை சுமார் 1700 மேலான வரலாற்றை பெற்றிருக்கிறது.
0: பட்னேர் என்ற பெயர் பாட்டி அரசர்களின் பெயரிலிருந்து உருவானது. பின்னர் 1805 பிகானேர் அரசர் மகாராஜா சூரத் சிங் இந்த கோட்டையை கைப்பற்றிய நாள் இந்து கடவுளான ஹனுமான் ஜெயந்தியுடன் இணைந்திருந்ததால் இந்த பகுதி ஹனுமன்கர் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டது.
1: பழமையான சரஸ்வதி நதியின் கரையில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை வட இந்தியாவிலிருந்து மத்திய ஆசியாவிற்கு செல்லும் பழமையான வர்த்தக மற்றும் ராணுவ பாதைகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது.
0: இதனால் பல்வேறு அரசர்களும் படையெடுப்பாளர்களும் இந்த கோட்டையை கைப்பற்ற முயன்றனர்.
1: கோட்டையின் உள்ளே பழமையான அரண்மனை இடிபாடுகள், கோவில்கள் மற்றும் மதம் சார்ந்த நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன.
0: சில பகுதிகளில் ராஜ்புத் மற்றும் முகலாய கட்டிடக்கலை பாணிகளின் தாக்கமும் காணப்படுகிறது.
1: வரலாற்று காலங்களில் பல்வேறு ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட மாற்றங்களால் கோட்டையின் வடிவமைப்பில் பல கட்டிட மரபுகளின் கலவை பிரதிபலிக்கிறது.
0: இன்றும் பட்னேர் கோட்டை ஹனுமன்கரின் முக்கிய வரலாற்று சின்னமாக விளங்குகிறது.
1: அதன் தொன்மையான வரலாறு, ராணுவ முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை சிறப்பு காரணமாக இது வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது.

0: ராஜஸ்தானின் கோட்டைகள், இந்திய வரலாறு, வீர பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலை செழுமையின் உயிரோட்டமான சான்றுகளாக விளங்குகின்றன.
1: ஆம்பர், ஜெய்கர், நகர்கர், சித்தோர்கர், கும்பல்கர், ஜெய்சால்மார், மெஹ்ராங்கர், ஜுனாகர், ரந்தம்போர் மற்றும் காக்ரோன் போன்ற கோட்டைகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான வரலாறு, பாதுகாப்பு அமைப்பு மற்றும் கலைநயத்தை கொண்டிருக்கின்றன.
0: உயரமான மலைகள், பாலைவன பகுதிகள் மற்றும் நதிக்கரைகளில் அமைக்கப்பட்ட இக்கோட்டைகள் அக்கால அரசர்களின் ராணுவ திறமை மற்றும் பொறியியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த கோட்டைகள் வெறும் போர்க்கள அரங்களாக மட்டுமல்லாமல் அரசாட்சி, கலாச்சாரம், மதம் மற்றும் கலை வளர்ச்சியின் மையங்களாகவும் விளங்கின.
0: நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், பிரம்மாண்டமான அரண்மனைகள், வலிமையான மதில்கள், கண்ணை கவரும் சுவர் ஓவியங்கள், திறமையான நீர் மேலாண்மை அமைப்புகள் ராஜஸ்தான் கட்டிடக்கலையின் உயர்ந்த தரத்தை எடுத்துக்காட்டுகின்றன.
1: எனவே ராஜஸ்தானின் கோட்டைகள் இந்தியாவின் பெருமை மிக்க பாரம்பரிய சொத்துக்களாகவும் எதிர்கால தலைமுறைகளுக்கு வரலாற்றை எடுத்துரைக்கும் அழியாத நினைவுச் சின்னங்களாகவும் என்றும் நிலைத்திருக்கும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் கோட்டைகள் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் சண்முகவேல். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.

நேரம் 1:38:40. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஜெயம் திரைப்படத்தின் பாடல், பாடியவர்கள் திப்பு, மாணிக்க விநாயகம் குழுவினர்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம்

0: வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும், இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின்போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710ஆம் ஆண்டு பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய

0: சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
0: வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாயவிலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
2: என்னோட பேர் வந்து எஸ் மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
3: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 மணிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:55. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் துள்ளாத மனமும் தொள்ளும் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: பாலின விகிதம் மற்றும் குடும்ப நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான தகவல்களை தர நமது நிலையம் வந்திருப்பவர் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி அவர்கள். வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம். குமரி பண்பலை 101 வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த குமரி பண்பலைக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த உலக மக்கள் தொகை தினம் வந்து எப்போது ஏன் அனுசரிக்கப்படுகிறது, இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாமா?
1: இதற்கு சுவாரஸ்யமான பின்னணி இருக்குது. 1987 July 11 வந்து உலக மக்கள் தொகையோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 500 கோடியை, அதாவது 5 பில்லியனை தொட்டது. இது உலக நாடுகளுக்கிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திச்சு. பூமியின் வளங்கள் வந்து இந்த வேகமான வளர்ச்சிக்கு தாங்குமாங்கிற கேள்வியும் எழுந்தது. இந்த 5 பில்லியன் நாளை குறித்த விழிப்புணர்வின் விளைவாக 1981 ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் வந்து July 11 உலக மக்கள் தொகை தினமா அறிவித்தது. 1990 முதல் இது உலக அளவுல அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது.
0: இந்த தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன? நடப்பு ஆண்டுல நம்ம எந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் மேம்?
1: உலக மக்கள் தொகை தினம் என்பது வெறும் எண்ணிக்கையை கொண்டாடுவதில்ல, அது பூமியின் வளங்களுக்கும் மனித தேவைகளுக்கும் இடையே இருக்கிற சமநிலையை பற்றியது. ஆரோக்கியமான வாழ்வு, கல்வி மற்றும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு தங்களின் குடும்ப அமைப்பை பற்றி சுயமா முடிவெடுக்கும் உரிமைய உறுதி செய்வதுதான் இதோட நோக்கம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுங்கிறது கட்டாயப்படுத்துவது இல்ல, விழிப்புணர்வு மற்றும் முறையான மருத்துவ வசதிகள் மூலம் மக்களை வந்து திட்டமிட செய்வதுதான் இதோட நோக்கமா இருக்குது.
0: இந்த ஆண்டு உலக மக்கள் தொகை தினத்தோட கருப்பொருள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா இனி?
2: ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மையமாக வைத்து மக்கள் தொகை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கருத்தரங்குகள், பேச்சு போட்டி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காகவும் திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும் கர்ப்பங்களுக்கிடையே ஆரோக்கியமான கால இடைவெளியினை பேணுவோம் அப்படிங்கிறது தான். தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கும் ஒரு குடும்பத்தின் நிம்மதிக்கும் மிக முக்கியமான அடித்தளம் கர்ப்பங்களுக்கிடையேயான கால இடைவெளி ஆகும். திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் இரு பிரசவங்களுக்கு இடையே போதிய இடைவெளியை பேணுவதும் ஏதோ ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் அல்ல, இது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான தொடக்க புள்ளி என்பதைத்தான் ஆழமாக பதிவு செய்கிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள்.
0: கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்பிடும் போது தற்போதைய பிறப்பு விகிதத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம காண்கிறோம் மேம்?
1: இது முக்கியமான கேள்வி மேடம். உலக அளவிலும் குறிப்பா இந்தியாவிலும் மொத்த கருவளை வீதம், அதாவது அதை வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க, அது வந்து கணிசமா குறைஞ்சு வருது. முன்பெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வந்து 3 அல்லது 4 குழந்தைகள் என்ற நிலைமை இருந்தது, இப்ப அது குறைஞ்சு வருது. மக்கள் தொகை வெடிப்பு என்பது குறைந்து இப்போது மக்கள் தொகைய நிலைப்படுத்துதலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான அறிகுறிமம்.
0: பிறப்பு விகிதம் சமநிலைக்கு வர்றது மகிழ்ச்சி தான், ஆனா இந்த பாலின விகிதம், ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தற்போதைய சூழல்ல எப்படி இருக்கு மேம்?
1: பாலின விகிதத்துல வந்து நாம் நிறைய முன்னேறி இருக்கோம், இன்னும் முன்னேற வேண்டி இருக்கு. பெண் சிசு கொலை, ஒழிப்பு சட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் காரணமா கடந்த காலங்களை விட தற்போது பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது. இருப்பினும் சில பகுதிகளில் இன்னும் ஆண் குழந்தைகளுக்கான விருப்பம் வந்து மறைமுகமா நிலவுது. பிறப்பின் போது பாலின விகிதத்தை 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1000 பெண் குழந்தைகள் என்ற சரியான சமநிலைக்கு கொண்டு வர பெண் கல்வி மற்றும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும்.
0: குடும்ப நலத்திட்டங்கள்ல தற்காலிக இடைவெளி பற்றி அதிகம் பேசப்படுது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா மேம்?
1: நிச்சயமா சொல்றேன் மேடம். 2 குழந்தைகளுக்கு இடையே முறையான கால இடைவெளி விடுவதுதான் தற்காலிக இடைவெளி. இது தாய் மற்றும் சேய் இருவரின் ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியம். ஒரு பிரசவத்திற்கும் அடுத்த கர்ப்பத்திற்கும் இடையே குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறது. அதாவது ஒரு பிரசவத்துக்கும் அடுத்த கர்ப்பத்திற்கும், ஒரு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் இடைவெளி இல்ல, ஒரு பிரசவத்திற்கும் அடுத்த கர்ப்பத்திற்கும் இடையே குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறது. முதல் பிரசவத்துல இழந்த சத்துக்களை வந்து தாயோட உடம்பு வந்து மீண்டும் பெறுவதற்கு இந்த 3 ஆண்டுகள் அவகாசம் தேவைப்படுகிறது. போதிய இடைவெளி இருந்தால் மட்டுமே குழந்தைக்கு முறையான தாய்ப்பாலும் கவனிப்பும் கிடைக்கும். இந்த இடைவெளி இல்லையெனில் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் பிறக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு.
0: இந்த தற்காலிக இடைவெளியை கடைபிடிக்க தம்பதியருக்கு அரசு மற்றும் மருத்துவத்துறை வழங்கக்கூடிய தற்காலிக வழிமுறைகள் என்னென்ன?
1: இன்று பல எளிய பாதுகாப்பான தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு முறைகள் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பர் டி. இதுல வந்து 5 மற்றும் 10 ஆண்டுகள் என 2 விதமா இருக்கு. இதை ஒரு முறை பொருத்தி கொண்டா 3 முதல் 5 ஆண்டுகள் வரை

0: கர்ப்பத்தை தள்ளி போட இது ஒரு சிறந்த முறையா இருக்கு. அடுத்து அந்தாரா என்று அழைக்கப்படும் கார்மோன் ஊசிகள், 3 மாதங்களுக்கு 1 முறை போட்டுக்கொள்ளப்படும் ஊசி. அடுத்து வாய்மொழியாக உட்கொள்ளும் மாத்திரைகள் 2 விதமா இருக்கு. ஓரல் பில்ஸ் என்கிற தினசரி உண்ணும் மாத்திரைகள், சாயா பில்ஸ் என்கிற வாராந்திர மாத்திரைகள். அடுத்து ஆண்களுக்கான உரைகள், இது குடும்ப கட்டுப்பாட்டுக்கு மட்டுமில்லாது பால்வினை நோய்களில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறது. இந்த அனைத்து தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு முறைகளும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள்ல இது முற்றிலும் இலவசமா கிடைக்குது.
1: மக்கள் தொகை விழிப்புணர்வுல மிக முக்கிய பங்கு வகிப்பது வந்து பெண் கல்வி மற்றும் திருமண வயது சட்டம். இவ்வளவு இருந்த போதிலும் இன்னும் ஆங்காங்கே இள வயது திருமணங்கள், அதாவது 18 வயதுக்கு கீழே பெண்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு என்ன காரணமா?
0: துரதிருஷ்டவசமாக இது இன்னும் பல கிராமங்களிலும் பல நகர்ப்புற விளிம்பு நிலை மக்களிடமும் தொடர்கிறது மேடம். இதற்கு முக்கிய காரணங்கள்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு குறித்த பயம் இருக்கு. அடுத்து பொருளாதார சுமை, சமூக வழக்கம், அதாவது எங்க சமூக வழக்கப்படி சீக்கிரமா எங்க குழந்தைய திருமணம் செஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்ற அறியாமையினாலும் இளம் வயது திருமணங்கள் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, 18 வயதுக்கு கீழே ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வது அவளது அடிப்படை உரிமைகளை பறிக்கும் சட்டவிரோத செயலாகவும் இருக்குமா?
1: இளம் வயது திருமணத்தின் மூலமா ஒரு இளம் பெண் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன பாதிப்புகளை எதிர்கொள்றாங்க?
0: இது ஒரு பெண்ணின் உயிருக்கே ஆபத்தான விஷயம். மருத்துவ ரீதியாக ஒரு பெண்ணின் இளம் வயது திருமணம் மூலமா அவங்க முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே கர்ப்பமடைய வாய்ப்பு இருக்கு. இது பெண்ணின் உயிருக்கே ஆபத்தான விஷயம். மருத்துவ ரீதியாக ஒரு பெண்ணின் இடுப்பு எலும்புகளும் உடலின் பிற உறுப்புகளும் 18 முதல் 20 வயதில் தான் முழுமையான வளர்ச்சி பெறுகின்றன. இதோட பாதிப்புகள் மற்றும் விளைவுகள்னு பார்த்தோம்னா தாய்க்கு ஏற்படும் பாதிப்புகள், முதல்ல வந்து தாய்க்கு ஏற்படும் என்னென்ன பாதிப்புகள்னு பார்ப்போம். கடுமையான இரத்த சோகை, பிரசவ கால உயர் இரத்த அழுத்தம் இருக்கும், பிரசவத்தின் போது உயிரிழக்கும் அபாயமும் இருக்கும். இதே குழந்தைக்கு ஏற்படும் பாதிப்புன்னு பார்த்தோம்னா குறை பிரசவமா இருக்கும், பிறக்கும் போதே எடை குறைவாக இருக்கும், குழந்தையின் மரண விகிதம் வந்து அதிகரிக்கும். மன ரீதியான பாதிப்புன்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான மன முதிர்ச்சி அந்த தாய்க்கு இல்லாததால கடுமையான மன அழுத்தம் மற்றும் பயம் ஏற்படும்.
1: நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரியுது, இந்த இள வயது திருமணங்கிறது தாய்சேய் ஆரோக்கியம் சார்ந்தது மட்டும் இல்ல, சமூக ரீதியாகவும் அந்த பெண்ணை, இளம் பெண்ணை முடக்கியும் விடுது இல்லையா?
0: கண்டிப்பா மேடம், அந்த பெண்ணை வந்து கண்டிப்பா முடக்கி விடும். ஒரு சிறுமி கர்ப்பமாகும் போது அவளது பள்ளி அல்லது கல்லூரி படிப்ப பாதியிலேயே நின்று விடுது. அடுத்து வந்து கல்வி இல்லாததால அவளுக்கு பொருளாதார சுதந்திரமும் கிடைப்பதில்ல. இதனால அவ வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை சார்ந்தே வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறா. இளம் வயது திருமணம் அதனால் ஏற்படும் கர்ப்பம் என்பது வந்து ஒரு பெண்ணை மட்டுமில்ல அவளுக்கு பிறக்கும் குழந்தையையும் வறுமையிலையும் ஊட்டச்சத்துப்பாடு குறைபாட்டிலையும் தள்ளிவிடுகிறது.
1: இந்த சவால்களை சமாளிச்சு மாற்றத்தை கொண்டு வரணும்னா இந்த சமூகம் என்ன செய்யணும்?
0: மொத்தம் 3 விஷயங்களை மிக முக்கியமா செய்யணும் மேடம். பெண் கல்வியை முதல்ல உறுதி செய்யணும். பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் இளங்கலை பட்டப்படிப்பாவது கிடைக்கத இந்த சமூகம் வந்து உறுதி செய்யணும். அடுத்து 2வது பார்த்தோம்னா சமூக விழிப்புணர்வு. கிராமப்புறங்களில் உள்ள பெற்றோர்களுக்கு இளம் வயது திருமணத்தின் சட்ட ரீதியான தண்டனைகளையும் மருத்துவ ஆபத்துகளையும் தொடர்ந்து எடுத்துரைக்க வேண்டும். 3வதா பாத்தீங்கன்னா ஹெல்ப் லைன், குழந்தை பாதுகாப்பு உதவி எண் 1098. இது யாருக்காகன்னு பார்த்தோம்னா 18 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள் மற்றும் அவர்களது பாதுகாப்பு குறித்து புகார் அளிக்க நினைப்பவர்களுக்கு இதுல கூப்பிட்டுக்கலாம். எப்போது அழைக்கலாம்? குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் முறை, கடத்தல், பாலியல் வன்கொடுமை அல்லது ஆதரவற்ற நிலையில் இருக்கும் குழந்தைகளை காப்பாற்ற இந்த எண்ணை உடனடியா தொடர்பு கொள்ளலாம். 2வது பார்த்தோம்னா பெண்கள் பாதுகாப்பு உதவி எண் 181. இது யாருக்காக அப்படின்னா குடும்ப வன்முறை, பாலியல் தொல்லை அல்லது அவசர காலங்களில் உதவி தேவைப்படும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கானது. இதோட வசதிகள் இந்த எண்கள் மூலம் வந்து காவல்துறை உதவி கிடைக்கும், மருத்துவ உதவி கிடைக்கும், தற்காலிக தங்குமிடம் கிடைக்கும் மற்றும் சட்ட ஆலோசனைகள் இலவசமா வழங்கப்படும். 3வது காவல்துறை அவசர உதவி எண் 100 அல்லது 112. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஏதேனும் உடனடி ஆபத்து அல்லது அவசர சூழல் ஏற்படும் போது உடனடியாக காவல்துறையின் உதவியை பெற இந்த எண்களை அழைக்கலாம். பிற முக்கிய சேவைகள் என்னலாம்னு பார்த்தோம்னா சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு, அடுத்து காவலன் செயலி, அந்த இது வந்து தமிழக அரசின் இந்த செயலியை வந்து நம்ம என்ன செய்யணும்னா மொபைல்ல பதிவிறக்கம் செய்து கொள்ளணும். ஆபத்தான கட்டத்துல அந்த ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் உங்கள் இருப்பிட தகவல் உடனடியா கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றுவிடும். போலீஸ் விரைந்து வந்து உதவும். அடுத்து சைபர் குற்றங்கள் புகார், 1930. ஆன்லைனில் அல்லது சமூக வலைத்தளங்களில் பெண்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்த நம்பர்ல புகார் செய்யலாம். குறிப்பு வந்து இந்த எண்கள் அனைத்துமே என்னன்னா கட்டணமில்லா எண்கள், மொபைல்ல பேலன்ஸ் இல்லை என்றாலும் இந்த எண்களை தொடர்பு கொள்ள நம்மளால முடியும்.
1: மக்கள் தொகை தினத்தின் உண்மையான நோக்கம் இது போன்ற சமூக அவலங்களை ஒழிப்பதில் தான் இருக்கிறது அப்படிங்கறத

0: ஆழமாக புரிய வைத்ததோடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது தனி மனிதனின் கடமை மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பொறுப்பு என்பதையும் உணர்த்தியமைக்கு மிக்க நன்றி மேம்.
1: நன்றி மேடம். பெண் குழந்தைகள் நாட்டின் கண்கள், அவர்களை போற்றுவோம். ஆரோக்கியமான குடும்பமே வளமிக்க நாட்டின் அடித்தளம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த குமரி பண்பலை 101 குழுவிற்கும், குறிப்பாக கேள்விகளை ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்ட உங்களுக்கும், நடுவுல இதை கேட்டுட்டு இருக்கிற நாகர்கோவில் குமரி பண்பலை நேயர்கள் எல்லோருக்கும் என மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வானொலி கேளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.
2: இதுவரை உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சர்ஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனே ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.
7: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் 0.5% வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அரசு தொழில்நுட்ப கல்லூரியின் 1வது ஆண்டு மற்றும் நேரடி 2வது ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். 1வது ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2வது ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் ₹2,287 மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் 1வது ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 இடங்கள் உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளாா்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:30. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.

மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் கரகாட்டம். வழங்குவோர் கே பொன்னுத்தாயி குழுவினர். நிகழ்ச்சியின் முதலில் மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள்.

மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை கே பொன்னுத்தாயி குழுவினர் வழங்கிய கரகாட்ட நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55 20 நொடி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துறை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர், லக்கூர், சின்னக்கல்லாறு, மணம்பூண்டி, வால்பாறை, எறையூர், மணலூர்பேட்டை, சீர்காழி, நாகப்பட்டினம், கலையநல்லூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சூலாங்குறிச்சி, பார்வுட், கோத்தகிரி, திருக்கோயிலூர், வெட்டிக்காடு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, ரிஷிவந்தியம், சின்கொனா, கொள்ளிடம், கோவிலாங்குளம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், தியாகதுர்கம், பொன்னை அணை, பெருந்துறை, மிமிசால், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, மாத்தூர், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி, கிளன்மார்கன், கொடைக்கானல், ஆலக்கரை, பிள்ளையார்குப்பம், தேவக்கோட்டை, அவலாஞ்சி, நெய்வேலி, சங்கரிதுர்க், திருப்பாலபந்தல், முத்துப்பேட்டை, மடம்பூண்டி, பெருந்துறை, வேப்பூர்

0: உளுந்தூர்பேட்டை, தானியமங்கலம், தென்பரநாடு, கரம்பக்குடி, குண்டேரிப்பள்ளம், ஷோலிங்கர், நீடாமங்கலம், காட்டுமன்னார் கோவில், கஞ்சனூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, பொன்மலை, மேட்டூர், வருங்காபுரி, ஆயின்குடி, வடக்குத்து, மேல்குடலூர், பெரியாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குன்னூர், கொடலூர் பஜார், வீரகவூர், காட்டுமயிலூர், வேங்கூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, தலைஞாயிறு, ஒரத்தநாடு, கடலூர், அண்ணாமலை நகர், ஊத்து, பவானி, குறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, திருக்கோவிலூர், அரியலூர் கேம்ப், நகுடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆனந்தாபுரம், கிண்ணக்கோரை, குடுமியான்மலை, சோத்துப்பாறை, அரிமளம், தேவாலா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மழைக்கு வாய்ப்பில்லை. 17ஆம் தேதியன்று லேசானது முதல் மிதமான மழை எங்கும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மிதமான மழை.
1: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்திகள்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நூலகங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட

0: பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமிக்க வருகிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:02. தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போடிச்சர் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000+ பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: வணக்கம் நேயர்களே, குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. நம்மோடு பிறந்து நம்மோடு வாழ்ந்து நமக்கே தெரியாம நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு உன்னதமான விஷயம் காற்று. இன்னைக்கு திரைக்களஞ்சியத்துல காற்று அப்படிங்கிற தலைப்புல நமக்காக பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்காங்க வெட்டூர்னி மடம் ஜெரால்டின் லீனர்ஸ். கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கு இசையால் வடிவம் கொடுத்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். சுவாசமாய் மாறும்போது உயிரை தாங்கும் காற்று, அதுவே ஒரு கவிஞனின் பேனாமுனையில் சிக்கும் போது காதலை தாங்கி வரும் தூதாக மாறுகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக நம் மனதை வருடி செல்ல போகிறது பூங்காற்று. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில் வருவது வெற்றி விழா.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலை கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நாளை 12 நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டையின் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

3:12 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் காற்று என்றும் பாடல் வரிகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. காற்று வீசியதும் மனதிற்குள்ளே ஒரு இதமான குளுமை. நீர்களை தமிழ்ல காற்றுக்கு திசைகளை வச்சு எத்தனை பெயர்கள் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை எவ்வளவு ஆழமா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கறத காட்டுது. தெற்கிலிருந்து வீசினா அது தென்றல், நம் மனதை வருடும் காற்று. வடக்கிலிருந்து வந்தா அது வாடை காற்று, பிரிவின் துயரை கூட்டும் குளிர்ந்த காற்று. கிழக்கிலிருந்து வீசினா அது கொண்டல் காற்று, அதாவது மழை மேகங்களை சுமந்து வரும் காற்று. மேற்கிலிருந்து வீசினா அது கச்சான் காற்று, கொஞ்சம் வெப்பமான காற்று அப்படின்னு அர்த்தம். திரைக்களஞ்சியத்தில் இனி வீசப்போகிறது இளங்காற்று. இளையராஜாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் பிதாமகன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
4: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
8: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் சி சுஜா அவர்கள். அமுத சுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் பிற்பகல் 3:21. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனே நேரம் திரைக்களஞ்சியத்தில்.

இன்று எத்திரை களஞ்சியத்தை காற்று எனும் பாடல் வரிகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. காதலை தாண்டி காற்றுக்கு ஒரு தத்துவார்த்தமான குணமும் இருக்கு. காற்று யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை. ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம் அப்படின்னு எந்த எல்லையுமே காற்றுக்கு கிடையாது. அது எல்லாருக்குமே பொதுவானது. அதனாலதான் நம்ம மகாகவி பாரதியார் இயற்கையை தன் காதலியா நினைச்சு பாடுறப்ப, காற்று வெளியிடை கண்ணம்மா, இந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அப்படின்னு பாடியிருக்காரு. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் புன்னகை தேசம் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன்.

0: ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
3: ஆமாம் மன்னா.
2: யானை படைகள்
3: தயார் மன்னா.
2: குதிரை படைகள்
3: கிளம்பிவிட்டது மன்னா.
2: சரி, புறப்படுவோம்.
4: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
4: அது வந்து மன்னா.
2: சரி, புறப்படுவோம், வாரும்.
4: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
2: வாள் எதற்கு?
4: போருக்கு.
2: போருக்கு செல்வது யார்?
4: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
2: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
4: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
2: அங்கே என்ன முணுமுணுப்பு?
1: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
4: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

0: நேரம் பிற்பகல் 3:29. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் திரைக்களஞ்சியத்தில். இலைகளின் அசைவில்தான் காற்றுக்கு முகவரி கிடைக்கிறது. உன்னோடு பேசும்போதுதான் என் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடைக்கிறது. காற்றை பற்றிய ஒரு குட்டி அறிவியல் சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுக்கலாமா? விண்வெளியில காற்று கிடையவே கிடையாது. காற்று இல்லாததால அங்க சத்தமே கேட்காது. ஏன்னா சத்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க காற்று ஒரு மீடியேட்டரா தேவைப்படுது. அப்போ நம்ம பூமியில கேட்கிற ஒவ்வொரு பாட்டும் இசையும் நம்ம காதுகளுக்கு வர்றதுக்கு இந்த காற்று தான் காரணம். இசைக்கு காற்றே முகவரி. இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம் பவர் பாண்டி திரைப்பட பாடல்.
1: சிக்கா கச்சிக்கா ஜி, சிக்கா கச்சிக்கா ஜி, சிக்கா கச்சிக்கா ஜி.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின்

0: துவக்க விழா.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: கடல் காற்றின் இசையாய் குமரி மண்ணின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:33. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் காற்று என்னும் தலைப்பில் பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருப்பவர் வெட்டோர்னி மடம் ஜெரால்டின் லேனஸ். நீர்களே, காற்றுக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு. அது தனக்குன்னு எந்த வடிவத்தையுமே வச்சுக்கிறது கிடையாது. அது ஒரு நந்தவனத்துக்குள்ள போனா பூக்களுடைய வாசத்தை சுமந்துகிட்டு தென்றலா வரும். அதுவே ஒரு போர்க்களத்துக்குள்ள போனா தூசிகளை சுமந்துட்டு புயலா வரும். காற்று எதை தொடுதோ அதுவாகவே மாறுது. அதே மாதிரிதான் நம்முடைய மனமும். நாம எந்த மாதிரியான மனிதர்களோட பழகிறோம், என்ன மாதிரியான எண்ணங்களை சிந்திக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம குணமும் அமையுது. சோ நம்ம மனசை எப்போதுமே ஒரு நந்தவனமா வச்சுக்குவோம். அப்பதான் நம்ம கிட்ட இருந்து வர வார்த்தைகள் தென்றல் காற்றாய் வீசும். நிகழ்ச்சியில் இனி வீசப்போகிறது தென்மேற்கு பருவ காற்று. கர்த்தமா திரைப்படத்திற்காக கே.எஸ். சித்ரா பாடிய பாடல், இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
5: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
4: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
5: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
4: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
4: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
5: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
4: முல்லைச்சரம்.
6: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:50 உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் மாவட்ட குடும்ப நல செயலக விரிவாக்க கல்வியாளர் என் ஷீலா ஜோதி ஆகியோர். கேட்க தவறாதீர்கள். நேரம் பிற்பகல் 3:41. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் திரைக்களஞ்சியத்தில். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் காற்று என்னும் தலைப்பில் வெளிவந்துள்ள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கைக்குள்ளாகப்படும் ஆனால் கண்ணுக்கு அகப்படாது, ஓடினாலும் களைப்படையாது, தூங்கினாலும் ஓய்வெடுக்காது, அதுதான் காற்று. நாம் தூங்கினாலும் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் மூச்சு காற்று மட்டும்தான். இந்த உலகத்துல ஓடி ஓடி உழைக்கிற நாம நமக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த இயற்கை காற்றை ஆழமா சுவாசிச்சு ரசிச்சிருக்கோமா?

இன்னைக்கு இந்த திரைக்களஞ்சியத்தின் இசைக்காற்றோடு நிஜ காற்றையும் கொஞ்சம் நிதானமாக சுவாசிப்போம். வாழ்க்கை ரொம்ப அழகாக தெரியும். இனி வீசப்போவது வைகரை காற்று. உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக டி ராஜேந்தர் இசை மற்றும் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேரம் பிற்பகல் 3:48. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் திரைக்களஞ்சியத்தில். காற்று தனியாக இருக்கும்போது அதுக்கு எந்த சத்தமுமே கிடையாது, அது முற்றிலும் மௌனமாவே இருக்கும். ஆனா அதே காற்று ஒரு மூங்கில் மரத்தோட துளைகளுக்குள்ள புகுந்து வரும்போதுதான் அது புல்லாங்குழல் இசையா மாறுது. ஒரு பாறையோட இடுக்கல மோதுறப்பதான் அது கடல் அலையின் ஓசையா மாறுது. அதாவது காற்று எதோட மோதி எதற்கு கட்டுப்படுதோ அங்கதான் ஒரு அழகான இசை பிறக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க. நாம சந்திக்கிற தடைகளும் மோதல்களும் நம்மை காயப்படுத்துறதுக்காக இல்ல, நமக்குள்ள இருக்கிற திறமைகளை ஒரு அழகான இசையா இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான். தடைகளை கண்டு மிரளாம காற்றை போல இசையாகி முன்னேறி கொண்டே இருப்போம். நிகழ்ச்சியில் இனி வீசப்போவது இளமை எனும் பூங்காற்று. கண்ணதாசனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக பாடிய பாடல். உன் நினைவுகள் என் அறைக்குள் வீசும் காற்று போன்றது, கதவை மூடினாலும் ஜன்னல் வழியே நுழைந்து விடுகிறது.

இன்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் காற்று என்ற ஒற்றை சொல்லோடு பயணித்தது எப்படி இருந்துச்சு? கண்ணுக்கு தெரியாத காற்றை கவிதைகளாலும் பாடல்களாலும் உங்கள் காதுகளின் வழியே மனதிற்குள்ளே கடத்திருப்போம் அப்படின்னு நம்புறேன். காற்று வீசுவதை நிறுத்தப்போவதில்லை. அதுபோலவே நம் குமரி பண்பலை 101 இசைக்காற்றும் உங்களை என்றும் தாளாட்டி கொண்டே இருக்கும். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் காற்று எனும் தலைப்பில் பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியவர் வெட்டோர்னி மடம் ஜெரால்டின் லீனஸ்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் பிற்பகல் 3:52. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் பங்கேற்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி உரையாடல் கேட்கலாம். உரையாடலில் பங்கு பெறுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் மாவட்ட குடும்ப நல செயலக விரிவாக்க கல்வியாளர் என் ஷீலா ஜோதி ஆகியோர்.
2: வாங்க கவிதா, உட்காருங்க.
3: வணக்கம் சிஸ்டர், என்னோட ரிப்போர்ட் வந்துச்சா?
2: ரத்த பரிசோதனை முடிவு பார்த்தேன், அனிமியா ஆரம்பிச்சிருக்கு, உடம்புல இரும்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கு.
3: ஆமா சிஸ்டர், எப்பவுமே ஒரே சோர்வா இருக்கு. வீட்டு வேலையும் பாத்துட்டு 2 வயசு பையனையும் கவனிச்சுக்கவே முடியல. அதுக்குள்ள இப்போ 2வது தடவை தற்செயலா கர்ப்பம் ஆகிட்டேன்னு ஒரு பயமா இருக்கு. இன்னும் டெஸ்ட் பண்ணி பாக்கல சிஸ்டர்.
2: பயப்படாதீங்க கவிதா, முதல்ல பரிசோதனை செய்து தெளிவுபடுத்திக்கலாம். ஆமா, உங்க பையனுக்கு இப்போதான் 2 வயசு முடிஞ்சது, அதுக்குள்ள அடுத்த கர்ப்பத்தை பத்தி யோசிக்கிறது உங்க உடம்புக்கு ரொம்ப கஷ்டம் கவிதா.
3: ஆமா சிஸ்டர், எனக்கும் இப்போதைக்கு குழந்தை வேணாம் தான் தோணுது. ஆனா எப்படி தள்ளி போடுறதுன்னு சரியா தெரியல. இப்ப ஒருவேளை கர்ப்பமா இருந்தா என்ன பண்றதுன்னே புரியல.
2: தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காகவும் திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும் கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான கால இடைவெளியினை பேணுவோம் அப்படிங்கறது தான் நம்ம அரசாங்கம் வந்து இப்ப ஒரு முக்கியமான விழிப்புணர்வை முன்னெடுத்துட்டு வராங்க கவிதா.
3: கர்ப்பங்களுக்கிடையே ஆரோக்கியமான கால இடைவெளி அப்படின்னா என்ன சிஸ்டர்? எத்தனை வருஷம் கேப் இருக்கணும்?
2: உலக சுகாதார நிறுவனத்தோட வழிகாட்டுதலின் படி ஒரு பிரசவம் முடிஞ்சு அடுத்த கர்ப்பத்துக்கு நடுவுல குறைஞ்சது 3 வருஷம் ஆரோக்கியமான கால இடைவெளி இருக்கணும் கவிதா.
3: 3 வருஷமா? எதுக்காக சிஸ்டர் அவ்வளவு நாள் இடைவெளி விடணும்?
2: அதுலதான் தாயோட நலமும் குழந்தையோட நலமும் ஒளிஞ்சிருக்கு. காரணங்களை உனக்கு எளிமையா சொல்றேன். ஒரு பிரசவத்தின் போது தாயோட உடம்புல இருந்து ஊட்டச்சத்துக்கள், கால்சியம், இரும்பு சத்து எல்லாம் குழந்தைக்கு போயிருக்கும். அந்த இழப்புகளை தாயோட உடம்பு மீண்டும் புதுப்பிச்சு பழைய ஆரோக்கியத்தை அடைய குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ள அடுத்த கர்ப்பம் தரிச்சா தாய்க்கு தீவிர ரத்த சோகை ஏற்பட்டு பிரசவ காலத்துல உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். முதல் குழந்தைக்கு குறைந்தது 2 வருடங்களாவது தாய்ப்பால் கொடுக்கணும். அப்போதுதான் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சீக்கிரமே அடுத்த குழந்தை பிறந்தா முதல் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய தாய்ப்பாலும் அம்மாவோட அரவணைப்பும் பறி போயிடும். அதோட அடுத்து பிறக்கிற குழந்தையும் போதிய இடைவெளி இல்லாம குறை பிரசவமா பிறகுதா அதிக வாய்ப்பு இருக்கும்.
3: ஐயோ, நீங்க சொல்றத யோசிச்சாவே பயமா இருக்கே சிஸ்டர். நம்ம கவனக்குறைவா இருந்தா அது பறக்க போற குழந்தையும் பாதிக்கும், நம்மையும் பாதிக்குமா சிஸ்டர்?
2: ஆமா கவிதா, அது மட்டும் இல்ல, இதனாலதான் நிறைய பேருக்கு திட்டமிடப்படாத கர்ப்பம் ஏற்படுது. உடம்பும் மனசும் தயாராகாத நிலையில கர்ப்பமாகும் போது சிலர் பாதுகாப்பற்ற முறையில் கர்ப்பத்தை கலைக்க முயற்சி செய்யறாங்க. அது பெண்களோட உயிருக்கே ஆபத்தா முடியுது. இதை தடுக்கத்தான் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும்.
3: உண்மைதான் சிஸ்டர். ஆனா இந்த ஆரோக்கியமான கால இடைவெளிய நம்ம எப்படி சரியா கடைபிடிக்கிறது? அதுக்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா சிஸ்டர்?
2: ஏன் இல்ல, நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள்ல தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு முறைகள் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. பிரசவம் முடிஞ்ச உடனே கர்ப்பைக்குள்ள வைக்கும் காப்பர் டீ, 3 மாசத்திற்கு 1 முறை போட்டுக்கொள்ளும் அந்தாரா தடுப்பூசி, சாயா மாத்திரைகள் மற்றும் தற்காலிக தடுப்பு முறைகள்னு பல வழிகள் இருக்கு. உனக்கு எது பொருத்தமானதுன்னு டாக்டர் ஆலோசனையோட நீயே தேர்வு செஞ்சுக்கலாம்.
3: ஓ, இவ்வளவு வழிகள் இருக்கா சிஸ்டர்? இத பத்தி விழிப்புணர்வு இல்லாததால் தான் நாங்க தப்பு பண்ணிடுறோம். முதல்ல என் கனவு கிட்டயும் இத பத்தி பேசி புரிய வைக்கிறேன் சிஸ்டர்.
2: ரொம்ப நல்லது கவிதா. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உனக்கு சிறுநீர் பரிசோதனை செஞ்சு பாத்துடலாம். ஒருவேளை கருப்பம் இல்லனா உடனே தற்காலிக இடைவெளிக்கான வழியே ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா டாக்டரோட கண்காணிப்புல உன்னை எப்படி பாதுகாப்பா பாத்துக்கணுங்கறத நான் வழிகாட்டுறேன். பயப்படாத.
3: ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கர்ப்பங்களுக்கு நடுவுல இடைவெளி விடுறது எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் சிஸ்டர் முழுமையா புரிஞ்சது. இனி என் ஆரோக்கியத்திலயும் என் குழந்தையோட நலத்திலயும் கவனமா இருப்பேன் சிஸ்டர்.
1: இதுவரை உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்டீர்கள். உரையாடலில் பங்கு பெற்றவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் மாவட்ட குடும்ப நல செயலக விரிவாக்க கல்வியாளர் என் ஷீலா ஜோதி ஆகியோர்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: குட்டிகளை உங்களுக்காக இன்று இரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. மறக்காம கலந்துகிட்டு உங்களுக்கு தெரிந்த கதை, பாட்டு, திருக்குறள் இப்படி எதுவா இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடர் தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புரவலரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள். தே நமது தொடர் படைப்பாளர் பி உஷாதேவி அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள். நேர்களை இன்று இரவு 9:15 உங்களுக்காக பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழலாம். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருஜயா எசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று

0: ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: மாலை வணக்கம் நேயர்களே, காற்றலிகளில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101. இது நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:03. இப்போது கேட்போம்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல் கேட்கலாம். தேசிய குடும்ப நல உதவி திட்டம் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் தேசிய சமூக உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் திடீரென உயிரிழந்தால் அந்த குடும்பம் உடனடி பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் ஒரு முறை நிதி உதவி வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பத்திற்கு ஒரு முறை ₹20,000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தும் விதிமுறைகளின் அடிப்படையில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு தொகை வழங்கப்படுகிறது. யாரெல்லாம் பயனடையலாம் என்றால், குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் உயிரிழந்திருக்க வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியான குடும்பங்கள், உயிரிழந்தவரின் வயது திட்ட விதிகளின்படி நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும். தகுதியான குடும்பங்கள் தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட நிர்வாகம் அல்லது சமூக நலத்துறை அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையவழி விண்ணப்ப வசதி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்பத்தின் துயரமான சூழலில் உடனடி பொருளாதார ஆதரவை வழங்கும் இந்த திட்டம் பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளித்து வருகிறது. ஒரு குடும்பத்தின் ஆதாரமாக இருந்த நபரை இழப்பது என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இருப்பினும் அந்த குடும்பம் உடனடியாக எதிர்கொள்ளும் பொருளாதார சிரமத்தை ஓரளவு குறைக்க தேசிய குடும்ப நல உதவி திட்டம் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக செயல்படுகிறது. அரசின் நலத்திட்டங்களை அறிந்து தகுதியானவர்கள் பயன்பெற உதவுவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நேரம் 4:06. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வாரத்தோட நிறைவான நாள், நிறைய பேருக்கு விடுமுறை நாளும் கூட இல்லையா? குழந்தைகள் எல்லாம் ஜாலியாக அப்படி விளையாடிட்டு இருப்பாங்க. பெற்றோர்களும் கொஞ்சம் வேலை, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னாலே கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படி ஜாலியாட்டு குழந்தைங்க கூட விளையாடி பேசி சிரித்து அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் என்ன கூட சொல்லலாம் இல்லையா குடும்ப தலைவர்களுக்கெல்லாம். சரி, இந்த ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதில் உங்களுக்கு உங்களோட விருப்பப்பாடலை நம்ம பண்பலில் கேட்டு ரசித்தா எப்படி இருக்கும்? அதற்காக தான் ஆரம்பமாகிறது SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இப்போது உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னா இப்போவே குறுஞ்செய்தியை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495936210. இந்த எண்களில் வந்து NGL அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் வந்து எந்த திரைப்படத்திலிருந்து அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் சேர்த்து நம்பர் ஒரு தடவை கூட சொல்லிடலாம். 94 95 96 32 10 இந்த அலைபேசி எனக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா 5 மணிக்குள்ளாடி உங்களோட விருப்ப பாடலில் நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் பாடலாக தெண்டலே என்னை தொடு திரைப்பட பாடலை தான் கேட்க

இருக்கிறோம். இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேஸ் த சிஸ் ஜானகி பாடிய சூப்பரான இந்த பாடல் வருது. இந்த பாடலை விருப்ப பாடலாக தேர்வு செய்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேர்கள் சுங்கன்கடையிலிருந்து வைதேகி, வினு, சிவானி, சாய்சரண். இந்த நேர்களின் விருப்பமாக தெண்டலே என்னை தொடு திரைப்பட பாடல்.

ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தாச்சு. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கிழக்கு வாசல் திரைப்படத்துலேருந்து இளையராஜா இசையில் இளையராஜா பாடிய ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. இந்திரன் மணி முருகன் நாகராஜன் இந்த நேர்கள் நாகர்கோவிலிருந்து இந்த நேர்களின் விருப்பமாக கிழக்கு வாசல் திரைப்பட பாடல்

0: பரபரக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்லச்சிட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

2620429020972 இணைப்பெண்ணாக 04652 அலைபேசி எண் 8903257039 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நேரம் 4:17. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரில் எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கில்லி திரைப்பட பாடல எஸ்எம்எஸ் வழிய விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், புலியர் குறிச்சியிலிருந்து ஆஷிகா சித்ரா இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க கில்லி திரைப்பட பாடலை. சுபிந்தர் சிங் மாணிக்க விநாயகம் பாடிய பாடல், கபிலனின் வரிகளில் வித்யாசாகர் இசையில்.

இன்று இரவு 8:30 இலக்கிய சொல்லை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புரவலரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள். தேனமுத்து தொடர் படைப்பாளர் பி உஷா தேவி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெற கேட்கலாம் இன்று இரவு 8:30.

4:24 கேட்டுட்டே இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததாக வெள்ளமோடி நடராஜன் இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் இப்போது நமது பண்பலையில்.

நேரம் 4:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலியிலே குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் ஜெயஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் கிருஷ்ணச்சந்தர் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் பசும்பொன் திரைப்படத்திற்காக. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஊட்டுவாழ் மடம் மூலி. இந்த நேயரின் விருப்பமாக இந்த பாடல் இப்போது.

மாலை மணி 5:50 உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள். கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நேரம் 4:36. இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல், பாக்யராஜன் இசையில் 6:66 திரைப்பட பாடல். இந்த பாடலை எஸ்எம்எஸ் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க சுங்கன்கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன் ஸ்ரீகுட்டன். இந்த நேர்களின் விருப்பமாக இந்த பாடல்.

எஸ்எம்எஸ் உங்கள் ஜெயிஸ் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட விருப்பப்பாடல கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. எஸ்எம்எஸ் உங்கள் ஜெயிஸ் நிகழ்ச்சி வாயிலாக எஸ்எம்எஸ் அனுப்பிய நேர்களோட பாடல்கள் வலம் வரும் சூப்பரான தருணம் தான் இது. நேரம் 4:41 ஆயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக நாட்டாமை திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்கும் இந்த நேயர் புனேநகர் ஜே ஜெயக்குமார். இந்த நேயரின் விருப்பமாக இந்த பாடல் இப்போது பண்பலையில்.

7:20 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் சி சுஜா அவர்கள். அமுது சுரபி பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க தவறாதீர்கள். சூப்பரான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக எஸ்எம்எஸ் உங்கள் ஜெயஸ் நிகழ்ச்சியில் அனுப்பிட்டு அந்த நிகழ்ச்சி அப்படி சூப்பரா கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் இளையராஜாவின் வரிகளில் இதய கோவில் திரைப்பட பாடல் தான் வல வர இருக்கு. இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக எஸ்எம்எஸ் வழி விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேற்கு சூரப்பள்ளத்திலிருந்து சண்முகம் ஜெயந்தி

0: நேர்களை நிறைவு பெறுகிறது எஸ்எம்எஸ் உங்கள் ஜெய்ஸ் நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையில் செல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத்ஆம்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

5:03. இனிய மாலை பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிரலை ஆரம்பமாவது. முன்னெச்சரம்: அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

பாடல் கேட்ட திசை நோக்கி கண்கள் தேட, பொறுமை என்பது இழந்து கால்களும் அவ்வழி செல்ல, தேடலுக்கு விடை கிடைத்ததா? புலமைப்பித்தன் வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய குமரிக்கோட்டம் திரைப்பட பாடல் மொழிசுரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்போம்.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச

0: உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

அலைவீசும் குமரியில் இசை பாடும் பண்பலை எங்கேயும் இப்போதும் உங்களுடன் குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:09. முழுச்சிறம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. 1-2 அல்ல, 1000 கற்பனையும் 1000 சிந்தனையும் இவரில். வி குமார் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய ஏழைக்கும் காலம் வரும் திரைப்பட பாடல் முழுச்சிறம் நிகழ்ச்சியில் எடுத்ததாக

0: காலம் வரும் திரைப்பட பாடலை கேட்டோம்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்று மாலை மணி 5:50 உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்பநலத்துறை அலுவலர்கள், கன்னியாகுமரி மாவட்ட குடும்பநலத்துறை புள்ளிவிவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர். முன்னச்சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நேரம் 5:14. நினைவுகள் ஒன்றான பின்னும் தூரம் இன்னும் இன்னும் நீள்வதும் எதனாலும் சிலவற்றுக்கு காலம்தான் பதிலாய் அமையும்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர், தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புறவளரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் பி உஷா தேவி அவர்களுடைய நேர்முகம் ஆகியன இடம்பெறும். 5:20:30 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. முழுச்சிற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை 101. வாழ்க்கையினை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லைங்க. ஒவ்வொரு அனுபவமே நமக்கு சொல்லித்தரும் பாடம் வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லியாகணும். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய மறுபடியும் திரைப்பட பாடல்.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலை கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு நாளை நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலை கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

5:27, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. முன்னச்சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரமாய். இவ்வளவுதான் பாடல் கேட்டாலும் நமக்கு பிடிச்ச பாட்டை நாம கேட்டா தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படித்தானே? நிஜமா உங்களுக்கு பிடிச்ச பாடலை இன்று கேட்டு ரசிக்கலாம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சி வலம் வர இருக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னவோ அதை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைய 2602240209 7222 இணைப்பு எண்ணாக

0462-6552, அலைபேசி எண் 8903-2-57039. இத்தனை நாட்கள் மறைந்திருந்து இப்போது என் கண்முன்னே வந்ததேனோ பெண்மானே, அப்படி கண்ணில் படாமல் எங்கிருந்தாய் அப்படிங்கிற கேள்விதான் இவர் கேட்கிறாரு. ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல்தான் அடுத்ததாக. விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வின்னர் திரைப்பட பாடல். மல்ல மம்முள்ள சரத் கிருஷ்ணா அடுத்த பாடலாக கேட்போமா?

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும்

0: அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

மயங்கும் நேரத்தில் மனம் லேக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்பமோ துன்பமோ சில நேரங்கள்ல இயற்கையே நமக்கு துணையாக தோன்றும். தனிமையின் பிடியில் பல கேள்விகளை இயற்கையிடம்தான் கேட்கிறோம். இங்கே இவரும் மழையிடம் தன் மனநிலையை பற்றி கேட்கிறார். பதில் கிடைக்குமா?

0: இயங்கும் நேரத்தில் மனம் லேக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்பமோ துன்பமோ சில நேரங்கள்ல இயற்கையே நமக்கு துணையாக தோன்றும். தனிமையின் பிடியில் பல கேள்விகளை இயற்கையிடம் தான் கேட்கிறோம். இங்கே இவரும் மழையிடம் தன் மனநிலையை பற்றி கேட்கிறார். பதில் கிடைக்குமா? விவேகா வரிகளில் டமனிஸ் இசையில் கே ஜி ரஞ்சித் பாடிய ஈரம் திரைப்பட பாடல் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக.
1: ஒரு பார்வை பார்த்தாய் மழையே மழையே நெஞ்சுள் மழையே.

கேட்க கேட்க உற்சாகமாக இருப்பது குமரி எஃப்எம் 107. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலியம். நேரம் 5:38 கேட்டுட்டே இருக்கீங்க முள்ளச்சரம் நிகழ்ச்சி. நாட்களும் நொடியை மறைந்து போனது, ஏனென்று தெரியுமா? பதில பாடலே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல ஈரம் திரைப்பட பாடலை கேட்டோம் இல்லையா, இப்போ நேரம் திரைப்பட பாடலை கேட்போம். வேல்முருகன் எழுதிய பாடல், ரஞ்சித் கோவிந்த் குரலில், ராஜேஷ் முருகேசன் இசையில்.

சில நினைவுகள் மனதை விட்டு நீங்குவதில்லை. காலங்கள் போனாலும் மனதில் என்றும் பசுமையாய் நிலைத்திருக்கும். சில நேரத்திற்காக நாம் பல நாட்களாக காத்திருக்க நேரிடலாம். அந்த நேரம் இந்நேரமாகி போனால் மகிழ்ச்சியின் அளவை சொல்ல வேண்டுமா? நம்ம நிகழ்ச்சி நடத்ததாக டிராகன் திரைப்பட பாடல்.

0: செய்தாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 க்கு

நேர்களை, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் பங்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் சி சுஜா அவர்கள். அமுது சுரபி, பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே. கவிதா அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

0: இன்று இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம். இனிய மாலை பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்மலை 101. நேரம் 5:50. இப்போது கேட்போம்.
1: உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் பங்கேற்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி உரையாடல் கேட்கலாம். உரையாடலில் பங்கு பெறுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர்.
2: வணக்கம் டீச்சர், என் மக செல்வியோட டிசியை வாங்கலான்னு வந்தேன்.
3: வாங்க சார், வந்து உட்காருங்க. செல்வி இப்போதான் +2 முடிச்சிருக்கா, அடுத்து அவளை எந்த கல்லூரியில சேர்க்க போறீங்க?
2: அது வந்து டீச்சர், சொந்தத்திலேயே நல்ல வரன் ஒண்ணு வந்திருக்கு. பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்றாங்க. அதான் வர்ற மாசம் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன் டீச்சர்.
3: என்ன சொல்றீங்க சார், செல்விக்கு இன்னும் 18 கூட முடியல, அதுக்குள்ள கல்யாணமா? சட்டப்படி 18 கீழே உள்ள பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறது இளம் வயது திருமணம் மற்றும் குற்ற செயல்னு உங்களுக்கு தெரியாதா சார்?
2: சட்டம்லாம் இருக்குதுங்க டீச்சர், ஆனா நம்ம ஊர்ல இன்னும் பல பேர் அப்படித்தானே பண்றாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சா அவளும் ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிடுவா.
3: சார் நீங்க ஏதோ அவசரப்பட்டு பேசுறீங்க. ஒரு பெண் குழந்தைக்கு 18 முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவளோட வாழ்க்கையை மட்டுமில்ல, அவளோட உடம்பையும் மனசையும் சேர்த்து சிதைக்கிற விஷயம். குறிப்பா இளம் வயது கற்பம் எவ்வளவு ஆபத்தானது உங்களுக்கு தெரியுமா சார்?
2: அது என்ன டீச்சர் ஆபத்து? அந்த காலத்துல நம்ம அம்மா பாட்டி எல்லாரும் சின்ன வயசுல குழந்தை பெத்துக்கலீங்களா?
3: அந்த கால நிலைமை வேற சார், இப்ப மருத்துவ உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு, அதன் மூலமா கிடைக்கிற உண்மைகளை நாம புரிஞ்சுக்கணும். 18 உட்பட்ட ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை மற்றும் இடுப்பு எலும்புகள் ஒரு குழந்தைய சுமக்கும் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அந்த பருவத்துல அவ கர்ப்பமானா அவளோட உடம்பால அதை தாங்க முடியாது. இளம் வயது கர்ப்பிணிகளுக்கு பிரசவ காலத்துல கடுமையான ரத்த சோகை, அதிக ரத்த அழுத்தம் மற்றும் வலிப்பு வர வாய்ப்பு அதிகம். உலக அளவுல இளம் பெண்களின் இறப்பு இந்த இளம் வயது பிரசவங்கள் தான் முக்கிய காரணமா இருக்கு.
2: ஐயோ அப்படியா டீச்சர்?
3: அது மட்டுமல்ல சார், பிறக்கிற குழந்தைக்கும் ஆபத்து இருக்கு. இளம் வயதில் பிறக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் போதிய எடை இல்லாம குறை பிரசவமா பிறக்கும். சில சமயம் குழந்தைக்கு மூச்சு திணறல் அல்லது குறைபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம்.
2: நாங்க ஏதோ நல்லது பண்றோம் நினைச்சு அவசரப்பட்டு தப்பு பண்ண பார்த்தோம் டீச்சர்.
3: உடல்நலம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், மனநலம் பத்தி யோசிச்சீங்களா? 17 தோழிகளோட சிரிச்சு பேசி விளையாடி பார்க்க வேண்டிய வயசு. அந்த வயசுல ஒரு குடும்ப பொறுப்பையும் குழந்தை வளர்ப்பு பாரத்தையும் அவ தலைமையில தூக்கி வச்சா அவ கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாவா. அவளோட கனவுகள் ஆசையெல்லாம் கலைஞ்சு போயிடும்.
2: நீங்க சொல்றது 100% உண்மைதான் டீச்சர். செல்வி கூட எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்ப்பா, நான் இன்னும் மேல படிக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா, நான் தான் அவ பேச்ச கேட்கவே இல்ல.
3: செல்வி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு சார், அவளை இப்பவே கல்யாணங்கிற கூட்டுக்குள்ள அடைக்காம மேற்கொண்டு படிக்க வைங்க. அவ கால அவ நிக்கட்டும், பொருளாதார சுதந்திரம் அவளுக்கு கிடைச்சா அவளோட வாழ்க்கைய அவ சிறப்பா அமைச்சுக்குவா. 21 மேல அவளுக்கு திருமணம் செய்யும் போது அவ உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஒரு தாயாக முற்றிலுமா தகுதியுடையவளா இருப்பா.
2: என் கண்ணை திறந்துட்டீங்க டீச்சர். சொந்தக்காரங்க என்ன பேசினாலும் சரி, என் மகளோட படிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் தான் நான் இப்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்துறேன், அவளை காலேஜ்ல சேர்த்து மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன் டீச்சர்.
3: ரொம்ப நல்லது சார்,

0: ஒரு தந்தையா உங்க மகளுக்கு நீங்க செய்யற ஆகச்சிறந்த நன்மை இதுதான். உடனே காலேஜ்ல கொண்டு சேர்த்துருங்க சார்.
1: தெய்வ மாதிரி வந்து நல்ல ஆலோசனை சொன்னீங்க டீச்சர், ரொம்ப நன்றி டீச்சர்.
2: இதுவரை உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை அலுவலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்டீர்கள். உரையாடலில் பங்கு பெற்றவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குடும்ப நலத்துறை புள்ளி விவர உதவியாளர் ஏ சாந்தி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக விரிவாக்க கல்வியாளர் எஸ் சுரேஷ்குமார் ஆகியோர்.

இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர், தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புறவலரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் பி உஷா தேவி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரிதலா நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். கண்ணோரும் பல கதை பேச புரியாமல் மனம் குழம்ப, கனவோடு வருவாளோ பதில் சொல்லி செல்வாளோ. குழப்பம் மிகுந்த நெஞ்சினிலே குதூகலமாய் ஒரு பாடல். சென்ரோல்டன் இசையில் விஜய் நாராயண், குரலில் மோகன்ராஜன், வரிகளில் வித்லவ் திரைப்பட பாடல். முழுச்சிறு நிகழ்ச்சியில் நிறைவாகும்.

நேர்களே, முல்லைச்சரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரமாய் முல்லைச்சரம். வட்டார வானொலி, நட்பான வானொலி, நம்மோடு எப்போதும் கதை பேசும் வானொலி. இது உங்கள் குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. மாலை மயங்கும் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. இப்போது நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
0: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்போம். முதலில் இன்று இனி இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போம். 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7 மணிக்கு எண்ணிசை நேரம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் பங்கு, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பயங்குளம் சி சுஜா அவர்கள், அமுது சுரபி பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:00 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர், தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புலவரலும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள். தே நமது தொடர் படைப்பாளர் பி உஷா தேவி அவர்களுடைய நேர்முகம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10:00 அகில பாரத சங்கீத் சபாவில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 குரல் நமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, பொது அறிவு வினா விடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00, 8:02 வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம்.

0: நாளைகளில் 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி 8:30 திரையினோம். தொடர்ந்து KKS+ 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் எம் நிதின் அண்ட் ஜோ அவர்களுடைய நேர்முகம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி, 11:02 ஏக்சோ. தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். இடம்பெறும் பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 போவியர் பூங்கா நிகழ்ச்சிகள், பூச்செண்டாகும் போவியர் வரிசைகள், தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெற கேட்கலாம். 1:55 திரையிசை, 2:15 திரையிசை இடம்பெறும். நேர்களை இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி செல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has concluded his historic 2-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Prime Minister Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. They witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management and dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Prime Minister Luxon described India as a trusted friend, praised the contribution of the Indian community to New Zealand's progress, and appreciated Prime Minister Modi's leadership. Prime Minister Modi thanked Prime Minister Luxon for his warm hospitality and said the visit had opened a new chapter in India-New Zealand relations. Referring to the 40-year gap since the last visit by an Indian Prime Minister, he said the next visit would not take so long.
2: 40 साल के बाद कोई भारतीय पीएम न्यूजीलैंड की धरती पर आया है ये मेरा सौभाग्य है मैं न्यूजीलैंड के सभी निवासियों के लिए आप सभी लोगों के लिए 140 करोड़ भारतीयों की शुभकामनाएं लेकर आया हूं साथियों प्रधानमंत्री के रूप में भले ही मेरा पहला न्यूजीलैंड दौरा है लेकिन 25-30 साल पहले जब मैं किसी सरकार में भी हिस्सा नहीं था सार्वजनिक जीवन में मुझे कोई जानता नहीं था तब भी मुझे यहाँ न्यूजीलैंड आने का अवसर मिला था
1: The Pradhan Mantri formalization of micro food processing enterprises scheme has crossed the milestone of sanctioning loans to more than 2 lakh micro food processing enterprises across the country. The scheme has leveraged project investments of over 20,300 crore rupees and generated nearly 11 lakh direct and indirect employment opportunities. Addressing a special event in New Delhi today, Union Minister for Food Processing Industries Chirag Paswan said, "The achievement is not merely a milestone to celebrate, but a strong foundation for the next phase of India's food processing growth story." Mr. Paswan also underlined the participation of women entrepreneurs at nearly 44% of all beneficiaries reflects the true spirit of women-led development, a cornerstone of Viksit Bharat. Union Railway and IT Minister Ashwini Vaishnav today announced plans to develop Hyderabad as a major high-speed rail hub with proposed bullet train corridors linking the city to Pune, Chennai and Bengaluru. Speaking at an industry event in Hyderabad, he said the high-speed rail network will significantly reduce travel time and strengthen connectivity among South India's major economic centres. The minister also highlighted India's growing electronics and semiconductor sectors, saying the country has adopted an AI as a service model and that Telangana is playing a key role in electronics manufacturing.

மாலை மயங்கும் நேரத்தில் மனம் ரசித்துக் கொண்டிருப்பது குமரி FM 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:10. நேர்களே, இந்த நேரத்தில் சேவை செய்திகள் கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகளை குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 9445747016 என்ற எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விடுதி மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம் எனவும், வரப்பெறும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் ஷண்முகபுரம் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாம் இம்மாதம் 22 அன்று சகாயநகர் ஈவினிங் ஸ்டார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இதற்காக இம்மாதம் 14 செவ்வாய்க்கிழமை அன்று மனுக்கள் பெறப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 முதல் பகல் 1 வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளன. எனவே ஷண்முகபுரம் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாக்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் இம்மாதம் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 15 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில்

0: பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வித் தொகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30 வரை வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கடந்த மாத தேதியில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்ச வரம்பு ஏதுமில்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மனுதாரர்களுக்கும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே குறிப்பிட்டுள்ள தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேரம் 6:15.

0: இனி மெல்லிசை கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி, வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்,
3: தலைவலி, மைக்ரேன்,
2: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.

0: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
1: 9443693100.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: கண்கள் காணும் என தொடங்கும் MC தேவா இசையமைத்த பாடலை இயற்றியவர் மின்னல் B திருமலை. பாடலை பாடுபவர் உமாரமணன்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: காற்றில் பரவும் என தொடங்கும் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடலை பாடுபவர் ஜாலி ஆப்ரஹாம். இசை எம் எல் ஸ்ரீகாந்த்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில

உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ்

0: குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100-14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அது 5-ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ்

0: போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கடல் சங்கமிக்கும் இடத்தில் இசை சங்கமிக்கும் இடம். இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:40:30. மாலை பொழுதில் உங்கள் மனம் மகிழ்விக்க வருவது திரையிசை. திரையிசையில் முதலாவதாக வைரமுத்து வரிகளில் ஜெயச்சந்திரன் சித்ரா பாடிய பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையில் மே மாதம் திரைப்படத்திற்காக

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: திரையிசையில் அடுத்ததாக ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான், இசையில் ஏஆர் ரஹ்மான், அனுராதா ஸ்ரீராம், ஃபெபிமணி, சோனு நிகம் அனுபமா பாடிய உயிரே திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் எடுத்ததாக

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை.
3: குமரி FM 101. குமரி FM 101.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101. குமரி FM 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இனி கேட்க இருப்பது இன்னிசை நேரம். இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உன்னை அன்றி என தொடங்கும் பாடல் எம் எல் வசந்தகுமாரி பாடியது.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் எடுத்ததாக சி சரோஜா, சி லலிதா பாடிய பாரதியர் பாடல்.

இதுவரை இன்னிசை நேரம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசால் தேசிய வேளாண் கட்டமைப்பு நிதி அளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு, குளிர்சாதன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குநர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலகம் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 30 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கே.என். அருணேறு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும், திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனர் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் MP அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள் அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனீடு செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியுள்ள பயனாளியை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்ற என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாடுத்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சியை தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையின் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எலம்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான முதுநிலை பயோடெக்

0: நாலேஜ், மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குநர் மாலதி தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்தி செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத் தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலாப் பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 8-4-3-6-2-8-1-7-9-3-0 மற்றும் 8-4-9-1-5-5-2-3-7-1-4 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 8-4-9-1-3-0-8-9-1-6-5 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக

0: மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200-க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000-க்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரைவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஷ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ

0: அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101, நேரம் 7:25:30. உழவர் உலகம், இதில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக விளம்பரம்.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். 2011-12 ஆண்டு ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீடு திட்டத்தை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை எய்தினால் 1 லட்சம் ரூபாய் மற்றும் விபத்தின் மூலம் இயற்கை எய்தினால் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நல பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0481-230-1231 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம். ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன்பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன்பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ பொது சேவை மையங்கள் மூலமாகவோ வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பு பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு 702 ரூபாய். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பு நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாயாகும். வெள்ளம் புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய வேளாண்மை இண இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.

0: நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் பங்கு, பைங்குளம் சி சுஜா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இயற்கை விவசாயம் செய்வதன் மூலம் நிலவளத்தை பாதுகாத்து ஆரோக்கியமான நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வதன் மூலம் நாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாமே.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் பைங்குளம் சி சுஜா அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: ஆமா, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
5: அனுபவங்கள் 10 வருஷம் இருக்கும் சார்.
4: கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து விவசாயத்துல வந்து அனுபவங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
5: கத்தரி, வெண்டை, வழுதனை, பச்சை மிளகா, பாகற்காய், புடலங்காய், கீரை, பயிர் வகைகள், வாழை, தென்னை, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, அப்புறம் சர்க்கரை வள்ளி கிழங்கு, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பயிர் போட்டுருக்கோம்.
4: அப்போ நீங்கள் பார்க்கும்போது காய்கறிகளும் அதிக அளவில் வந்து சாகுபடி செய்கிறீங்க, அதேபோல் வந்து கிழங்கு வகைகளும் கீரை வகைகளும் அதேபோல் வந்து வாழையும் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தான் வந்து விவசாயத்தில் வந்து அனுபவங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த விவசாயத்தில் வந்து ஆர்வம் காட்டலையா?
5: ஆர்வம் இருந்தது. அப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருந்த டைமும் சின்ன சின்ன பயிர் இதே மாதிரி வீட்டுக்கு அதே மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து நின்னதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதே மாதிரி, அதாவது நம்ம போட்டு குடுக்கிறது மாதிரி நிறைய சாகுபடி. இப்போ ஒரு 5 கிலோ 6 கிலோ வர மாதிரி நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம்.
4: ஏன்னா ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி வந்து நீங்க கம்பெனில வந்து வேலை பார்த்தீங்க, அந்த டைம்ல வந்து நீங்க வந்து விவசாயத்துல வந்து அதிக அளவு ஆர்வம் இல்லாம இருந்தாலும் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நீங்க சாகுபடி செய்தீங்க. இந்த கம்பெனில வந்து அந்த வேலைகளை வந்து நடத்தின பிறகு வந்து நீங்க முழு நேரமாட்டு விவசாயத்துல வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சீங்க.
5: ஆமா சார்.
4: விதைகளை பொறுத்தல பாக்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்ந்தெடுத்து எடுத்தீங்க?
5: ஃபர்ஸ்டா விதை தேர்ந்தெடுக்கிறதுனா நம்ம தோட்டக்கலையில இருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கப்புறம்னா நம்ம வீட்டுல காய்கறி வச்சதுக்கு அப்புறம் அந்த காய்கறி அது ஃபர்ஸ்ட் நல்ல பெருசா கத்தரி வரும். அதே மாதிரி வெண்டையும் அப்படிதான், நல்ல பெரிய வெண்டை மாதிரி வரும். தக்காளியா இருக்கட்டும், பயரா இருக்கட்டும், அந்த விதை தேர்ந்தெடுக்கும் போது பெருசு காய பார்த்து தேர்ந்தெடுத்து அதை நம்ம உணர வச்சு அதை எடுத்து நம்ம விதையும் சேல்ஸ் பண்ணலாம். நம்ம விதைன்னா நாங்க நஞ்சில வேளாண்மையில இருக்கோம், 50 பேர்கிட்ட இருக்கோம் நாங்க ஒரு குழுவா. அங்கேயும் என்ன பண்ணதோம்னா இப்ப எங்கள்கிட்ட தரமான கத்தரிக்காய் இருக்குன்னா இந்த கத்தரிக்காய் யாருக்காவது வேணுமான்னு நாங்க குரூப்ல போடுவோம். அப்ப அவங்க யாராவது வேணும்னா அவங்க ஆமா கொண்டு வாங்க அப்படி எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க அந்த வித்தைய அவங்களுக்கு கொடுப்போம். அதனால அதன் மூலமா என்ன பண்ணதுன்னா அவங்களும் வச்சிருக்காங்க, இன்னும் அவங்களும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதனால அவங்களும் சாகுபடி பண்ணதாங்க. அந்த காயை கொண்டு வந்து அவங்க ஒரு கத்தரியில 2 கிலோ வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் மகிழ்ச்சி, பல பேருக்கு உதவும் செய்யுது.
4: இப்ப ஒரு டைம் நீங்க அந்த விதைகள் எடுத்துட்டு அடுத்து நடணும்னு பாக்கும்போது நீங்க உடனடியே நடறதா இல்ல வந்து அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுத்த பிறகு நீங்க வந்து அந்த விதைகள் வந்து நட ஆரம்பிக்கிறதானா?
5: இப்ப முதல்ல கத்தரி ஒரு ஸ்டெப் நம்ம போட்டிருக்கோம்னா அந்த கத்தரி விதையை எடுத்து நம்ம வச்சிருக்கோம், தரமான கத்தரி விதையை வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன போடணும்னா கத்தரிய அந்த இடத்துல போடாம தக்காளி போட்டுறணும். அப்ப மாறி மறுசுழற்சி முறையில போடணும். அப்ப தரமான காய் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு இனி ஒண்ணு என்னன்னா இப்ப கத்தரி போட்டிருக்கோம், அப்ப அதே இடத்துல திருப்பியும் கத்தரி போட்டா வராது. அது கீரை போட்டிருக்கோம், அதே இடத்துல திருப்பி கீரை போட்டா வராது. அதே மாதிரி பயரும் அப்படிதான். நம்ம என்னன்னா அதை மக்க வச்சு அதுக்கு கொஞ்சம் தாண்டி அதை இன்னொரு இடத்துல நம்ம விதைச்சு அது போட்டோம்னா மறுசுழற்சி முறையில அது அழகா நமக்கு காயும் கொடுக்கும், நிறைய வருமானமும் வரும்.
4: என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது இப்ப ஒரு டைம் நீங்க கத்திரி அந்த சாகுபடி செய்து அந்த நிலத்துல வந்து கத்திரி சாகுபடி செய்யாம வெண்டையோ இல்லைன்னா வழுதனைங்கயோ இல்லைன்னா கீரையோ மாத்தி மாத்தி மறுசுழற்சி பண்ணிட்டு தான் வந்து திரும்ப நீங்க வந்து அந்த கத்திரியை சாகுபடி செய்யறீங்க.
5: ஆமா சார்.
4: அப்பதான் வந்து அந்த காயினுடைய தரம் வந்து
5: நல்லா இருக்கு. இனி ஒண்ணு என்ன பண்ணதோம்னா நம்ம இதுல உள்ள சின்ன சின்ன அந்த கத்தரி அதெல்லாம் மூட எல்லாம் வெட்டி அதெல்லாம் வரும்போது அதை நம்ம வாழைக்கு வைக்கதான். இல்லைன்னு சொன்னா என்னன்னா மண்புழு உரம் தயாரிக்கும்.

0: அதுக்கு அந்த இது வேஸ்ட் எல்லாம் அப்படியே போட்டுட்டு, இது இன்னைக்கு தென்னைக்கு ஊட பயிரா வாழை போடலாம், இன்னி வெள்ளரி போடலாம். வெள்ளரி போட்டா நல்லா வருது. பாகற்காய் கொஞ்சம் கம்மியா தான் வருது, இருந்தாலும் புடலங்காயும் போடலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு போடலாம். கொஞ்சம் பெருசா வந்து கொலை வெட்ட பருவம் வார டைமுக்குன்னா நமக்கு அதுல முடியாது.
1: இப்ப இந்த காய்கறி சாகுபடி செய்யணும் பார்க்கும்போது அந்த நிலங்களை வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க?
0: முதல்ல மண்ணு, மண்ணை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை கொத்தி கிளச்சி அதை அப்படி போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன, ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மண்புழு உரம், மண்புழு உரம் சருகு துண்டு கொஞ்சம் சாணகம் இதெல்லாம் போட்டு சும்மா கிடக்க அந்த புல்லெல்லாம் பறிச்சு அதில் போட்டாலே வேஸ்ட் எல்லாம், இப்போல்லாம் வேஸ்ட் எல்லாம் போட இடமே கிடையாது. நம்ம ஒரு குண்டு வெட்டி ஆனாலும் ஒரு சின்னதானாலும் இல்லைன்னா ஒரு பெயிண்ட் டப்பா எல்லாம் இப்போ நிறைய கிடைக்குது, அதுக்குள்ளே வச்ச மூடி வச்சிருந்தாலே

0: முதல்ல மண், மண்ணை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை கொத்தி கிளச்சி அதை அப்படி போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன, ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மண்புழு உரம், மண்புழு உரம் சருகு துண்டு கொஞ்சம் சாணகம் இதெல்லாம் போட்டு சும்மா கிடக்காத அந்த புல்லெல்லாம் பறிச்சு அதில் போட்டாலே வேஸ்ட் எல்லாம், இப்போல்லாம் வேஸ்ட் எல்லாம் போட இடமே கிடையாது. நம்ம ஒரு குண்டு வெட்டி ஆனாலும் ஒரு சின்னதானாலும் இல்லைனா ஒரு பெயிண்ட் டப்பா எல்லாம் இப்போ நிறைய கிடைக்குது, அதுக்குள்ளே வச்ச மூடி வச்சிருந்தாலே மண்புழு உரம் ஈஸியாக தயாரிக்கலாம்.
1: மண்புழு உரம் வந்து நீங்களே தயார் பண்ணி எடுக்கிறீங்க?
0: நாங்களே தயார் பண்ணி எடுக்கலாம். அதாவது எல்லாருக்குமே சொல்லி கொடுப்போம், நீங்கள் இப்படி கடையில் ரொம்ப மண்புழு உரம் வாங்காது, இப்போ ஒரு கிலோ 20 ரூபா மண்புழு உரம் இருக்குது. அப்போ நம்ம என்னன்னா இதே இது நம்ம வேஸ்டேஜ் இருக்கு, இப்போ காய்கறி வேஸ்டேஜ் இருக்கு, புல்லெல்லாம் வரும், அந்த புல்லெல்லாம் பிடுங்கி அதுக்கிட்டே போடலாம். இனி சருகு இருக்கு, அதுக்கப்புறம் தொண்டெல்லாம் நம்ம தேங்காய் தொளிக்க தொண்டு, இனி ஒன்று என்னன்னா சாணகம், ஒரு கிலோ சாணகம் கொஞ்சம் கலக்கி அதில் விட்டு கொடுத்தாலே தன்னாலே ஒரு 60 நாளில் அழகா நமக்கு, 60 வேண்டாம் 45 நாளுக்குள்ளேயே நமக்கு மண்புழு உரம் எடுத்துடலாம். அடியில் கொஞ்சம் நல்லா கருப்பாக வந்துருக்கும் மண்ணு, கொஞ்சமா எடுத்து எல்லா செடிக்கும் போட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: இப்ப ஆரம்பத்துல அந்த நிலங்களை வந்து நீங்க பண்படுத்திட்டு இந்த மண்புழு உரம் போட்டு நீங்க வந்து அந்த நிலங்களை வந்து பண்படுத்துறீங்க?
0: பண்படுத்தணும்.
1: இப்ப அந்த விதைகள் வந்து நீங்க போடணும்னு பாக்கும்போது நீங்க குழிகள் எடுத்து போடுறதா இல்ல வந்து பாத்தி மாதிரி எடுத்து பண்றதா?
0: எல்லா காய்கறியும் பண்ண முடியாது. இப்ப வெண்டை அப்படி பாத்தி எடுத்து பண்ணலாம், கீரையும் பாத்தி போட்டு பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிடுங்கி அதை தனியா வச்சு பண்ணலாம். அதே மாதிரிதான் பயிர் வகைகள், அதையும் பாத்தி எடுத்து நம்ம பண்ணலாம். ஆனா 1-2 அடி எங்கிலும் விட்டுதான் நம்ம பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஒளி சேர்க்கை, அந்த இடைவெளி, உரம் போடுறது, நம்ம போய் காய் பறிக்க எதுக்கு இடம் வேணும், இதுக்கெல்லாம் நம்ம பண்ணணும். ஒரு சில இதுக்கு இப்படி பண்ணலாம், ஒரு சில இதுக்கு நம்ம அப்படி பாத்தி எடுத்து பண்ண முடியாது. இப்ப கத்தரி எல்லாம் பாத்தி எடுத்து நம்ம பண்ண தேவையில்லை, அதை கொஞ்சம் நம்ம குண்டு தோண்டி அதுக்கு உள்ளேயே நம்ம விதைய போட்டோம்னா அதை குறுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தனியா பிடுங்கி நம்ம நட்டா போதும். கூடுதலும் பயறு, பாகற்காய், புடலை, பூசணி இதெல்லாம் தனித்தனியா விதைய அப்படியே வச்சுட்டு நம்ம நடலாம், 1-2 அடி தாண்டி. வெண்டை கூட அப்படி நடலாம், கத்தரி, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் ஒரு இடத்துல விதைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டை பிடுங்கி 1-3 அடிக்கு, கத்தரின்னா கண்டிப்பா 3 அடி வேணும், ஏன்னா அது நல்ல பெருசா வரும். அதே மாதிரி விட்டு நம்ம வளர்த்தனோம்னா நமக்கு நல்ல அறுவடையும் கிடைக்கும். இப்ப ஒரு கத்தரி செடியிலன்னா கண்டிப்பா நம்ம 2-3 கிலோ வரைக்கும் பறிக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 வெண்டை வச்சிருந்தாலே போதும், குறிப்பிட்டு ஒரு 2 கிலோ இல்ல 3 கிலோ வரைக்கும் பறிக்கலாம் கண்டிப்பா. அதாவது நாட்டு வெண்டைய தேர்ந்தெடுத்து எடுக்கணும். நம்ம அந்த விதை எடுக்கும் போதே அந்த பெரிய வெண்டைய பார்த்து எடுக்கணும், எடுத்துட்டு விதையும் கொஞ்சம் பெருசா இருக்கணும், தரமா இருக்கணும். இனி விதையை நம்ம எப்படி செக் பண்ணலன்னா, இப்ப வாங்கிட்டு வந்த விதைய நம்ம தண்ணியில போடும்போது மிதக்குத விதையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடணும், அது வராது. அதுக்கப்புறம்னா இப்ப நம்ம விதைய வச்சோம் வரலன்னு நம்ம யோசிக்க கூடாது, எடுக்கும் போதே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா அதை எடுத்து ஒவ்வொரு குண்டிலேயே போட்டு வெண்டை இதெல்லாம் நட்டா போதும்.
1: இப்ப சில காய்கறின்னு பாக்கும்போது நம்ம அந்த விதைகள் போட்டுட்டு அது நாற்று வந்த பிறகு புடுங்கி வந்து நம்ம வந்து பாத்தி மாதிரி எடுத்தோ இல்ல குழிகள் எடுத்தோ நட வேண்டியிருக்கும். சில விதைகள் பாக்கும்போது நம்ம வந்து குழிகள் எடுத்து நட்டாலே போதும். அதே போல பயறு விதைகளை பொறுத்தல பாக்கும்போது நம்ம குழிகள் எடுத்துதான் நமக்கு நட வேண்டியிருக்கும்,
0: நட்டலாம்.
1: இப்ப காய்கறியை பொறுத்தல பாக்கும்போது ஒவ்வொரு டைம் நீங்க நட்ட பிறகு வந்து நமக்கு தொடர்ச்சியாட்டு வந்து நம்ம காய்கறிகள் எடுக்க வாய்ப்பு இருக்குமா, இல்ல வந்து குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் அந்த காய்கறிகள் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும்?
0: அதாவது விதைய தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து இருக்கும். சில கத்தரி விதையன்னா நம்ம எடுத்து இவ்வளவு நாள் தான் வரும், அதுக்கப்புறம் நமக்கே அது தெரியும் இது இன்னைக்கு காய்க்காது. அதுக்கு முன்னாடி இப்ப விதை வந்து அந்த கத்தரி செடி கொஞ்சம் காயும் மட்டத்துல அது என்னன்னா கட் பண்ணி கொடுத்துடணும், கட் பண்ணி கொடுத்தா கவாத்து மாதிரி பண்ணி கொடுத்தா அதுல இருந்து திழுத்து வந்து அதுல இருந்து நமக்கு காய் வரும். இதே இது நம்ம இது வளதன கத்தரியில அது நிறைய வெரைட்டி இருக்கு, இருந்தாலும் நம்ம நாட்டு வெரைட்டினா வளதனா பச்சை, இனி ஒண்ணு வளதன, அதே இது கத்தரியில வளதன வேற ஒண்ணு இருக்கு,
1: கத்தரிக்காய் கலர்ல
0: கலர்ல இருக்கும். அதே இது நீங்க எப்படி பண்ணாலும் அது கொஞ்சம் நாள் வரும்போ அது ஒரு சைடு வாக்குல என்னன்னா கரிஞ்சு வரும். அந்த இடத்த கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து திழுந்து வந்து அழகா அதுக்கப்புறம் நிறைய வருது. ஏன்னா ஒரு செடியிலேயே 1-2 கிலோ அப்படி வரும், ஒரு கிளையிலேயே 5-6 கொத்து கொத்தா வரும்போது நமக்கே அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை சேல்ஸ் பண்ணணும், அப்படிதான் நமக்கு அந்த இது வரும், ஏன்னா வேஸ்டா போக முடியாது. இனி ஒண்ணு நம்மள்கிட்ட என்ன வந்து சாப்பிட்டவங்களே திருப்பி திருப்பி எனக்கு தாங்க தாங்க அவங்க கேட்டு கேட்டு கேட்டு வாங்குதாங்க, ஏ இவங்கள்ட்ட போனா கத்தரி நல்லா இருக்கு, அந்த கடையில வாங்காத, காரிண்டு ஒரு மாதிரி கசப்பா இருக்கு, வாங்காத, இங்க இருந்து வாங்கு, வீட்டுக்கு 2 வாங்கி நீ கூட்டு வச்சு பாரு அப்படின்னு அவங்க அவங்களே நம்மள்கிட்ட உமரப்படுத்த, அப்ப நமக்கும் ஐயோ பரவாயில்ல இவங்களுக்கு நம்ம காய்கறி கொடுத்தானு. அப்ப என்னன்னா நான் சொல்லுவேன், ஏ உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இதுல 2 தை நான் நிக்குது, இதை பிடுங்கி கொண்டு போய் வீட்டுல

0: போய் அந்த செடியை நட்டு வளர்த்தி நீயும் கொடு யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அதுக்கப்புறம் யாருக்குமே கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி சொல்லுவாங்க.
1: இது போக நீங்க கீரைகள் கூட நட்டுருக்கீங்க, கீரைகள்னு பார்க்கும்போது எந்த மாதிரி கீரைகள் வந்து நட்டுருக்கீங்க?
0: கீரைகள்னா பொன்னாங்கண்ணி வச்சிருக்கோம், அப்புறம் சோப்பு பச்சை தண்டு கீரை எல்லாம் வச்சிருக்கோம். வச்சுட்டு என்ன பண்ணுவானா, அதுக்கு கொஞ்சம் ஆட்டு உரம் அப்படி உணக்கி அதை பொடிச்சு அதை லைட்டா போட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மீன் அமில கரைசல் விடுவோம், அது பழக்காடி கொஞ்சம் விடுவோம். இதே மாதிரி உடனே உடனே இல்ல, ஒரு 15 நாள் கழிச்சு, ஒவ்வொன்றுக்கும் 15 நாள். ஆனா அது வைக்கும் போதே ஒரு 2-3 இதழ் வந்த உடனேயே அதுக்கு இது கொடுக்க ஆரம்பிப்போம். மற்றபடி கடை உரம் வாங்கி போடுறது கிடையாது. அதனால அந்த கீரை எல்லாம்னா இப்படி வெட்டி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த கீரை எல்லாம் நம்ம வீட்டுல வேக வச்சாலே அது தனியா தெரியும். ஏன்னா 2 செகண்ட்லயே நம்ம கீரை கூட்டு ரெடி. இதே இது கடையில வாங்கினா அவங்க சொல்லுவாங்க கடுகடுன்னு இருக்கு, நல்லா இருக்காது, கொஞ்சம் இதா இருக்கு, அதுக்கு டேஸ்டே இல்லை. சப்போஸ் பக்கத்துல என்ன டக்குன்னு வந்து ஒரு அவசரத்துக்குன்னு அவங்க கேட்பாங்க, பிள்ளைக்கு ஸ்கூல் போகணும், கத்திரியோ இதோ ரெண்டு தாங்க அப்படின்னு. அப்பதான் சொல்லுவோம் சரி உங்களுக்கு தேவையானது பறையுங்க. அவங்க பறிக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம தான் காய் வெட்டி அவங்களுக்கு கொடுப்போம். கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு இன்னும் தாருங்க, நிக்கும் போது தாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் நம்ம அந்த வளர்த்து தவிர மற்றபடி உரம் வாங்கி போட்டதே கிடையாது.
1: கிடையாது. இது போக நீங்க சொன்னீங்க வந்து வாழைகள் கூட வந்து சாகுபடி செய்றீங்க, அந்த வாழைகளை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
0: சிங்கம், கதளி, பாளையங்கோட்டை, ஏத்தன், சோப்பு.
1: அப்போ வாழையிலேன்னு பார்க்கும்போது பல ரகங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்யறீங்க. இது வந்து நீங்க தனிப்பட்ட முறையில சாகுபடி செய்யறதா இல்ல வந்து தென்னைக்கடையில ஊடு பயிராட்டு சாகுபடி செய்யறதா?
0: தென்னைக்கடையில ஊடு பயிரா சாகுபடி. இதுக்கு நமக்கு அவ்வளவு உரமோ அதோ இதோ வைக்கணும்னு தேவையில்லை. அப்பப்ப கொஞ்சம் ஏதாவது உரம் போட்டா போதும். ஏன்னா தென்னைக்கு நம்ம உரம் வைக்கிறது இதை எடுத்துக்கும், தாரும் நல்லா பெருசா போடுது. ஏன்னா பாளையங்கோட்டை, கதளி, சிங்கம் எல்லாம் அந்த அளவு உரம் எல்லாம் அவ்வளவு தேவைப்படாது. அதனால அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம்
1: ரகங்கள் வந்து நோய் பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு,
0: கம்மியா இருக்க வாய்ப்பு. சப்போஸ் நோய் பூச்சி தாக்கி இருந்தா அதுல ஒரு கூர்ன் வண்டுன்னு ஒண்ணு வரும், அது கூடுதலும் தாக்குது. நம்ம ஏத்தன்ல தாக்குது, அந்த சோப்புல தாக்குது சீக்கிரமா. அது அந்த கொலை வார நேரத்துக்கு தான் அது தாக்குது.
1: அந்த கூர்ன் வண்டுன்னு பாக்கும்போது அது அந்த தண்டுல வந்து தொலைச்சு உள்ள போய்
0: தொலைச்சு உள்ள போறது. அது நம்மனா அந்த தார் போட்ட உடனே நம்ம அடிக்கடி அந்த இதெல்லாம் அந்த கறி இலை எல்லாம் அறுத்து கொடுக்கணும்,
1: காய்ந்த இலைகள்,
0: காய்ந்த இலைகள் எல்லாம் அறுத்து கொடுக்கணும். அதுக்குள்ள லைட்டா ஒரு கசிவு வந்தாலே அதுக்குள்ள கூன் வண்டு போயிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நீட்டு சுண்ணாம்பு இருக்கு, அந்த நீட்டு சுண்ணாம்ப எடுத்து அதுல தேய்ச்சி கொடுத்தா போதும். தேய்ச்சி கொடுத்து சப்போஸ் அதுலயும் இல்லைன்னா வேப்பெண்ணையும் நம்ம சோப்பு கரைசலும் எடுத்து கண்டிப்பா அடிச்சு கொடுத்தாதான் அதை காப்பாத்த முடியும்.
1: அப்ப அந்த வாழைகளை வந்து நம்ம அப்பப்ப கவனிச்சு அதை வந்து பராமரிக்கணும். அந்த காய்ந்த இலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி இருந்தான்னு பாக்கும்போது அந்த கூன் வண்டு வந்து வராம தடுக்கலாம். இது போக நீங்க வந்து கலங்கு வகைகள் கூட வந்து சாகுபடி செய்யறீங்க. இப்ப கலங்குகளை பொறுத்தல பாக்கும்போது எந்த மாதிரி கலங்குகள் வந்து நீங்க சாகுபடி செய்யறீங்க?
0: மரவள்ளி கலங்கு போட்டிருக்கோம். இப்போ சமீபத்துல போட்டிருக்கிறது சக்கரவள்ளி கலங்கு வச்சிருக்கோம். அப்புறம்னா சேனக்கிழங்கு, அது ஊடு பெயர் கண்டிப்பா நம்ம வைப்போம்.
1: வாழைக்கடையில
0: ஊடு பெயர் வச்சோம் நமக்கு எடுக்கிறதுக்கு. அப்புறம் மரவள்ளி கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்கும் இப்ப போட்டிருக்கோம்.
1: அந்த சீனி கிழங்குகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க விதைகளாட்டு வாங்குறதா இல்ல அந்த கொடிகளை வந்து வச்சு வளர்த்து எடுக்கிறதா?
0: அது என்னன்னா நாங்க ஒரு ஃபார்முக்கு போயிருந்தோம், அவங்க விலையில வச்சிருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம் எங்களுக்கு இதுல வள்ளி கொஞ்சம் தாங்க அப்படின்னு,
1: கொடி
0: தாங்க அப்படின்னு. அப்ப அவங்க அந்த கொடி தந்தாங்க. அப்ப அந்த கொடியை கொண்டு போய் நம்ம என்னன்னா மரவள்ளி கிழங்கு எப்படி நடுதமோ அதே மாதிரி நல்ல ஹைட்ல மண்ணு, எவ்வளவுக்கு எவ்வளவு மண்ணு நம்ம மரவள்ளி கிழங்குக்கு மண்ணு எடுக்கிற மாதிரி இதுக்கு நல்ல மண்ணு ஹைட்ல எடுத்து அதே மாதிரி மண்புழு உரம் கண்டிப்பா இதுக்கு வைக்கணும், சாணம் இதெல்லாம் அடியில போட்டு அதுக்கப்புறம் இதே நம்ம மரவள்ளி கிழங்கு எப்படி நடுதமோ அதே மெத்தட் தான் இது. நட்டு வச்சோம்னா நமக்கு ஒரு கிழங்குல இருந்தா நமக்கு 3-4 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். இனி ஒண்ணு மாடி தோட்டத்துல நம்ம வச்சு பார்த்தோம், மாடி மேல சாக்குல மண்ணு நிறைச்சு அதுலயும் நம்ம என்னன்னா கலவை உரம், கலவை உரம் கண்டிப்பா வேணும், கலவை மண்ணும் வேணும். அப்ப எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா அது அப்பப்ப போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தானே கொடுக்க முடியும் மாடியில வச்சிருந்தா. ஒரு சாக்கு நிறைய வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன வள்ளி வச்சா அதுல 3-4 கிலோக்கு வரைக்கும் இருக்கு.
1: இப்ப மரவள்ளி கிழங்குன்னு பாக்கும்போது நம்ம குவியல் முறையில வந்து நட்டா அந்த கருணை குச்சி வச்சிருக்க அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அந்த மரவள்ளி கிழங்கு வந்து அந்த கிழங்கு இருக்க வாய்ப்பு இருக்கும். இது நம்ம அந்த சீனி கிழங்கு வைக்கும்போ இப்ப அந்த கொடிகள் வந்து எங்கெங்க போய் அந்த மண்ணில் பட்டிருக்கோ அந்த இடத்துலயும் அந்த கிழங்கு இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா?
0: அதுல எல்லாம் ஒன்னொன்னு சின்ன சின்னது தான் இருக்கும். ஆனா நம்ம வைக்கதும் இல்ல அந்த இடத்துல மட்டும்தான் அந்த தண்டு பெருசா இருக்கும். இனி ஒன்னு சின்ன சின்ன கிளைகள் அங்க ரொம்ப

0: ரொம்ப பயங்கரமாக போகும். அதனால் அதை என்ன பண்ணணும்னா ஒரு சுற்றி சுற்றி சுற்றி லைட்டாக சுற்றிட்டே வந்தால் போதும். அப்போ அந்த சுற்றி சுற்றி வரும்போது அது நம்ம போகிறதுக்கு நமக்கு இடைஞ்சல் பண்ணாது. இப்போ மழை டைம் வச்சா நல்லா வருது.
1: இந்த சீசனுக்கு வந்து வைக்கிறது நல்லது. இது போக நீங்க வந்து பயிர் வகைகளும் கூட வந்து சாகுபடி செய்றீங்க. இப்போ அந்த பயிரை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர் வகைகள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
0: பச்சை சோப்பு ரெண்டு வகை இருக்குல்ல, ரெண்டு வகையும் போடணும்.
1: இப்போ பயிர் வகையை பொறுத்தல பார்க்கும்போது அது வந்து கொடி வகை. அந்த கொடி வகைன்னு பார்க்கும்போது நீங்க அந்த விதைகள் போட்டுட்டு அந்த கம்புகள் வந்து நீங்க நடுறதா, இல்ல வந்து இல்ல நீங்க மரங்கள் பார்த்து நீங்க அந்த கொடி வகைகளை வைக்கிறது தானா?
0: இல்லை, அதாவது நம்ம ஒரு விதை வைக்கும்போதே ஒரு விதை வச்சு அது ரெண்டு இலை வரும்போது அதுக்கு கிட்ட ஒரு பெரிய ஒரு குச்சியை நட்டுட்டு அதுக்கப்புறம் கயறு போட்டு கட்டி நம்ம விட்டோம்னா அது பாட்டுக்கு நம்ம பறிக்கிறதுக்கும், அதாவது ஒரு அஞ்சு ஆறு பயிர் வச்சோம்னா நேர கெட்டி விட்டுட்டு கம்போடணும். ஒரு ஒவ்வொரு குச்சி நடும், ஏன்னா அந்த குச்சியில தான் அந்த கயிறை கட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் அதுக்கு கொடி வந்த உடனே நம்ம அதை சுத்தி லைட்டா ஒரு சுத்து சுத்தி விட்டாலே அதுக்கு அது பாட்டுக்கு அந்த சுத்து சுத்து போயிடும். அப்புறம் சுத்தி அப்போ நம்ம பறிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். வசதியா இருக்கும் அப்போ பயிரும் நல்லா, ஏன்னா அதுக்கு ஒளி சேர்க்கையும் வேணும். அப்போ ஒளி சேர்க்கை இருக்கும்போது நல்ல காயும் வரும். காயும் வரும்போது நம்ம அந்த ஒரு மூணு நாலு இலை வரும்போது கொஞ்சம் அது மண்ணெல்லாம் கொஞ்சம் அணைச்சி கொடுத்து அதுக்கப்புறம் என்னென்னா உரமும் லைட்டாக அந்த தொழு உரம் அந்த இதெல்லாம் உரங்களும் போடணும். காய் வர ஆரம்பித்த உடனே மீனமெல்லாம் அடித்து கொடுக்கலாம். அதாவது பூச்சி தாக்குறதுக்கும் மீனமெல்லாம் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணாலும் பூச்சி தாக்காது, அதுவும் கொடுக்கலாம். அது மூட்டிலையும் ஊற்றலாம், ஸ்ப்ரேயும் அடித்து கொடுக்கலாம், ரெண்டும் செய்யலாம்.
1: இப்போ அந்த பயிர் பொறுத்தல பார்க்கும்போது நமக்கு தொடர்ச்சியாக வந்து அறுவடை பண்ண கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
0: பயிர் தொடர்ச்சியாக கிடைக்காது. அது ஒரு வரைக்கும் நமக்கு அறுவடை எடுத்ததுக்கு அப்புறம் அது காய் குறைஞ்சிடும். காய் குறைய ஆரம்பித்த உடனே நம்ம அதுக்கு முன்னாடியே நமக்கு அதை சீடு எடுக்கணும்னா நம்ம அதில் எவ்வளோ பெரிய காய் வரும் தரமான காயை அதில் செலக்ட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு அதிலேயே உணர்த்தி அதிலே உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கணும். வச்சு நமக்கு எத்தனை பத்து வேணுமா இல்லை வேற நம்ம யாராவது கேட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு காய் அதை நம்ம விட்டாலே போதும். லாஸ்ட் காயை விட்டுருக்க கூடாது. நிறைய பேர் லாஸ்ட் முடியும் போது காய் விட்டுருப்பாங்க, அது சின்னதா இருக்கும். அது அந்த காயை எடுக்கக்கூடாது. நம்ம இடையில வர தரமான காயை தான் செலக்ட் பண்ணி விடணும்.
1: விதைக்காக
0: கொடுக்கறதும் நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க போறதும் நம்ம சேல்ஸ் பண்ணதா இருந்தாலும் தரமான காயை தான் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் காய் நல்லா வரும், நல்லா இருக்கும்.
1: சிறந்தமை காய்கறிகளாகட்டும் அதே போல வந்து கிழங்கு வகைகளாகட்டும் கொலைகளை பொறுத்தல பார்க்க நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: சந்தைப்படுத்துறதுன்னா கூடுதலா நம்ம வீட்டுல வாங்குறவங்களே அவங்க கேக்குதாங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. பார்க்கும்போது இப்ப ஒரு நம்ம ஒரு இடத்துல நிக்கணும் வைங்களேன், அப்ப அவங்க சொல்ல ஏ அன்னைக்கு தந்த கத்தரிக்காய் பாரு ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டனா வெண்டையும் நல்ல டேஸ்டா இருக்கு, நீ எனக்கு இனி வரும்போது எனக்கு ரெண்டு கொண்டு வரணும் என்னன்னு. அப்ப பக்கத்துல நிக்கவங்க என்ன கேட்பாங்க, ஆமா அப்படியா, எனக்கும் அப்ப ரெண்டு கொண்டு வரங்க. அப்ப இதே மாதிரி ஆகும்போது நமக்கு ஆட்கள் கூடும்போ நம்ம சந்தைப்படுத்துக்கு அங்க கொண்டு போனோன்னே கிடையாது. அப்ப வந்தே அவங்க வாங்க, சரி இந்த இடத்துக்கு நீங்க புதுக்கடை வர்றீங்களா, கொஞ்சம் எனக்கு அங்க கொண்டு வாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ரெண்டு பேருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ரெண்டு விதை கொண்டு போங்க நட்டு வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கூடுதல் நிறைய பேருக்கு நான் அப்படியே கொடுத்துருக்கேன்.
1: இது வந்து காய்கறிகள் ஆகட்டும் பயிர்கள் கீரைகள் இந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்கறீங்க, உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப இது கொலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து நீங்க கொடுக்கறதா இல்ல கடைகள்ல கொடுக்கறதுனா?
0: இல்ல, கொலைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப ஒரு கொலைனா நம்ம ஒன்ன எடுத்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம், அடுத்தது ரெண்டு மூணு நாலஞ்சுன்னு நம்ம கடைக்கு தான் கொடுக்குது. பக்கத்துல எந்த கடை இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இது பண்ணுவோம்.
1: இது நீங்க வந்து ஒரு பெண்களா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து காய்கறிகள் சாகுபடி செய்றீங்க, அது போல வந்து வாழைகள் வச்சிருக்கீங்க, கிழங்கு வகைகள் கூட வச்சிருக்கீங்க. இது மற்ற பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: மற்ற பெண்களும் இதெல்லாம் கஷ்டமே கிடையாது, நம்ம இது அவ்வளவு பராமரிக்கணும்னு கிடையாது. இந்த அதாவது காய்கறிகளை பொறுத்த வரைக்குமே வாழை மரிச்சினி மரிச்சினி எல்லாம் நட்டு விட்டாலே அது தன்னாலே வளர்ந்துடும். சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிதான், எல்லாமே அப்படிதான். அதான் என்னன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளத்துக்கு ஒருக்காலாவது இப்ப நம்ம வேலைக்கு போறவங்கனாலும் சாயங்காலம் அவங்களுக்கு காலையில டைம் இருக்காது, சாயங்காலம் டைம் இருக்காது, இல்லைன்னா அவங்க சண்டே ஒரு ஹாலிடேக்கு வந்து அந்த இடத்துல நின்று பார்க்கும் போதே அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஒன்னு மன அமைதியா இருக்கும், ரெண்டு இன்னி ஒண்ணு என்னன்னா அந்த காயை எடுத்து சாப்பிடும் போது இனி மன நிறைவா இருக்கும். அதனால எல்லா வீட்லயும் அவங்க அவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு கத்தரி, ஒரு வெண்டை, ஒரு பாகற்காய் ஒரு கொடி, ஒரு புடலங்காய் கொடி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், இவ்வளவும் வச்சாலே அவங்களுக்கு தேவையான ஓரளவுக்கு காய்கறிகள் அவங்களுக்கு எடுக்க முடியும். இன்னி ஒன்று, சிலவங்களுக்கு வீட்டில் இடம் இருக்காது, கொஞ்சம் தான் இடம் இருக்கும். அவங்க என்னென்னா சின்ன சின்ன சாக்கு மிளகா நட்டானா

0: அதில் ஒரு 10-15 மிளகாய் வரும். நம்ம அவசரத்துக்கு ஒரு சட்னியாக இருக்கட்டும், ஒரு காய்கறியாக இருக்கட்டும், எடுக்கக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி தான் கத்தரி, வெண்டை, வழுதனை, இதெல்லாமே அவங்க ஒவ்வொரு கவர். நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே கவர்ல வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதே மாதிரி அவங்களும் கவர்ல வச்சு பண்ணாங்கன்னா, மாடி தோட்டம் மாதிரி சாக்குல வச்சாங்கன்னா நிறைய மகசூல் கிடைக்கும், கவர்லன்னா கொஞ்சம் மகசூல் கம்மியா கிடைக்கும். இதே மாதிரி அவங்க வைக்கும் போது அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், கவர்ல வச்சே இவ்வளவு மகசூல் வருதுன்னா நம்ம 5-10 கிலோ பையில வைக்கும் போது மகசூல் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளே எடுத்துடலாமே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். அதனால ஒவ்வொருத்தரும் வீட்டுல காய்கறிகள் வைங்க. இப்படி வச்சோம்னா நம்ம அது பார்க்கும் போதும் சரி, எடுக்கும் போதும் சரி. அதனால எல்லா பெண்களும், எல்லா வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் வேலைக்கு போறவங்களும் கண்டிப்பா ஒவ்வொரு செடிகள் நட்டு அவங்க பயன் பெற்று மகிழ்ச்சியா இருக்கும்.
1: அப்போ இவ்வளவு நேரம் பார்க்கும்போது விவசாயத்தின் பெண்களின் பங்கை பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் பைங்குளம் சி சுஜா அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: இனி பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
4: எங்க பாத்தீங்களாக்கா, நம்ம மட்டும் வேலை செய்தா வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சேர்த்து வைக்கணும், அதை ஒண்ணும் முடியாதக்கா. மனைவி வந்து ஏதாவது ஒரு தொழில வந்து சேர்த்து விட்டாதான் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும். இன்னைக்குள்ள காலகட்டத்திலன்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் வேலை செய்ததா வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஓட்ட முடியும். அப்படின்னு பார்க்கும்போது மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு தொழிலை வந்து தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணனாக்கா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு தொழில் கம்பெனியில இருக்கவங்க அவங்கள வந்து ஏற்பாடு பண்ணி விடுவீங்களாக்கா?
5: தம்பி, அப்படியெல்லாம் தேவையில்லை. நம்முடைய மத்திய அரசே பெண்களுக்கான, தொழில் முனைவோருக்கான நிறைய பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுல சேர்ந்தாலே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாமே.
4: அப்படி என்ன திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்கக்கா?
5: பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு நம்மளுடைய மசோதாவில 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அந்த இடஒதுக்கீடுக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் வந்து அவங்க தொழில் முனைவோரா ஆயிருக்காங்களா, அல்லனா புதிய தொழில் தொடங்குறாங்களா, அது வந்து விவசாயத்துறை ஆகட்டும் அல்லது மற்ற துறை ஆகட்டும், இந்த துறைகள்ல பெண்கள் வந்து கால் நாட்டி அவங்களுடைய தனித்திறமை, இண்டிவிஜுவாலிட்டி காட்டியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து நம்முடைய மத்திய அரசு நாடு முழுவதும் பெண்களுக்கான இந்த முயற்சிகளை எடுத்துட்டு வராங்கப்பா. அதுல நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை நாம சேர்ந்து செயல்பட்டாலே பெண்கள் வந்து அதிக அளவுல முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
4: ஏக்கா, நீங்க கூட சொன்னீங்க வந்து திட்டம் இருக்கு, திட்டம் இருக்கு. திட்டம் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு சொன்னாதானாக்கா என் ஒய்ஃப் வந்து அந்த திட்டத்துல வந்து நம்ம சேர்த்து விட முடியும்.
5: பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள்ல முக்கியமான திட்டங்கள் என்னன்னா, முத்ரா யோஜனா திட்டம் இருக்கு, உத்யோகினி திட்டம் இருக்கு, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இருக்கு, மகிழா உதயம் நிதி, இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து இருக்குப்பா. இந்த திட்டங்கள் மூலமா நம்ம என்ன வேலை செய்யறோம், அதுக்கான கடன் உதவி என்னது, அதுக்கான நிதி உதவிகளை வழிகாட்டுறது, அதுக்கான பயிற்சிகள் என்னது, இந்த மாதிரி பயிற்சிகளை கொடுத்து அந்த பெண்களை தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் தான்ப்பா இது.
4: அதுல வந்து எந்த மாதிரி தொழில்கள் வந்து அவங்க வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்கறாங்க?
5: தம்பி, இந்த முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துல சிறு மற்றும் குறு வணிகங்களை செய்யறதுக்கு விரும்பக்கூடிய இந்த பெண்களுக்கு வந்து 10 லட்சம் வரையிலான எளிதான கடன் வசதி பெறுவதற்கான திட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி உத்தியோகினி திட்டம் அப்படின்னு இருக்கு. அதாவது தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான நோக்கமாக கொண்ட திட்டம் தான் இது. இன்னொன்னு வந்து மகிழா உதயம் நிதினு ஒண்ணு இருக்கு. இது வந்து பெண்கள் வந்து தங்களுடைய சொந்த கால நிக்கவும், அவங்கள வந்து அவங்களே சமுதாயத்துல நிலைநாட்டவும் நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்ட திட்டம் தான் இந்த மகிழா உதயா திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த மாதிரி திட்டத்துல எந்த திட்டத்துல உன்னுடைய ஒய்ஃப் சேரணும்னு விரும்புறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை நாம பேங்க்லயோ, நமக்கு தெரிஞ்ச அரசு அலுவலகங்களையோ நம்ம கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நாம பண்ணலாம்ப்பா.
4: சரியாக்கா, இப்ப இது வந்து தனிப்பட்ட முறையில வந்து நம்ம அந்த கடன் பெறலாமா, இல்ல ஒரு குழுவாட்டு சேர்ந்து வந்து அவங்க பெண்கள் வந்து ஒரு தொழில வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கடன்கள் அந்த மாதிரி கொடுக்கறாங்களா?
5: தம்பி, பெண் சக்தி தொகுப்புன்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துல பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு கடன் கொடுக்கக்கூடிய திட்டம். படிக்காத பெண்கள் நிறைய பேர் குடிசை தொழில், இந்த மாதிரி சமையல் தொழில், கைத்தொழில், இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களே ஊக்குவிக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான திட்டம் வந்து அன்னபூர்ணா திட்டம். சமையல் செய்யக்கூடியவங்க அவங்களுடைய தேவைகளை மேம்படுத்தி அவங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறாங்கன்னா அதுக்கு கூட கடன் உதவியை நம்முடைய அரசு வழங்குதுப்பா. இந்த தொழில் முனைவோருக்கான மேம்பாடு திட்டத்தை நாம என்ன சொல்றோம்னா EDP அப்படி திட்டம்னு சொல்றோம். இதுல தொழில் முனைவோருடைய அந்த திறன்களையும் வளர்க்கறதுக்கு முன்படுத்துறாங்க. இன்னொன்னு வந்து அவங்க அறிவை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கான பேசிக்கான என்னென்ன விஷயங்கள் தேவை, அதாவது அடிப்படை, இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம ஒண்ணும்

0: முடியாது. இந்த அடிப்படை அறிவுகளை கூட அவங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு பயிற்சிகளையும் கொடுத்து கடன் உதவியும் செய்து கொடுக்கறாங்கப்பா. அப்ப இது ஒரு அருமையான திட்டமா இல்லையா?
1: பாத்தீங்களாக்கா, மத்திய அரசு வந்து பெண்களுக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. நமக்கு வந்து பெண்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் இருக்குன்னு கூட வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டோம்.
0: ஆமா தம்பி, பொதுவாவே இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அரசு எடுத்துள்ள இந்த முயற்சி எதுக்கு அப்படின்னு பாத்தேன்னா, நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய முன்னேற்றத்தை கருத்துல கொண்டு அவங்கள ஒரு தொழில் முனைவோரா, தொழில் மேம்பாடு திட்டத்தை உருவாக்கக்கூடியவங்களை அவங்கள ஆக்கணும். இன்னொன்னு வந்து பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு ஈக்குவலான ஒரு அதிகாரம் அளிக்கணும். இன்னொன்னு வந்து சமூகத்துல ஆணும் பெண்ணும் இணைஞ்சு செயல்பட்டாதான் சமூகம் வளர்ச்சி அடையும். அதை கருத்துல கொண்டு அந்த சமூகத்தினுடைய சமச்சீர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் நம்முடைய மத்திய அரசு இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன் பத்தியா, படிச்சவங்களுக்கு தான் திட்டம்னு கிடையாது, படிக்காத அடித்தட்டு மக்களுக்கு கூட அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கான விஷயங்களை அவங்க செய்யறதுக்கும் நம்முடைய மத்திய அரசு கடன் உதவி கொடுக்கறாங்கன்னா உண்மையிலே இந்த திட்டம் வந்து ஒரு அருமையான திட்டமா இல்லையா? தம்பி, முதல்ல உன்னுடைய பொஞ்சாதி இந்த ட்ரைனிங் எடுத்து அதுக்கேத்த மாதிரி தொழில அவ தொடங்கட்டும். அதுக்கு பிறகு 10 பேருக்கு இவ சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கும்லப்பா.
1: அப்ப அவள வந்து ஒரு தொழில் முனைவராட்டு ஆக்கணும்.
0: ஆமா தம்பி, அத முத செய்வியா நீ?
1: செய்யறாக்கா.
2: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்
3: தொடர்ந்து. நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
4: பாக்டீரியா இலைக்கருகள் நோய், இது மிக முக்கியமான நோய். இந்த இலைகளில் வந்து நீண்ட கோடுகள் அலை போன்ற மஞ்சள் நிறத்தில் ஓரம் காணப்படும். இந்த நுனிகளிலிருந்து இலைகள் வந்து கீழ் நோக்கி கருகி காணப்படும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த காற்று மூலம் அதிகமாக பரவக்கூடியது. இதை கட்டுப்பாடு செய்வது மிக முக்கியமானது. இல்லது மகசூல் அதிகமாக பாதிக்கப்படும். இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு 20% பசுஞ்சாண கரைசலை தெளிக்கலாம். அல்லது ஏக்கருக்கு 2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர், அதாவது அதனை பாசன நிலையில் கலந்து விடுதல் அவசியம். பிளீச்சிங் பவுடரை வந்து தெளிக்கக்கூடாது, பாசன வாய்க்காலில் 2 கிலோவை வந்து ஒரு மூட்டையில் கட்டி அந்த பாசன வாய்க்கால் பகுதியில் வச்சுட்டு இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் பூஞ்சான கொல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் டெட்ராசிக்ளின் 1 ஏக்கருக்கு 120 கிராம், காப்பர் ஆக்சி குளோரைடு 500 கிராம் கலந்து தெளிக்கலாம். அது இல்லாமல் காப்பர் ஹைட்ராக்சைடு, அதாவது 1 ஏக்கருக்கு 500 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிப்பதன் மூலம் இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தலாம்.
3: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி எல் ஜேக்கப்.

வெள்ளி நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமன்புதூர் கணபதி நகர் கே வீரபாண்டியன் அவர்கள். அமுத சுரபி இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தட்டைப்பயிறு சாகுபடி நுணுக்கங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர் லதா அவர்கள்.

0: எழும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் அல்முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436-28-17-930 மற்றும் 8491-55-23714 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தாா்.

0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
2: இன்றும் என்றும் எப்போதும் கேட்க கேட்க தித்திப்பு. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:06:30. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. உங்க வீட்டு குட்டி குழந்தைங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் அருமையான தருணம் இது. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நிறைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222 இணைப்பு எண்ணாக 04652 அலைபேசி எண் 8903 2 5 7 0 3 9

0: ஒவ்வொரு வீட்டிலையும் சரி, அந்த குழந்தைகளோட ஒரு ஒரு பெற்றோரோட ஆசை என்னவா இருக்கும்? குறைந்தபட்ச ஆசை அப்படின்னா அதிகபட்ச ஆசைன்னு கூட சொல்லிக்கலாமே. ஆசை என்னவா இருக்கும்? நம்ம குழந்தை வந்து ஒரு திறமைசாலியாக வருங்காலத்தில் வந்து அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு குழந்தையாக, நல்ல ஒரு குடிமகனாக வளரணும் அப்படிங்கிறத எல்லாரோட எல்லா பெற்றோரோட ஆசையாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம சின்ன வயசுலேயே நல்ல நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணும். அது யாரோட கடமை அப்படின்னா நிச்சயமாக பெற்றோரோட கடமை, அந்த குடும்ப உறுப்பினர்களோட கடமை அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி கூட்டு குடும்பங்கள் இருக்கும்போது தாத்தா ஒரு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, பாட்டி ஏதோ சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்காத மாதிரி விளையாடிட்டே இருந்தாலுமே அந்த குழந்தை வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும் இல்லையா? இப்போது வந்து அந்த குழந்தைய திறமைசாலியாக வளர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் வந்து இப்போவே சின்ன பருவத்திலேயே வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்து இப்போவே மெருகேற்றணும் அப்படின்னா சொல்லி ஆகணும். இப்போது அவர் அருமையான தளம் தான் இது அப்படின்னு சொல்லி ஆகணும். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சி உங்கள் குழந்தைகளோட பயத்தை விளக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த குழந்தைங்க தொடர்ந்து பேசி வரும்போது அந்த திறமைகள் மேம்படும், அந்த பயம் பேசக்கூடிய அந்த ஒரு துணிவு அப்படிங்கிறது பிறக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? சரி, நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல பறந்து வர பட்டாம்பூச்சியார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அனுக்ரஹாவா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பாலப்பள்ளத்துல இருந்து அனுக்ரஹா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? 9th படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில முதலாவதாக வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாரதியார் எழுதிய ஒரு பாடல்.
0: பாடல வந்து நீங்க பாட போறீங்க அப்படிதானே? சூப்பரா பாடுங்கம்மா அனுக்ரஹா.
1: வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழ்க வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திட மண்ணொழி வாழியவே, ஏற்கடல் வைத்தின தன்மனம் கொண்டு வாழியவே.

0: எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாடுவதே. சூழ்கலி நீங்குக தமிழ் மொழி ஓங்குக துளங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி. வானமர் தனைக்கும் பலர் மொழி வாழியதே.
1: சூப்பர்மா, அனுகிரக சூப்பராக சொன்னீங்க. பாரதியார் பாடலை வந்து அழகாக பாடினீங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லீவ், அதனால் போர்ஷன்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, அப்படி தானே?
0: ஆமாம்.
1: மற்ற நாட்களில் வந்து டைம் கிடைக்காது. சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க, ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டீங்க, எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சூப்பராக கலந்துக்கிட்டீங்கம்மா. நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
0: நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
5: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
6: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
5: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
7: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
5: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
6: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: நேர்களே, இது உங்கள் நினைவுக்கு இன்று 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புறவலரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள். தே நமது தொடர் படைப்பாளர் பி உஷா தேவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேரம் 8:12. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பட்டாம்பூச்சியோட பேர்
8: என்ன?
1: தேஜஸ்ரீ பேசுறீங்க. சூப்பர்மா, என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 9th படிக்கிறவங்க ஒருத்தங்க வந்தாங்க, இப்ப 8th படிக்கிற ஒருத்தங்க வந்திருக்கீங்க. அப்படிதான் என்ன சொல்ல போறீங்கம்மா?
8: காமராஜர் பாட்டு பாட வரேன்.
1: பாடுங்க.
8: மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜர், எங்கள் காமராஜர். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனதுடன், கண்ணும் கருத்துடனே காக்கும் மனதுடனே. என்றும் தலைவர்கள் காமராஜர், என்றும் தலைவர்கள் காமராஜர். மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. காமராஜா காமராஜா, எங்கள் காமராஜா, உங்கள் காமராஜா.
1: தேஜஸ்ரீ அருமையா பாடினீங்க. சரி, இந்த மாசத்து

0: வந்து என்ன சிறப்பு? காமராஜர் பத்தி பாடியிருக்கீங்களே, என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: காமராஜர் பர்த்டே
0: என்னைக்கு வருது?
1: ஜூலை 15.
0: சூப்பர் சூப்பர், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிதானே? சூப்பர்மா. அதாவது போட்டிகள்லாம் வைப்பாங்க ஸ்கூல்ல, எல்லாத்துக்கும் கலந்துக்கணும் சரியா? நிகழ்ச்சியில் சூப்பரா பாடினீங்க. நிகழ்ச்சி தங்கச்சி பேசுறாங்களா? தங்கச்சி கிட்ட கொடுங்க.
1: ஹலோ,
0: தங்கச்சி பேர் என்ன?
1: எம்ஜே மிதுஸ்ரீ.
0: மிதுஸ்ரீயா? ஆ, ஓகே. தங்கச்சி என்ன படிக்கிறீங்க? சிஸ்த் படிக்கிறீங்க, ஓகே. நீங்க என்ன சொல்ல போறீங்கம்மா நிகழ்ச்சியில?
1: போயம்.
0: போயம் சொல்லுங்க.
1: The banyan is the largest of trees. The people quiet in the breeze. The coconut grows up straight and tall. The name trees fruits are very small. The tamarind gives pleasant shade. The date leaves is as sharp as blade. The teak trees use as useful wood. The mango use as useful. That is good. அவ்வளோதான்.
0: சொல்லி முடிச்சிட்டிங்களா? சரி, மரம் எல்லாம் நட்டுருக்கீங்களா? மரச்செடிகள் வந்து சின்ன செடிகள்லாம் நட்டுருக்கீங்களா? கண்டுகள் நட்டுருக்கீங்களா நீங்கள்? நிச்சயமா பாதுகாத்து வரணும் இல்லையா? சரி சூப்பர்மா, அழகாக ஒரு ரெண்டு பேரும் அக்காவை தங்கச்சி வந்து சூப்பராக கலக்கிட்டு போயிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரெண்டு பேருக்குமே பண்பலையின் சார்பாக நன்றிகள்.
2: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையினை நியாய விலை கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலை கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பின் அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று நாளை நடைபெறும் சிறப்பு முகாமில் கைவிரல் ரேகையை பதிவு செய்து தங்களது உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்ய வேண்டும். அல்லது தங்களது பகுதியில் உள்ள நியாய விலை கடை விற்பனையாளரிடம் இறந்த உறுப்பினரின் குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்துள்ள அறிவிப்பு ஒன்றினை கேட்டீர்கள். நேரம் 8:18 ஆயிடுச்சுங்க. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டே இருக்கு, கலக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்களாம் வந்து. இப்போ அடுத்ததாக பறந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி யார் அப்படின்னு பார்த்தலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம். கேக்குதா? வணக்கம் சொல்றது கேக்குதா? வணக்கம். வணக்கம். உங்க பேரு சொல்லுங்க. ஐயோ கிளியரா கேட்கவே இல்லையே, தெளிவா கேட்கவே இல்லையே. என்ன படிக்கிறீங்க? உங்க இணைப்பு சரியா கேக்கலாமா? சரி சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்க. கேட்டுச்சு கேட்டுச்சு, உங்க பேர் தான் கேட்கல. உங்க பேர் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்ல போறீங்கம்மா?

0: என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குத. பாட்டு ஓகே, பாடுங்க. நினைப்புல இருக்கீங்களா? ஆமா ஆமா, சொல்றதெல்லாம் தெளிவா கேக்குது. என்ன பாட பாட்டுன்னு சொன்னீங்க, என்ன பாடுனீங்கன்னே கேட்க மாட்டேங்குது. பாடுங்க. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கு நன்றி. ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாங்க, ஆனால் நமக்கு தெளிவாக தான் கேட்க முடியலை இல்லையா? சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தனுஸ்ரீ பேசுறீங்க. இப்பதான் மிதுஸ்ரீ ஒருத்தங்க பேசிட்டு போனாங்க, தேஜஸ்ரீ பேசினாங்க, இப்ப வந்து யாரு, உங்க பேரு? தனுஸ்ரீ பேசுறீங்க. என்ன ஒரே மூணு ஸ்ரீ வந்துருச்சு. சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: மேற்கு
0: சூரப்பள்ளத்துல இருந்து பேசுறீங்க. சரி, என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ, சூப்பர் சூப்பர். என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க பாக்கலாம்.
1: Look at my hair, look at my eyes, look at my nose, look at my ear, look at my hand, look at my finger, look at my feet, look at my toes, look at my all of me, look at all of me.
0: வேற என்ன சொல்ல போறீங்க?
1: தனுஸ்ரீ.
0: வேற என்ன சொல்ல போறீங்க? முடிச்சிட்டீங்களா? போதுமா? பாடிட்டீங்களா? அவ்வளவுதானா? சரி, நாளைக்கு அடுத்தது இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். சரியா, நிகழ்ச்சியில டெய்லி கலந்துக்கோங்க. சரியா, சூப்பரா பேசுறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: சிறு நேர்களை நம்ம நிகழ்ச்சியில ஒரு திரைப்பட பாடலை கேட்கலாம். மதன் கார்கி வரிகளில் பிரகிருதி ரெட்டி பாடிய RRR திரைப்பட பாடல், இசை மரகதமணி.

ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249684458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நேரம் 8:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம்.
2: இலக்கிய சுடரில் தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புரவலரும் உரை வழங்குகிறார் முனைவர் தே மெர்லின் மினி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய சுடர் பகுதியில் தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புரவலரும் எனும் தலைப்பில் உங்களோடு உரையாட இருக்கிறேன். சங்க காலத்தில் தோன்றிய வீரநிலை செய்யுள்களில் தெளிவுற காட்டப்பெறுவது புலவர்களுக்கும் புரவலருக்கும் இடையேயான நெருக்கமான பிணைப்பாகும். புலவர்கள் புரவலர்களிடமிருந்து பெறும் செல்வத்திற்காக மட்டும் அவர்களை சார்ந்திருக்கவில்லை. அதை தாண்டிய நிலைத்த அன்பும் மதிப்பும் ஆருயிர் என கருதிய பான்மையும் அவர்களிடையே நிறைந்திருக்க காணலாம். அதை சங்க இலக்கியங்களில் ஒன்றான புறநானூறு தெளிவாக எடுத்தேம்புகிறது. அரசவையில் அமைச்சருக்கு இணையாக புலவர்கள் போற்றப்பட்டனர். இதனால் அரசனுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் புலவர்கள் வழங்கினர். இத்தகைய நெருங்கிய நட்புறவு கொண்டு வாழ்ந்த புலவர்களை புறநானூர் வழியாக நாம் அறிய முடிகிறது. மேலும் புரவலர்கள் வெறும் புரவலர்களாக மட்டுமல்லாமல் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக புலவர்களாகவும் மிளிர்ந்தனர். முதலாவது அதியமான் நெடுமானஞ்சி என்ற குறுநில மன்னருக்கும் ஔவையார் என்னும் பெண்பார் புலவருக்கும் இடையேயான நட்பினை எடுத்துரைக்கலாம் என எண்ணுகிறேன். அதியமான் நெடுமானஞ்சி அதியமான் என்ற குடிப்பெயரால் அறியப்படுபவன். கடையெழு வள்ளல்கள் வரிசையில் அடங்குபவன். தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன். சங்கத்தொகை பாடல்களுள் மிக அதிகமாக 30 பாடல்களை பெற்றவன். இவன் மீது புறநானூற்றில் 22 பாடல்களை ஔவையார் பாடியுள்ளார். கிபி 130 முதல் 140 ஆண்டுகளில் நெடுமானஞ்சினின் ஆட்சி நிலவியிருக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். அதியமான் நெடுமானஞ்சி அருளும் ஆற்றலும் வாய்ந்தவன். இவனை பாடியவர்கள் ஔவையார், பெருஞ்சித்திரனார், பரணர், பொன்முடியார் ஆகியோர். அதியமான் மிக சிறந்த வீரன் என்பதை அவனை பற்றிய பாடல்களும் அவன் நடத்திய படையெடுப்புகளும் தெரிவிக்கின்றன. பிறைமருள் வான்கோட்டு அண்ணல் யானை சினமிகு முன்மின் மாமான் அஞ்சி எனவும் போரறு திருவிர் புலந்தார் அஞ்சி எனவும் சிறப்பிக்கப்படுவதால் அவனது சினம் வலிமை போர்வன்மை ஆகியவை தெளிவாகின்றன. ஒரு நாளில் 8 தேர் செய்யும் தொழில் வல்ல தச்சன் ஒரு மாதம் அரிதாக முயன்று செய்த ஒரு தேர்க்கால் எவ்வளவு வலிமுடையதாக இருக்குமோ அந்த அளவுக்கு வலிமையுடையவன் என்கிறார் ஔவையார். களம்புகள் ஓம்புமீன் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முழு உளன் ஒரு பொருந்தன் வைகள் எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்று புறம் 81வது பாடல் தெரிவிக்கின்றது. அதியமான் பல போர்களில் வெற்றி பெற்றவன். அவனது வெற்றிகளுள் தலையாலங்கான வெற்றியும் கோவலூர் வெற்றியும் வரலாற்றில் மிகுதியாக போற்றப்படுகின்றன. அத்தகு பெருமை மிக்க அதியமானுக்கும் ஔவைக்கும் இடையுமான நட்பு அளவிடற்கரியது. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடக்கவிருந்த போரை தடுத்து நிறுத்தியவர் ஔவையார். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோண்டால் திருத்தி நெய் அணிந்து இல்லோரொக்கல் தலைவன் அண்ணலன் கோமான் வை நுதிவேலே என்று புறம் 95 பாடலை ஔவையார் பாடியுள்ளார். மேலும் பரிசிலருக்கும் இரவலருக்கும் கொடுத்தது போக எஞ்சியதை தான் உண்ணுகின்ற பண்பாளன் என்பதை உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என புறம் 95 பாடல் தெரிவிக்கின்றது. பெரிய மலையின் உச்சியில் உள்ள பிளவில் கனிந்திருந்த கருநெல்லி பழம் தான் உண்டால் சாவாத அருமருந்து என்பதை தெரிந்தும் அதை பற்றி எண்ணாது நீண்ட நாள் ஔவையார் வாழ வேண்டும் என்று எண்ணி அவருக்கு அளித்தவன். நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே தொல்நிலை பெருமலை விடரகத் அருமிசை கொண்ட சிறுயிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என ஔவையார் அரிதான நெல்லிக்கனியை தனக்கு ஈந்த அதியனை சிவபெருமானைப் போல நிலைபெற்று வாழ்வாயாக என வாழ்த்துகிறார். ஒருமுறை தன்னை நாடி பரிசில் பெற வந்த ஔவையை பொருட்படுத்தாது பரிசில் தர காலம் நீட்டித்த அதியமானிடம் ஆத்திரம் கொண்டாள் ஔவை. பரிசிலர் தகுதியறந்து வழங்கும் பரிசிலை பெறுவதற்கு வருத்தமுறுகின்ற பரிசிலருக்கு அடைக்காமல் திறந்த வாயிலை உடையவனே விரைந்த குதிரையை உடைய தலைவனாகிய நெடுமானஞ்சி தான் தன் தரம் அறிய மாட்டானா? இல்லையெனில் என் தரத்தை அறிய மாட்டானா? அறிவும் புகழும் உடையோர்

ஆய்ந்தாராக. உலகம் அதனால் வறுமைப்படுவதில்லையே. ஆதலால் எம் இசைக்கருவிகளை தோளில் சுமந்தேன். எங்கள் இசைக்கலங்கள் இட்ட பைகளை கட்டிக்கொண்டேன். மரத்தை வெட்டி கொள்ளும் தச்சர் பெற்ற சிறுவர்கள் தம்மழுவோடு காட்டுக்கு சென்றால் அங்குள்ள மரங்கள் எப்படி அவர்களுக்கு உடனே வேண்டுமாறு பயன்படுமோ அப்படி எந்த திசை கண் சென்றாலும் அத்திசையில் சோறு கிடைக்கும் என்று அவ்வை கூறுவதிலிருந்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அத்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பழமொழி பாடல் நினைவில் கொள்ளத்தக்கது. அடுத்ததாக பிசிராந்தையார் என்னும் புலவருக்கும் கோப்பெருஞ்சோழனுக்கும் இடையேயான நட்பு. சோழர் குலத்தின் பெருமைக்குரியவரான கோப்பெருஞ்சோழன் நட்புக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர். இம்மன்னரோடு ஏற்றத்தாழ்வின்றி புலவர் பலரும் பழகி மகிழ்வெய்தினர். கோப்பெருஞ்சோழரை காணாமலேயே அவரோடு நட்பு கொண்டார் பிசிராந்தையார்.

பெய்தனர். கோப்பெருஞ்சோழரை காணாமலேயே அவரோடு நட்பு கொண்டார் பிசுராந்தையார். பிசுராந்தையார் பாண்டி நாட்டு புலவர். பெற்ற பிள்ளைகளே சோழனுக்கு பகையாக மாறினர். அவர்களோடு போரிட்டு தன் குலம் அழிவதை விட போரிடாமல் தான் இனி வாழ்வதில் பயனில்லை என்று வாழ்வை வெறுத்த கோப்பெருஞ்சோழர் வடக்கிருந்து உயிர் நீக்க துணிந்தார். சான்றோர் பலரும் அவரை சுற்றி இருக்க என்னருகே ஒருவர் அமர்வதற்குரிய இடத்தை ஒதுக்கி வையுங்கள் என்றார் சோழர். சான்றோர் பலரும் வியந்து நோக்கி எவருக்காக இடம் ஒதுக்க வேண்டும் அரசே என்றனர். என்னே நினைத்துக் கொண்டு பாண்டிய நாட்டிலே பிசிரோன் என்பவன் உள்ளான். என் உயிரை தன் உயிராய் என்னும் பேர் இயல்பினன். இதுவரை நான் அவனை நேரில் கண்டதில்லை. செல்வம் என்னிடத்தே நிறைந்திருந்த போது அவன் வராதிருந்தாலும் இன்று என் உயிருக்கு துன்பம் நேர இருப்பதால் நிச்சயம் வருவான். அவனுக்காகத்தான் இடம் ஒதுக்குங்கள் என்றார் கோப்பெருஞ்சோழர். இருவரும் ஒருவரையொருவர் அறிந்துள்ளீர்களே தவிர சந்தித்தது இல்லையே. அப்படி இருக்க அவர் இங்கு இப்பொழுது வருவார் என்பது எளிதாக நடக்கக்கூடிய காரியமில்லையே என்றனர் சான்றோர். அவர்களை நோக்கிய சோழர், அறிவார்ந்த சான்றோர்களே, என் உள்ளம் கலந்த நண்பன் அவன். என் மேல் பேரன்பு உடையவன். எனக்கு ஒரு துயர் நேரப்போகிறது என்றால் அவனும் அறிவான். இவ்வாறு சோழர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பிசுராந்தையார் வந்ததை சோழரின் மற்றொரு நண்பராகவும் அவரது வேண்டுகோளை ஏற்று அன்று வடக்கிருக்காமல் பின்னாளில் சோழரின் நடுகல்லருகே வடக்கிருந்தவருமான பொத்தியார் தெரிவிக்கிறார். கோப்பெருஞ்சோழரின் இவ்வரலாற்றை புறநானூறு 212 முதல் 217 வரையிலான பாடல்கள் தெரிவிக்கின்றன. தன் செங்கோல் ஆட்சி செல்லாத நாட்டில் வாழும் ஒருவனது நெஞ்சத்தை தனக்குரிய இடமாக பெற்ற பழைய புகழ்மிக்க அத்தகைய பெரியோனை இகழ்ந்து இந்நாடு துயர்கொள்ளுமே, அதுதான் இறங்கத்தக்கது என்று கையறு நிலைப்பாடல் முடிவுறுகிறது. அடுத்ததாக நம் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் புலவர் பெருஞ்சித்திரனார். புறநானூற்றில் 8 செய்யுள்களில் 3 குறுநில மன்னர்கள் குறித்து பாடியுள்ளார். வறுமையில் செம்மையுடைய பெருஞ்சித்திரனார் தம் அருமை மீதூர ஒருமுறை அதியமானை நாடி சென்றார். காவலா, செந்தமிழ் பாவியற்றும் புலவன் யான் வந்துள்ளேன், நின் மன்னரிடத்து சென்று சொல்வாயாக என்றார். காவலனும் அதியமானிடம் சென்று, வரையாது வழங்க வள்ளல் பெருமானே, நின்னை நாடி புலவர் ஒருவர் வந்துள்ளார் என்றான். வேந்தனும் வந்தவர்க்கு இப்பொருளை கொண்டு கொடு என்றுரைக்க காவலனும் பொருளை கொடுப்பதற்காக புலவரை நோக்கி வந்தான். புலவர் பெருந்தகையே, என் மன்னனால் இச்சமய நேரில் வந்து பரிசை தர இயலவில்லை, என்னிடம் தந்து அனுப்பியுள்ளான், இதை பெற்று செல்வீராக என்று பொருளை நீட்டினான். நீட்டிய பொருள் நீட்டியபடியே இருக்க பெரும் கோபம் கொண்டார் பெருஞ்சித்திரனார். உன் அரசனை காண்பதற்காக காடுமலை பலவும் கடந்து வந்தேன், பரிசு பெறுவதற்காக தான் வந்தேன். எனினும் என்னை காணாமல் என் புலமை திறத்தை அறியாமல் பரிசளிக்க அவனுக்கென்ன ஆணவம்? தேவையில்லை. அவனது பொருள், அவன் தந்த பொருளை அவனிடமே கொடுத்துவிடு. என் தகுதி அறிந்து தரும் பொருள் தினையளவாக இருந்தாலும் அதுதான் எனக்கு பெரும்பொருள் என்று கூறிவிட்டு வெளியேறினார். காணாது இத்த இப்பொருட்கு யான் ஓர் வாணிக பரிசிலன் அல்லன், பேணி தினை அணைத்து ஆயினும் இனிது அவர் துணை அளவு அறிந்து நல்கினர் விடினே என்று பாடுவதிலிருந்து தன்னை அவமதிப்பவரின் பொருளை ஏற்றுக்கொள்ளும் மறுத்த புலவர்கள் தம் புலமையை உயிரை விட மேலானதாக கருதினர். அதியமான அரண்மனையை விட்டு தன்மானத்தோடு வெளிவந்த புலவர் தன் இல்லத்துக்கு வருகிறார். சிறு மூங்கில் கூடு போல் காட்சியளித்த தம் வீட்டினுள்ளே நுழைந்தார். அங்கே அவரது பச்சிளங்குழந்தை பாலுக்கு தவித்து தாயின் மார்பை சுவைக்க பல நாள் பட்டினியோடு கிடந்த அவளது வற்றி உலர்ந்த மார்போ சிறிதளவு பாலையும் சுரக்க சக்தியற்று போயிருந்தது. குழந்தையோ கதறி அழுதது. அருகிலிருந்த சோற்றுப்பானைக்குள் கைவிட்டு சோறு ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கியது. அங்கும் ஒரு பருக்கை கூட கிடைக்கவில்லை. பசியால் அழுது கொண்டிருந்த குழந்தையிடம் அதோ புலி வருகிறது என்று அச்சுறுத்தினாள் அவள். அப்படியும் அழுகையை நிறுத்தினான் இல்லை. அதோ வானத்தை பார், வானத்திலே நிலவை பார் என்றெல்லாம் கூறி பார்த்தாள். அப்பொழுதும் அழுகையை நிறுத்த முடியவில்லை. உன் தந்தையை கண்டால் நீ என்ன செய்வாய் என்றாள். அதற்கு உதட்டை பிதுக்கி முகத்தை சுழித்தான் அவன். அவனது செயலை கண்ட தாய் பசியின் கொடுமை பெற்ற தந்தையையே வெறுக்கும் அளவுக்கு வைத்து விட்டதே என்று வருந்தி கண்ணீர் விட்டாள். அக்காட்சியை கண்டு தம் பயனற்ற வாழ்வை எண்ணி வருத்தம் கொண்ட பெருஞ்சித்திரனார் வீட்டின் அடுத்த மூலையில் ஒடுங்கி கிடந்த தன் தாயை கண்டார். பல நாள் பட்டினியால் பரிதவித்து கிடந்தாள் அவள். பின்னர் தன் மனைவியின் வளமற்ற உடலை போர்த்தியிருந்த கந்தலாடையை கண்ட அவர் அதிலும் 1000 கிளிசல்களை கண்டார். இனியும் இத்துன்பம் தொடரக்கூடாது என்று முடிவெடுத்த புலவர் மன்னன் வெளிமானின் அரண்மனையை நோக்கி சென்றார். மன்னன் எங்கே என்றதும் அவனோ சாவின் விளிம்பில் நிற்கிறான் என்றனர் அங்குள்ளோர். எங்கு சென்றாலும் நம் நிழலும் கூட தானே வரும், அதுபோல வறுமையும் நம்மை தொடர்ந்து வருகிறது என்று தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட புலவர் காவலன் ஒருவன் தன்னை நாடி வருதல் அறிந்து எழுந்தார். புலவர் பெருந்தகையே, எம் அரசர் வெளிமான் உம்மை காணும் பேறு பெறாத நிலையில் படுத்த படுக்கையாய் உள்ளார். எனவே அவரது தம்பி இளவெளிமானிடம் தாங்கள் பரிசு பெற்று
செல்ல வேண்டும் என்று விருப்பங்கொண்டு என்னிடத்து அதை கூறினார். தாங்கள் தயை கூர்ந்து என்னுடன் வர வேண்டும் என்று அவரை இளவெளிமானின் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றார். இளவெளிமானோ அப்போதுதான் புலவரை கண்டது போன்று

0: வாரும் புலவரே வாரும், இந்தாரும் என்று சிறிதளவு பொன்னை நீட்டினான். அதை வாங்க மனமில்லாத புலவர், இளவெளிமானே, நீ தரும் பொருள் கூடுதலா குறைவா என்று நான் ஆராயவில்லை. ஆனால் உன் அகத்திலும் முகத்திலும் மகிழ்வில்லாமல் நீ தருவதை பெறுவதில் எனக்கு துளியளவும் விருப்பமில்லை. நான் உள்ளே நுழையும் போதே என்னை கண்டாய். இருந்தும் என்னை வாவென்று நீ அழைக்கவில்லை. அதையும் பொறுத்துக் கொண்டேன். இந்த உலகம் மிகப்பெரியது. நீ ஒருவன் தான் என் போன்றோருக்கு கொடுக்கும் தன்மை உடையவன் என்றில்லை. எனக்கு உன் பொருள் தேவையில்லை, நான் வருகிறேன் என்று வெளியேறினார் புலவர். வறுமை போக்க பொருள் இல்லாமல் இனி இல்லத்தின் பக்கம் செல்வதில்லை என்று உறுதி கொண்ட பெருஞ்சித்திரனார் நேரே முதிரமலைக்கு தலைவனான குமணனிடத்து சென்றார். குமண வள்ளலே, கடையழு வள்ளல்களெல்லாம் என்று மாண்டு விட்டனர். அவர்களுக்கு பின்னர் எம் போன்றோருக்கு வாரி வழங்குபவன் நீ என்பதறிந்தே உன்னை நாடி வந்தேன். என் இல்லத்து வறுமை எதுவென உன்னிடத்து கூறிவிடுகிறேன் என்று வீட்டின் நிலைமை அனைத்தையும் எடுத்துரைத்தார். நீ எனக்கு தரும் பரிசில் கோடை வெப்பத்தால் கதிர் ஈனாத திணைக்கு பெருமழை பெய்து வாழ்விப்பது போலதான் நீ தரும் செல்வமும் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்கும் என்றார். நீ தரும் பொருள் குன்றிமணி அளவாயினும் விரைந்து தர வேண்டும் என்றும் வேண்டினார். குமணன் புலவரை ஆரத்தழுவி பொன்னும் பொருளும் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் களிரையும் வழங்கினான். களிரை வாங்கி வந்த புலவர் நேராக இளவெளிமானின் ஊருக்கு சென்று அவனது காவல் மரத்தில் அதை கட்டினார். மனமுவந்து பரிசில் தராத இளவெளிமானுக்கு யான் மனமுவந்து தரும் பரிசில் இது என்று அவனிடத்து கூறுங்கள் என்று காவலர்களிடம் கூறினார். அச்சமயம் சாவின் விளிம்பில் இருந்த வெளிமான் மாண்டு விட்டான் என்பதறிந்து கண்ணீர் சிந்தினார். வெளிமான் உயிரோடு இருப்பாரானால் பொருளுக்காக நான் அலைய வேண்டிய தேவையே இருந்திராதே என்று ஏங்கினார். சோறுண்ண நினைத்து சோற்றுப்பானையுள் கைவிட அங்கே எரி எழுந்தது போன்று அறமற்ற கூற்றுவன் தோன்றி வெளிமானை கொண்டு போய் விட்டானே என்றெல்லாம் கதறினார். பின்னர் இல்லத்துக்கு சென்று குமணன் தந்த பொருளை மனையாளியிடம் கொடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவாயாக என்றார். அவரது வாக்கை வாழ்நாளெல்லாம் காப்பாற்றியவராக அவரது மனையாளும் திகழ்ந்தார். சோழர் நாட்டில் பிறந்து சோழர் குலம் தழைக்க அரும்பாடுபட்ட புலவர்களில் ஒருவர் கோவூர்கிழார். புறநானூற்றில் 15 பாடல்களை பாடியுள்ளார். கோவூர்கிழார் தம் அருமையிற்றிருந்த காலத்தில் நலங்கிள்ளியிடம் சென்றபோது அவன் எவ்வாறு தமக்கு ஈந்தான் என்ற செய்தியை புற 382 மற்றும் 400 ஆகிய செய்யுள்களில் தெரிவித்துள்ளார். தன்னை நாடி வரும் பரிசிலர் எவராயினும் பொன் பொருள் வழங்குவதற்கு முன் அவர்தம் பசி நோயை தீர்த்துள்ளான் நலங்கிள்ளி. நடுயாமத்தில் கூட எமக்கு வாரி வழங்கினான் என்று கோவூர்கிழார் அக்காட்சியை விவரிக்கிறார். ஒரு நாள் இரவு கடையாமம், நான் மட்டும் தனியாக அவனது அரண்மனை முற்றத்தில் நின்று என் கையில் இருந்த தடாரி பறையை இசைத்து பாடினேன். என் குரல் கேட்டு எவருமே வராத அத்தருணத்தில் அவன் மட்டும் வந்து என்னை அரண்மனைக்குள் அழைத்து சென்று என் கிழிந்த ஆடையை களைந்து விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் அணிவித்தான். சுவையான உணவை வழங்கிய அவன் நாரரிப்பில் அரிக்கப்பட்ட நரவையும் அளித்தான். அன்று தொடங்கியது அவனது உபசரிப்பு, இன்று வரை என் வாழ்வில் தொடர்கிறது என்கிறார். இவ்வாறு நலங்கிள்ளியின் பெருமைகளை பாடிய கோவூர்கிழார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் பகை ஏற்பட்டு போர் மூண்டபோது இருவரிடத்தும் வாதிட்டு சோழருடைய குடியை தலைக்கச் செய்ய பாடுபட்டார். நின்னை எதிர்த்து நிற்பவன் பனம்பூச்சூடிய சேரன் அல்ல, வேப்ப மாலை அணிந்த பாண்டியனும் அல்லன். நீ கழுத்தில் அணிந்த மாலையும் நீ எதிரியாக கருதும் அவன் அணிந்துள்ள மாலையும் ஆத்திப்பூவால் ஆனவையே. எனவே யார் தோற்றாலும் தோற்பது சோழர் குடியே. அதனால் தமிழ் இலக்கியங்கள் புலவர்களால் மட்டுமே எழுதப்படாமல் புரவலர்களாகி மன்னர்களாலே எழுதப்பட்டுள்ளன. தமிழ் மீது கொண்ட பற்றும் கலை போற்ற வேண்டும் என்ற தனியாத ஆர்வமுமே சங்கப்பாடல்களாய் இன்றும் நம்மால் சுவைக்கப் பெறுகின்றன. இதுவரை என்னுடைய உரையை கேட்ட நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை தமிழ் இலக்கியத்தில் புலவரும் புரவலரும் உரை வழங்கியவர் முனைவர் தே. மெர்லின் மினி அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் பி. உஷாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி.
2: வணக்கம் அம்மா.
3: வணக்கம்.
2: நிறைய கவிதைகள், நிறைய நாவல்கள், சிறுகதைகள் இதெல்லாம் எழுதியிருக்கிறீங்க. இதெல்லாம் எழுதுறதுக்கு மனம் வந்து ஒரு நினைவுகளோட சேமிப்பிடமா இருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க சிந்தனையில கொண்டு வந்தாதான் அது வந்து ஒரு படைப்பா வெளியே வரும். இந்த மாதிரி உங்களுடைய படைப்புக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து உதவிகரமா இருந்தது?
3: பொதுவா ஒரு அப்சர்வேஷன், பாதி அப்சர்வேஷனும் பாதி வந்து இமேஜினேஷன், இந்த ரெண்டு சேர்த்துதான். அதுல ஏதாவது ஒரு த்ரெட் எங்கேயாவது கிடைக்கும், இல்ல பேப்பர்ல ஏதாச்சும் நியூஸ் படிக்கும் போது அதுல இருந்து ஒரு த்ரெட் கிடைக்கும். பின்ன நம்ம மனசு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அனுபவங்கள்ல இருந்து மற்றவங்களோட அனுபவம் சொல்லி கேட்கறது, நம்மளாவே அனுபவிக்கிறது, இந்த மாதிரி

0: இருந்தெல்லாம் சின்ன சின்ன த்ரெட்ஸ் கிடைக்கும், அதை அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி எழுதுறதுல தான். அது கவிதையானாலும் கதையானாலும் நாவலானாலும் அந்த மாதிரி தான் நான் செய்யறேன்.
1: இப்படி எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு தீவிரமான வாசிப்பாளரா இருந்திருக்கீங்க. தீவிரமான வாசிப்பாளரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எளிமையா எல்லா வார்த்தைகளையும் அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துடலாம். அவங்க நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது நிறைய வார்த்தைகளும் அவங்க சேமிச்சுட்டே வருவாங்க. அந்த வகையில நீங்க எந்த மாதிரியான புத்தகங்களை வாசித்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சேகரிச்சுட்டே வந்தீங்க?
0: அநேகமா கிடைக்கிற புக்ஸ் எல்லாமே படிக்கிறது உண்டு. பொதுவா நம்ம டி ஜானகிராமன், கி ராஜநாராயணன், பிரபஞ்சன், இது மாதிரி அநேகமா எல்லா புக்ஸ், சுஜாதா என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ரைட்டர், அது மாதிரி நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கிறேன். மலையாளத்திலேயும் நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கிறேன். பங்காளி லிட்ரேச்சர்ல உள்ள தாராசங்கர் பந்தோபாத்தியாயா, சரச்சந்திரர், இவங்களை எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் படிக்கும் போது நமக்கு வொக்காபுலரி ஜாஸ்தியா கிடைக்கும். பின்ன பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு எழுதும் போது ஸ்பான்டேனியஸா வருது, அதை சொல்லணும். எனக்கு தோணும், இப்ப நான் இல்ல எழுதுறது, என் மனசுல இருந்து யாரோ எழுதுறாங்க. சமயத்துல எனக்கு ஒரு வேர்டு யோசனை பண்ண வேண்டி வராது, இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த பிரச்சனை உண்டு. இப்ப தமிழ் வார்த்தையை மலையாளத்துல கொண்டு வரணும்னா அதை முதல்ல இங்கிலீஷ்ல யோசனை பண்ணும். இங்கிலீஷ்ல என்னன்னு யோசனை பண்ணிட்டு அதை வந்து மலையாளத்துல கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. ஆனா தமிழ்லயோ இல்ல மலையாளத்திலயோ எழுதும் போது ஸ்பான்டேனியஸா ஒரு ஃப்ளோ மாதிரி எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அது கடவுளோட அருள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: இதுதான் வரம் அப்படின்னு சொல்றது போல. இப்ப நீங்க சொன்னீங்க எழுதும் போது எனக்கு வார்த்தைகள் வந்து இயற்கையா தானா வருது அப்படின்னு சொன்னீங்க. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, கணித மேதை ஸ்ரீ ராமானுஜர் அவங்களுக்கு வந்து தூங்கி இருக்கும் போது மகாலட்சுமி கடவுள் வந்து நிறைய கணக்குகளுக்கு விடை சொல்லி கொடுத்ததா ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஸ்ரீ ராமானுஜர் அவங்களே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயம் தான் எனக்கு இந்த நேரத்துல நினைவுக்கு வருது. சரி, உங்களுடைய வாசிப்பு அப்படிங்கிற பயணத்துல நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறீங்க. குறிப்பா தமிழ் புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறீங்க, மலையாள புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறீங்க, பெங்காலி ரைட்டர்ஸ் உடைய புத்தகங்களும் வாசிச்சிருக்கிறீங்க. எப்படி நீங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் எப்ப உங்களுக்கு அப்படி வந்துச்சு?
0: அது நானாவே டிசைட் பண்ணது இல்ல. ஒவ்வொருத்தர் கொடுக்கறாங்க, இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாக நான் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறேன். அப்ப ஆரம்பத்துல ஈஷா யோகாவோட அங்க இருந்து கொடுத்த மூணு புக்ஸ் நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில புக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப ஒரு தமிழ் கவிஞரோட ஒரு புக்கு, ரொம்ப நல்ல ஒரு கவிதை தொகுப்பு, அதை நான் மலையாளத்துல பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒர்க்கா எனக்கு பட்டது. பின்ன என்னோட சொந்த ஒர்க், இப்ப சேம்பரானு ஒரு நாவல் இருக்கு, தமிழ்ல எழுதினதுதான். அதுல கொஞ்சம் வித்தியாசங்களோட நான் வந்து அது மலையாளத்துல பண்ணியிருக்கேன். மலையாளத்துல பண்ணி இப்போ அது பிரிண்டிங் ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பிச்சியின் பாடு ஒரு புக்கு, சிறுகதை தொகுப்பு, இது கொஞ்சம் வித்தியாசமான மாதிரி இருந்துட்டு இருக்கு. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க உஷா தேவியோட புக்ஸ் வந்து ஒர்க் எல்லாமே ரெண்டு தடவை இல்லாட்டி மூணு தடவை படிச்சாதான் புரியும் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் போது அது கொஞ்சம் வித்தியாசமான வகையில எழுதப்பட்டது, அதை நான் மலையாளத்துல கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி கூடுமாறும் காலம் அப்படிங்கிற ஒரு நாவல், அதுவும் ஒரு லேடி செல்ஃபா எப்படி அவங்களோட ஸ்பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் ஹஸ்பண்ட் வந்து எப்போது உடம்புல புகுந்து நான் அவள மாதிரி ஆகணும் அப்படின்னு மென்டலி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி நான் ஒரு மாடல் ஆகணும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். அதுலேயே அவளுக்கு மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகும் போது ஒரு டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. மற்றபடி அவள் நல்ல கவிதை எழுதுறப்போனு அந்த டாக்டர் வந்து சொல்லுவார், உன்ன மாதிரி ஆள் இந்த இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த கவிதை எழுதுற பாட்டு பாடுற எல்லாம் செய்யற ஒரு ஆள் கிடையாது, நீ நல்ல ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரைஸ் பண்றாரு. சொல்ற. அழகுங்கிறது என்ன? இப்ப கால ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அதுல வந்து கொதிக்கிற வெந்நீர் விழுந்து போயிடுச்சுனாக்க தோலியெல்லாம் சுருங்கி போயிடும், அப்ப அந்த அழகு போயிடுச்சு. அப்ப அழகு வந்து சாஸ்வதம் கிடையாது, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. மறுபடி அதையே யோசனை பண்ணி அவளுக்கு புரியுது, நானா தான் இருக்கணும். அப்ப அந்த கூடு விட்டு கூடு மாறுறத பத்தி ஒரு புக்ல ஒரு 4-5 பக்கம் அவளுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அதை எடுத்து வச்சுட்டாக்கும் எனக்கு கூடு விட்டு கூடு மாறணும் அப்படிங்கிற மாதிரி.

0: இதெல்லாம் நினைப்பாங்க. அதில் நிறைய ஃபேண்டஸியும் கொஞ்சம் ரியாலிட்டியும் அப்படியே மிக்ஸ் ஆகி வரும், மாறி மாறியும் வரும். ஒரு நல்ல ஒரு புக் அது. பட் அது எல்லாத்தையும் விட்டுடுறா கடைசியில். விட்டுட்டு நான் நானாக இருக்கணும், என்னோட ஸ்பேஸ் என்னன்னு எனக்கு தெரியும், என்னோட ஐடென்டிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவளை டிசைட் பண்ணிக்கிறான். அவள் வந்து செல்ஃபாக சஸ்டெயின் ஆகிறதுக்கு இருக்கிறாங்க. அதையும் நான் தமிழில் போட்டேன், மலையாளத்தில் இருந்து தமிழில் போட்டேன். இதை பிச்சியின் பாடு தமிழில் இருந்து மலையாளத்தில் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி என்னோட ஒர்க்கையே நான் போட்டுருக்குறேன்.
1: உங்களுடைய புத்தகங்களை நீங்களே மொழிபெயர்ப்பு செய்யறதா சொன்னீங்க. அப்படின்னா நீங்க வந்து தமிழ் மலையாளம் ஆகிய ரெண்டு மொழிகளையும் நல்லா படிச்சிருப்பீங்க. ரெண்டு இலக்கியங்களும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படி ரெண்டு மொழி இலக்கியங்களை படிக்கும்போது என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்க உணர்ந்தீங்க? தமிழ்ல எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியும், மலையாளத்துல இந்தந்த விஷயங்கள் நான் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இலக்கியங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு ஒற்றுமை வேற்றுமைகளை பாத்தீங்க?
0: இப்ப ரெண்டு லாங்குவேஜையும் பத்தி நம்ம ஒரு கம்பாரிசன் பண்ண முடியாது. எழுதும் போது எனக்கு என்னமோ ஈஸியா இருக்கு, எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கு. தமிழனாலும் எனக்கு ஈஸியா இருக்கு, மலையாளம்னாலும் ஈஸியா இருக்கு. ஆனா இந்த வொக்கபுலரி, பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வொக்கபுலரி இருக்கிறதுனால என்ன முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மலையாளம் இலக்கியம்னாலும் சரி, தமிழ் இலக்கியம் ரொம்ப தேர்ச்சி பெற்றதெல்லாம் கிடையாதுன்னா ஏதோ எழுதுறேன், அவ்வளவுதான். எழுத வருது, நான் எழுதுறேன்.
1: இப்போ நிறைய விருதுகள் உங்களுடைய படைப்புகளுக்காக வாங்கியிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு மகாகவி உள்ளூர் பரமேஸ்வரர் ஐயா நினைவு விருது வாங்கியிருக்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது, திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்திலிருந்து விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க. கரூர் மாவட்டத்தில இருந்து திருக்குறள் பேரவை விருதும் வாங்கியிருக்கிறீங்க. இப்படி பல விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க. இத்தனை விருதுகள்ல உங்களை கவர்ந்த ஒரு விருது, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விருது அப்படின்னா எந்த விருதை சொல்லுவீங்க?
0: உள்ளூர் பரமேஸ்வர ஐயர் விருதுங்கிறத டிரான்ஸ்லேஷன் செய்யறவங்களுக்காக கொடுக்கறது. எவ்ரி இயர் யாராவது அவங்க கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கலை இலக்கிய பெருமன்ற விருது, பின்ன மலையாள கவி சங்கமம் கேஜி மேனன் விருது என்கிறது 2024 கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மலையாளிகளுக்கான ஒரு போட்டி, கவிதை போட்டியாக்கும். அப்ப இங்க நிறைய, இப்ப நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய மலையாளிஸ் இருக்காங்க, நீலகிரி கோயம்புத்தூர் சென்னையில நிறைய பேர் இருக்காங்க. அப்ப மொத்தத்துல இருந்து அவங்க நிறைய கவிதைகள் இன்வைட் பண்ணிருந்தாங்க, அது நானும் அனுப்பி கொடுத்திருந்தேன். அதுல எனக்கு பரிசு கொடுத்தாங்க மலையாளத்துல ஒரு கவிதைக்காக. அது எல்லா விருதுகளுமே எனக்கு ரொம்ப முக்கியமானது, ஒரு என்கரேஜிங். சோ எல்லா விருதுமே எனக்கு ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த ஏஜ்ல இந்த ஸ்டேஜ்ல நான் இந்த விருது வாங்குறேன்னாக்கா ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன் எல்லா தடவையும்.
1: இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, உங்களுடைய காலகட்டத்துல அன்னைக்கு இருந்த தமிழ் இலக்கியத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் இலக்கியத்துக்கும் என்ன ஒரு பெரிய வேறுபாடு ஒற்றுமை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுடைய பார்வை இன்னைக்கு இருக்கிற தமிழ் இலக்கியத்துக்கு மேல எப்படி இருக்கு?
0: அப்படி ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் அப்போ தி ஜானகி ராமனையும் படிக்கிறேன், இப்ப ஜெயமோகனையும் படிக்கிறேன், இப்போ கி ராஜநாராயணன் படிக்கிறேன், இப்போ எஸ் ராமகிருஷ்ணனையும் படிக்கிறேன், பிரபஞ்சனம் படிக்கிறேன், இப்ப எழுதுறவங்க ஸ்ரீராம இவங்களை எல்லாரையும் படிக்கிறேன். அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல.
1: சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரியான படைப்புகள் வெளிவர காத்திருக்கு?
0: இப்போதைக்கு ரெண்டு சிறுகதை தொகுப்பு ரெடி பண்ணிட்டு ஒன்னு வந்து அரூபிகளின் தோழமை அப்படின்னு, அதுல ஒரு 9-10 கதை இருக்கு, அது டிடிபி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னொன்னு வந்து அனாமிகாவின் பெயர்கள், அதுவும் சிறுகதை தொகுப்பு. எனக்கு சிறுகதை எனக்கு கொஞ்சம் ஈஸியா படுது. சில பேர் சொல்லுவாங்க இது சிறுகதையே கிடையாது, பெரும் கதையாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்படியாரு 15-20 பேஜஸ் குள்ள எழுதுறேன். சிறுகதைனாக்க எனக்கு எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதனால நிறைய சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கிறேன். அது மாதிரி அந்த அரூபிகளின் தோழமையும் அனாமிகாவின் பெயர்கள் இந்த ரெண்டு புக்கும் உடனே இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். இப்போ கிணறும் பிற கதைகளும் ஒன்று, அது பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதம் தமிழ் சங்கத்தில் வச்சு நான் வெளியீட்டு விழா நடத்தலான்னு இருக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு புக். அதில் கிணறுன்னு ஒரு கதை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மெல்லாம் பொதுவாக நினச்சிக்கிறோம் எம்ப்ளாய்டு லேடிஸுக்கு இக்கனாமிக் ஃப்ரீடம் உண்டு அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா ஏடிஎம் கார்டு ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கும், நான் ஒவ்வொன்றுக்கும் காசு வாங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அவ்வளோ உழைச்சு சம்பாதிச்சா கூட அதை தன்னோட இஷ்டத்துக்கு செலவு பண்றது, தன்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் காசு கொடுக்கணும், புக் ஃபேருக்கு போகணும், ஏதோ கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கான ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு கதை அதுல இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆகாஷவாணி திருவனந்தபுரத்துல தமிழ்ச்சொல் மாலையில அந்த கதையை சொல்லியிருக்கேன், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க.
1: சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவா இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உங்களுடைய எழுத்துல அனுபவம் மூலமா அவங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கலாம்?
0: இப்போ உள்ள யங்

ஜெனரேஷன் படிக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக்ஸ் எழுதுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கா. ஆனா எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டாக்கா யாரும் படிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இல்லாம இவங்க படிக்கணும், புக்ஸ் மொபைல்ல படிக்காம இந்த மாதிரி புக்கு வாங்கி படிக்கணும். ஏன்னா நாங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் புக் எல்லாத்தையும் போடுறோம். இப்போ ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு, ஸ்பெண்ட் பண்ணி போடுறோம். அப்போ நீங்கள் வாங்கி படித்து அதை பற்றிய ஒரு அபிப்பிராயம் ரைட்டர்ஸுக்கு சொல்லணும். அது மாதிரி பாதி பேர் சொல்கிறதே கிடையாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து இனி எழுதணும், நிறைய எழுதணும். நிறைய எழுதணுங்கிறதுக்கு முன்னாடி நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். நமக்கு இப்போ தமிழ்நாட்டில்ன்னா தமிழ் புக்ஸ் மட்டும் அல்லாத ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய இருக்கே உங்களுக்கு, ஒரியா மராத்தி பஞ்சாபின்ட்டு நிறைய வருது.

0: நமது தொடரில் இதுவரை படைப்பாளர் பி உஷாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
2: அமுதே தமிழே அழகிய மொழியே.
3: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
4: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
8: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
8: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
8: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
8: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
8: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
8: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: Bengal, Sikkim and Bihar for tomorrow. In the FIFA World Cup, Norway will take on England, while defending champions Argentina will clash with Switzerland in the quarterfinals to determine the remaining semi-finalists. The third quarterfinal match between Norway and England will be played at Miami Stadium, with kickoff scheduled for 2:30 a.m. Indian Standard Time. Later, Argentina will face Switzerland at Kansas City Stadium at 6:30 a.m. Indian Standard Time. The Indian women's compound team of Jyoti Surekha Venam, Preetika Pradeep and Chikita Taniparthi clinched the silver medal at the Archery World Cup Stage 4 in Madrid, Spain today. The Indian trio went down 228-32 to Colombia in the final. Meanwhile, in women's individual compound event, teenage archer Preetika Pradeep produced a stunning turnaround to beat world number 11 Hazel Borun of Turkey 145-142. Clinching her maiden World Cup bronze. In the historic one-off women's test at Lord's Cricket Ground in London, India was 63 for no loss in the second innings on day two when reports last came in. Earlier, England were bowled out for 170 runs in their first innings today. Amy Jones was the top scorer with 53 runs for India. Kranti Gaud took a 5-wicket haul, while Sayali Satkare and Sneh Rana scabbed 2 wickets each. In men's cricket, England were 241 for 1 in 18.3 overs against India in the fifth and final T20 international of the series in Southampton when reports last came in. Earlier, India won the toss and elected to field. England has already clinched the series with a 3-0 lead, while India will be aiming to register a consolation victory before the teams move on to the ODI series. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi departs for home after concluding landmark New Zealand visit, says bilateral trade agreement between two countries will accelerate India's journey towards a developed nation. 15 Indians killed in a boat mishap in Vietnam, President, Vice President and Prime Minister expressed condolence. West Bengal government forms 9-member committee headed by a retired judge to examine draft bill of Uniform Civil Code. Legendary singer S. Janki, known as Nightingale of South India, passes away. IMD forecasts heavy rainfall across northern and eastern parts of the country for next 4 to 5 days. In FIFA World Cup, Norway to take on England, while defending champions Argentina to clash with Switzerland in quarterfinals. And Indian women's compound team clinches silver medal at Archery World Cup Stage 4 in Madrid. That is all in the news at 9. Good night.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: இனிய இரவு பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15:30. நேரலை ஆரம்பமாவது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. உங்களோட விருப்ப பாடலை, உங்களுக்கு ரொம்ப விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் குமரி பண்பலை 101. அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602249 2907222, இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 8903275739. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
2: வாங்க சார், அதாவது முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்கலாம் சார்?
3: போலீஸ் தரன் மகள், இதுல பிபி சீனிவாச ஐயாவும் ஜானகி அம்மா இணைந்து பாடுன. ஆண்டொன்று போனான் வயதொன்று போகும் அப்படி தோங்குற இனியான பாடல் அந்த இரவு நேரத்தில் நேருக்கா வேண்டி வணக்கம் வேண்டி.
2: நிச்சயமா சார், கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றியமா. நன்றி.

0: சரி சரி சரி.
1: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா?
2: ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
3: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
2: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
3: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
4: நாளை காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் எம் நிதின் அண்ட் ஜோ அவர்களுடைய நேர்முகம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 9:20:30 பவனி வரும் குமரிநிலா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து அடுத்ததாக தன்னோட விருப்ப பாடலோடு இணையும் நேயர் வணக்கம். நலம் நலமறிய ஆவல் சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க.
5: பாரசாலை கிருஷ்ணம்.
4: சரிங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
5: படம் பகல் நிலவு. பாடல் வேண்டும்.
4: சரி, உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.
5: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நாளைப்பகல் 12:50 நலமுய் வாழ்வோ மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் வரும் இரத்த அழுத்தம் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். 9:26 ஆயிடுச்சுங்க. இது பவனி வரும் குமரிதெல்லாம் நிகழ்ச்சி. குமரி பண்பலி 101 கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடலை, உங்களுக்கு மனம் விரும்பிய பாடலை, அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு விருப்பமான பாடலை அப்படி பண்பலில் கேட்டுட்டு தூங்குறது அப்படிங்கிறது எப்படி சூப்பராக இருக்கும்ல, மகிழ்ச்சியை சொல்லவே வேணும். சரி, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் யாரு? வணக்கம்.
3: உற்சாகமான அறிவிப்பாளர்
2: வணக்கம் சார். உங்க பேர் என்ன?
3: ஆமா, ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்கும் உங்கள் அன்பு நேயர் பட்டசாலமில இருந்து ஆனந்தராஜன்.
2: சொல்லுங்க சார், அந்த என்ன சுறுசுறுப்பான பாடல்?
3: ஆமா, இந்த ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து நாங்க புதுசா அந்த வரிகள் பார்த்துக்கோங்க.
2: சரி, உங்க விருப்ப பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி இணைந்தமைக்கு நன்றி.
3: வாழ்க மாவா.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நாளை பகல் 1:10 பூவியர் பூங்கா நிகழ்ச்சியில் பூச்செண்டாகும் பூவியர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவழி டி மனோரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம் நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெற கேட்கலாம். 9:31 ஆயிடுச்சுங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, முடிய போன மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஆஃப் அன் அவர் இருக்கு. சரி, அடுத்த பாடலோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் அரண்மனை கமலாசன்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஆமா, எனக்கு அரசு
2: அவங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அரச கட்டளை திரைப்பட பாடல். ஓகே, நன்றி.

0: நேர்களின் நாளை பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு என்ன தெரியுமா? எதை பற்றி பேசணும் தெரியுமா? உங்கள் கல்லூரி கால மகிழ்ச்சியான தருணங்களை பற்றி. கல்லூரி காலம் அப்படின்னாலே சொல்லப்போனால் மகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்கும், நிறைய நினைவுகள் இருக்கும். அதுதான் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க நாளை பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில். சரி, பவனி வரும் குமரதில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:38 ஆயிடுச்சுங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் பார்ப்போம். வணக்கம்.
1: அன்பு வணக்கம்.
0: சொல்லுங்க சார், பேர்?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி. சரி,
0: ஓகே சார். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: நன்றி,
0: நன்றிங்கய்யா.

0: பவனி விரும் குமரதலா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: பூதப்பாண்டியில இருந்து தாஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? திருசூலம் படத்துல இருந்து மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜா திக்கு
0: சவுந்தரராஜன் பாடியிருப்பாங்க. சரி, நிகழ்ச்சியில் அந்த பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 9:48. இந்த இனிய இரவு பொழுதில் பவனி விரும் குமரிநலா நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடல்கள் வலம் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் தங்கம்.
0: தங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்?
1: ஆண்டிவிளை.
0: ஓகேம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடம் சரசேசபதம், பாட்டு கல்வியா செல்வமா வீரமா அந்த பாடம்.
0: சரி, உங்க பாடல் இப்ப கேட்கலாமா? நன்றி.
1: நன்றிமா, கேட்கலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க சார்.
1: என்ன
0: பாடல்?
1: படம் வந்து மயங்குகிறாள் ஒரு மாதம். அந்த படத்தில இருந்து வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம்.
0: சரி, பாடலை கேட்போம். நன்றி.

0: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சென்னை நகர் ஜெய் ஜெயக்குமார் பணம் வந்து உயிர் வணக்காக
1: கேக்கல சார், உயிரை உனக்காக படத்துல
0: பல்லவி இல்லாமல் பாடுகிறேன்.
1: சரிங்க சார், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.

நேர்களே, பவனி வரும் குமரதெல்லாம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட பாடல்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்களாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். இன்னும் சில நொடிகளில் வருவது அகில பாரத இசை நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:50 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இதுவும் கடந்து போகும். இந்த ஒற்றை சொல்லுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் அப்படின்றது ரொம்ப அற்புதமானது. யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப பெரிய கஷ்டத்திலையும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலையும் இருக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய இந்த சோகமும் துக்கமும் கவலையும் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும்? சோ உடனே அதை கடந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில நம்ம ஈடுபடுறது அப்படின்றது தான் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல். அதனால உங்களுடைய இல்லங்கள்ல முடிஞ்சா இந்த வாசகத்தை ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருங்க. இதுவும் கடந்து போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலகணம் தெரியாம தலகால் புரியாம அப்படியே இது பண்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு விட்டுருங்க. நம்ம ரொம்ப சந்தோஷத்துல என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னே தெரியாம சில பேர் இருப்பாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு அடுத்ததே ஒரு பெரிய துக்கம் வரும். நேத்து வரைக்கும் சந்தோஷமா இருந்த குடும்பம் பா இன்னைக்கு பாரு எப்படி மாறிடுச்சுன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சூழல் வரும். அதனால இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. ரெண்டுதையுமே சமமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும். உங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாகணும்ன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் முன் வச்சுட்டு இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இளையராஜாவோட இசையில SBB குரல்ல ஒலிக்க இருக்கிறது. தளபதி படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:11. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலங்கள் இன்னும் கண்மூடவில்லை, கண்ணே கலங்காதே. மழை வரும் நேரம் மேகங்கள் கூடும், மலரே நீ பாடு. மனதில் நீயும் உறுதி கொள்வாய்,

மலைகள் வெல்வாய், தோல்விகளே நாளை வரும் வெற்றியின் பூமாலை. நிலவுக்கு தாளாட்டு சோலை குயிலே நீ பாடு, மரகத வீணை நரம்புகள் ஊமை இசையே பாடாதா. நிலவுக்கு தாளாட்டு சோலை குயிலே நீ பாடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக புதிய மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ் ஜானகியோட குரலை கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:17. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கண்ணீரில் பிறந்தாலும் கவிதையடி, வாழ்வினில் இணைந்தாலும் துணையடி. என் பாட்டுத்தான் அது, உன் பாட்டுத்தான். வானத்தில் மேகங்கள் ஊர்வலம் போகும், என் சோக பாட்டுக்கு பூமிதான் ஏங்கும். நாளும் இந்த நெஞ்சில் ஆசை என்றும் மிச்சம், கண்ணீரின் வெள்ளம் நெஞ்சமெங்கும் நச்சம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மறிக்கொழுந்து திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. புதியவனுடைய வரிகளில் காமகோடியன், புதியவனுடைய இயக்கத்தில் காமகோடியனுடைய வரிகளில் தேவாவோட இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

ஆமாங்க, இந்த பாடலில் ஒழித்த மாதிரி எங்கே கேட்குற பாட்டும் அது ஜானகி அம்மாவுடைய பாட்டாக தான் இருக்கும். காலம் சில காலம் எல்லாரையும் பிரித்து வைக்கும், அப்படித்தான் இந்த பிரிவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இசை இருக்கின்ற வரை இந்த குரல் நிச்சயம் இருக்கும். செவி வழியாக எல்லோருடைய மனங்களிலேயும் ஒரு நீங்காத இடம் அவங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல்ல இருந்து தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நண்பர்கள் இணைந்திருக்கிறாங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஹேமலதா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அள்ளிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், புரசிவாகத்திலேருந்து சவுந்தரராஜன், பாபு பாலுகிருஷ்ணன், ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலேருந்து, பொன்னேரியிலேருந்து கலில் அகமது, பணப்பள்ளி ஆணைக்கட்டி கோவையிலிருந்து குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இருக்காரு. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், சேகர் ஆனங்கூர்லிருந்தும், மனதில் பதியும் பாடல்கள் மறைந்த இசை குயிரோசை கேட்கும் தேன்மதுர குரலரசி, இசையால் தென்னகத்தையே சொக்க வைத்த தேவதை, மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நின்று ஒழித்துக் கொண்டிருக்கும் நைட்டிங்கேலின் குயிலோசை என்றும் நிலைத்து மனதில் ரீங்காரமிடும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி நீந்தி வரும் இசையரசி நினைவுகளாக ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சிருக்காரு. நாகராஜ் ஆறுமுகசாமி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிலவு தாளாட்டு பாடல் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம்னு சொல்லிட்டு அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நான் மிகவும் விரும்பி கேட்கும் பாடல் ஜானகி அம்மாவுக்கு இசையஞ்சலின்னு சொல்லிட்டு ஞானாம்பிகா ரஞ்சன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. டி நகர் ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஜானகி அம்மாவின் குரலில் மென்மையான பாடல்களுக்கு நன்றி, இசைக்குயிலுக்கு அஞ்சலின்னு சொல்லி அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் வேளையில் மனதார இசை சூழலில் மகிழ்ச்சி நீரை காண்கையில் மறக்க இயலாத கீதங்களை மறுபடியும் குயில் குரல் ஏந்தி வந்திடுமா அப்படின்னு சொல்லி வீரராகவன் மறுபடியும் தன்னுடைய பதிவு செஞ்சிருக்கிறாரு. எத்தனை காலம் இருந்தாங்க அப்படின்றது விஷயம் இல்லை, அவங்க இருந்த காலம் நம்மளுடைய இசை உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை அவங்க நிகழ்த்திருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த குரலாக இருந்தாலும் அந்த குரலுக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படியே மாறி அதை உள்வாங்கி பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய கலை அது. இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துறதில்ல, அப்படி இறைவனுடைய ஒரு கொடையாகவே தனக்குள்ளே வச்சிருந்தவங்க தான் ஜானகி அம்மா. அவங்களுடைய பிரிவு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் காலத்தினுடைய கட்டாயம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கிட்டு நம்ம அவங்களுடைய குரலில் வந்த பாடல்களை தொடர்ந்து நாம் கேட்டு அவங்களுக்கு இசையின் மூலமாகவே இன்னொரு ஒரு அஞ்சலியை நாம் செலுத்தலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஜீவன் ரெண்டும் சேர்ந்தது தேவன் வகுத்த சாசனம், காதல் எந்த நாளிலும் கவிதை போல சாஸ்வதம், இன்று வந்த நேசமோ பூர்வ ஜென்ம யோகம், இன்னும் ஏழு ஜென்மமும் வளரும் இந்த யாகம், மீண்டும் மீண்டும் பூமியில் தோன்றலாம் காதல் ஓவியம் பார்வையில் தீட்டலாம், பிரிவு என்பதே உறவுக்காகத்தான் கண்ணி, தனிமை கொதிக்குது நினைவினில் அனலும் அடிக்குது இதயம் துடிக்குது துணை வரத்தான், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஒலிக்க இருக்கிறது

நேரம் 11:31. நள்ளிரவில் நான் கண்பிடிக்க உன் நினைப்பில் என் மெய் சிலிர்க்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய், பெண் மனதை நீ ஏன் பறித்தாய்? ஏக்கம் தீயாக, ஏதோ நோயாக, காணும் கோலங்கள் யாவும் நீயாக. வாசலில் மன்னா உன் தேர் வர ஆடுது பூந்தோரணம். எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் நம் சங்கமங்கள் ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள். காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதோ கண்ணா என்னாலும், ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. தாளாட்டும் பூங்காற்று என தொடங்கும் பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில கேட்கலாம்.

நேரம் 11:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கண்ணிலே போதையேற்றினாய், நெஞ்சிலே காதல் மூட்டினாய், பெண்மையின் வீணையை மீட்டினாய், ஆசையின் தூண்டிலில் வாட்டினாய். ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த குழப்பம், ஏன் என்றுதான் இன்று என் மனம் தவிக்கும். கண்களுக்குள் உன்னை எழுது, நெஞ்சமெங்கும் உந்த நினைவு, பகலில் ஏதோ கனவு, அலைபோல் மோதும் உன் நினைவு. ஆசையை சொல்ல ஏங்கினேன், வார்த்தையை எங்கும் தேடினேன். வானமும் பூமியும் என் வசம், மங்கையின் ஜீவனோ உன் வசம். ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த குழப்பம், ஏன் என்றுதான் என்று என் மனம் தவிக்கும். கண்களுக்குள் உன்னை எழுது, நெஞ்சமெங்கும் உந்த நினைவு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 11:43. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏதோ ராகம் எனது குரலின் வழி, தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர, கேட்கும் யாரும் உருகி உருகி விழ, காதில் பாயும் புதிய கவிதை இது. அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர, நினைவுள் மனமும் அதில் நனைய நனைய சுகமும். கையில் ஏந்தும் மதுவில் மயக்கம் உண்டு, கண்ணில் நீந்தும் கனவில் கனிமை உண்டு. நெஞ்சே எதையும் மறந்துவிடு, உறவு எதுவுமில்லை, கவலை சிறிதுமில்லை, தனிமை கொடுமை இல்லை, இனிமை இனிமை இதுதான். பாசங்கள் கொள்ளாத பந்தங்கள் கொள்ளாத மனிதன், ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே, வாழும் காலம்யாவும் உனக்காக நான் தான். காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன், கானம் காண ஜீவகானம் பிறக்காதோ இங்கே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜாவோட இசையில எஸ் ஜானகியோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்திலிருந்து ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:48. நிகழ்ச்சியில நண்பர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு மனதை தொட்ட பாடலை தந்தமைக்கு நன்றின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வேதம் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து இசைக்குரல் தெய்வம் நமது அம்மான்னு சொல்லியிருக்காங்க. சதாசிவம் அமுதீஸ்வரி திருப்பூர்லேருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் ஜானகி அம்மாவுடைய இசை, இருக்கும் வரை அவர் குரலும் ஒழித்துக் கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தாளாட்டும் பூங்காற்று நீ அல்லவா சூப்பர்னு சொல்லி திருமொழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் இணைந்திருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் வளம் வந்த ஜானகிம்மாவோட குரல்கள் அனைத்துமே அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்க போகிற பாடல் நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான். உன்னை எண்ணி பொட்டு வச்சேன், ஓலப்பாயை போட்டு வச்சேன், இஷ்டப்படி ஆசமிச்சான், என்னை இன்னும் ஏங்க வச்சான். ஊரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. பாடல் பாடிய சூழல் வேறு ஒன்றாக இருந்தாலும் இப்பவும் இந்த ஒரு சனம் தூங்காமல் இவருடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கேட்கலாம் வாங்க. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்

வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் அம்மா அம்மா பாடலுக்காக ஒலித்தது. காற்றுள்ளவரை இசை உள்ளவரை எல்லாருடைய இதயங்களும் நிறைந்திருக்கும் ஜானகி அம்மாவினுடைய குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: பாலே அட சிரித்து மயக்கி அடுத்து கெடுக்கும் சிரிட்டு பயலை கட்டி பிரிக்க வெத்தில போட்ட
1: ஆயோ
0: வெத்தில போட்ட பத்திரி பொண்ணு சுத்துது முன்னாலே வெட்டுது கண்ணு சுக்குது பொண்ணு கட்டிக்க மாப்பிள்ளே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய வரிகள் இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 4:44 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசெயல் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பி சுசிலாவினுடைய குரலில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. நேரம் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். வாரண முகவா கோட்டீஸ்வரையர் சாகித்யம் ஹம்சத்வனி ராகம் ரூபகதாளம்.

இனி நதஜன பாலினி. தஞ்சாவூர் சங்கரையர் இயற்றியது. ராகம் நளினகாந்தி, ஆதிதாளம்.

குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து திருப்பதி மலை வாழும் என தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் சரசாங்கி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: அடையாறு பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில்.
2: நேரம் 5 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நிலைகளோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வ சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட ஷண்டரஷ்மே திவாகர ஆயுர் ஆரோக்கிய

நேரம் 5:08. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூரியாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:13:35. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம். திருவனந்தபுரம் சகோதரிகளுடைய குரலில் ஒலிக்கிறது.

நேரம் 5:26:53. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து அன்னபூர்ணா அஷ்டகம் கேட்கலாம். பாம்பே சாரதா குரலில்